0: 98.3 Mirchi. Idu sema hot machi.
1: சூடான ஃபில்டர் காஃபியுடன் சுவையான பாசிட்டிவ் வார்த்தைகள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
1: ஒவ்வையே, உலகில் அரியது என்ன?
2: அரியது கேட்டும் வடிவடிவேலோய் அரிது அரிதுமான

0: பானவர் நாடு வழி திறந்திடுமே.
1: அரியது கேட்டமைக்கு அழகாக தமிழில் விளக்கம் தந்த மூதாட்டியே, கொடியது என்ன?
0: கொடியது கேட்கும் வடி வடிவேலாய் கொடிது கொடிது வரும் அடிது அதனும் கொடிது இளமையில் வறுமை அதனும் கொடிது ஆற்றுணா கொடுநோய் அதனும் கொடிது அன்பில் அதனும் கொடிது அவர் கையாரில் உறவுவது தானே.
1: மிக்க மகிழ்ச்சி. சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஒளவையே, பெரியது
0: என்ன? பெரியது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான் முகம் படைப்பு நான் முகம் கரியமானந்தியில் வந்தோம் கரியமானோ அலைகிழப்புன்றோன் அலைகடலோ குருமுனி எங்கையில் அடக்கும் குருமுனியோ கலசத்து பிறந்தோன் கலசமோ புவியி திருமன் புவியோ அறவிரு குறுகளைப் புனரும் அறவோ உமையவள் சிறுவிரு மோதிரும் உமையோ இறைவர் பாகத் தொடுக்கம் இறைவரோ தொண்டருள்ள தொடுக்கம் தொண்டதம் பெருமையை சொல்லவும் பெரிதே.
1: ஒளவையே, வானவரும் உனது வாக்கிற் கடுமையாகி விடுவர் என்றால் அதில் வியப்பில்லை. இனியது என்ன?
0: இனியது காட்டும்

0: அரியது, கொடியது, பெரியது, இனியது, அனைத்துக்கும் முறையோடு விடைபெறுகின்ற ஔவையே, புதியது என்ன
1: என்றும் புது

அமுதமென்னும் தமிழ் கொடுத்த பொருளிறைந்த பாடல் என்றும் புதியது. அருளிறைந்த புலவர் நெஞ்சில் அமுதமென்னும் தமிழ்

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: அதிகாலைகளை அழகான காலைகளாய் ஆக்க மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: எழுங்கள், முன்னேறுங்கள், உங்கள் ஆற்றலின் முழுமையை உணருங்கள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மிர்ச்சி.
1: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
2: எதை?
1: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
2: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
1: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
3: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

0: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.
1: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
2: எதை?
1: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
2: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
1: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
3: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
4: முன்னெழுங்கள், முன்னேறுங்கள், உங்கள் ஆற்றலின் முழுமையை உணருங்கள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
1: சூடான ஃபில்டர் காஃபியுடன் சுவையான பாசிட்டிவ் வார்த்தைகள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி. உங்க மார்னிங் வாக்குக்கு உங்க கூடவே வரும் ஒரு மோட்டிவேட்டிங் ஃப்ரெண்ட். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: I am the danger.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
3: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
4: பதினெட்டு பட்டி மக்களும் வந்தாச்சாப்பா. அப்புறம் அவருட்டு போச்சு, இவருட்டு போச்சு, இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது அண்ணே. போட்டு ஒண்ணு மியூசிக்க.
2: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
4: இன்னைக்காவது மழை பெய்யுமான வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய காலை வணக்கத்தை போட்டு இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ண வந்தாச்சு. ஒன் அண்ட் ஒன்லி மிர்ச்சி டிக்யூ. இந்த டேவை ஸ்டார்ட் பண்ண தேவையான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க. அர்ஜுன் ஒரு பையன், அவங்க அப்பா அம்மா கூட அவங்க தாத்தா கூட ஒரு வீட்டில் சூப்பராக ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தாத்தாக்கு பயங்கரமாக வயசாகுது. அவரும் வந்து இந்த டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது கையெல்லாம் நடுங்குது, ஃபுட்டெல்லாம் வந்து கீழே சிந்திடுறாரு. இதை பார்த்த அர்ஜுனோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப கடுப்பாகுது. சே, என்ன இவர் நம்ம சாப்பிடும்போது இப்படிலாம் இண்டிசென்டாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு தனியாக ஒரு சேர் பண்ணி அப்படியே ஒரு கார்னரில் உட்கார வச்சிடறாரு அந்த தாத்தாவை. இதை அந்த அர்ஜுன் பையன் பார்க்குறான். இது தப்பாச்சே, இது அப்பாவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கங்கே இருக்கிற அந்த உட்டு அந்த மரக்கட்டையெல்லாம் கொண்டு வந்து இவன் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். உடனே அர்ஜுனோட அப்பா பார்க்குறாரு, டேய் காலையில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைப்பா, உங்களுக்கும் அம்மாக்கும் ஒரு சேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா நாளை பின்னே உங்களுக்கும் வயசாகும், நீங்களும் வந்து இந்த மாதிரி ஓரத்தில் உட்காந்து சாப்பிடணும்ல அப்படின்னு சொன்னோன்னே தான் அவங்க அப்பாவுக்கு நம்ம பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு தோணிருக்கு. அதுக்கப்புறம் தப்பை உணர்ந்து அவங்க தாத்தாவை மறுபடியும் இங்கே கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டாராம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா,
5: மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங்,
4: நீங்கள் எப்படி மற்றவங்களை மதிக்கிறீங்களோ அதே தான் நாளைக்கு உங்களுக்கும் திரும்ப வரும். ஸோ எல்லாரையும் எப்பவும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், புரிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டடி நிமிர்ச்சி, இது சம்பவம் நிமிர்ச்சி.
2: மிர்ச்சி ரிவைன் ராகம், 90s நாட் அவுட்.

0: இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
1: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
2: அப்படியா?
1: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
3: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
0: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU Small Finance Bank சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
5: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம், க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 720013431.
6: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
7: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது, அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
9: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல் சென்னை நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க, காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ், இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
10: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் சென்னை நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299-404040.
11: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
12: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
13: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
14: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
15: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
16: புக்ஸ் கா பர்பட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
17: உலகத்திலேயே நம்பர் ஒன் பவுலர், ஸ்லோ பவுலர், அப்படியே வானத்தை தொடர்ற மாதிரி ஒரு கில்லி சிக்ஸர், 15 வயசு பையன் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ்க்கு தண்ணி காடிடா. தினமும் ஈவினிங் செம விறுவிறுப்பா பாருங்க டாடா IPL 7 மணியிலிருந்து ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல.
18: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
19: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் BCOM அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், BCOM ஜெனரல், BCOM கார்பரேட் செக்ரட்டரிஷிப், BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BCA. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
20: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
21: ஏய், நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
22: நிஜமாவா? எப்படிடா?
21: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
22: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
21: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம்
23: $37,000
24: இருக்கு.

0: அனைவருக்கும் வணக்கம். மீஷம் ரசனை, உன் போட்டோவை நீயே பார்த்து பார்த்து ரொம்ப ரசிச்சுப்பாரு. ரிஷபம் பயம், கொஞ்சம் இன்ஸ்டா ஓபன் பண்ணேன்னு யாராவது சொன்னா எங்க எக்ஸ்ப்ளோர் சைடு போயிடுவாங்களோன்னு பயப்படுவேன். உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுமா. மிதுனம் ஒழுக்கம், ஆபீஸ்லயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா டீ பிரேக் தான் சொல்லுவேன். கடகம் கோபம், எல்லாம் அடிக்கடி பல் டாக்டர் கிட்ட போறேன்னு கேட்பாங்க, எனக்கு என்ன ஆசையான்னு கோபப்படுவேன். சிம்மம் உற்சாகம், பத்தாத உன்னோட பழைய ஃபேவரட் ட்ரெஸ் லைக் தான் இன்னைக்கு உனக்கு செட் ஆகிருக்க வாய்ப்புண்டு. கண்ணி கோளாறு, ஏதாவது பேசி ஹர்ட் பண்ணிட்டு பிராங்கா ஓபனா பேசுறது தான் எனக்கு பிளஸ்ன்னு நீயே பெருமையா சொல்லிப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, it is some hot machi.
2: Moirchigal illamal, purichigal nadakkadu. Chennai, get ready for a revolution.
1: நடக்காது.
2: Get ready for a revolution.
3: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
4: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: சரி சரி,
9: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட.
10: உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயாலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயாலுகா ஷோரூமுக்கு வருகை
11: தாருங்கள்.
12: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
13: பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
14: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
15: பவுலர் டெபியூல இருக்காரு, பால் ஸ்ட்ரைட்டா கீப்பர் கைக்கே போயிருச்சு, குச்சி பறந்துருச்சு, பவுண்டரியில கேட்ச், ஒரே ஓவர்ல 3 விக்கெட். என்ன ஒரு பவுலிங்! டெபியூலியே முதல் ஓவர்லயே மேட்ச் முடிச்சு விட்டார் பவுலர். தினமும் இவங்க ஒரு தரமான ஆட்டத்தை பாருங்க. டாடா IPL 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல.
16: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
17: நிஜமாவா? எப்படிடா?
16: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
17: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
16: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
18: மதுரை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன? மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
19: இன்னைக்கு தேதிக்குள்ள ஒரு பழத்தோட பேர் ஒளிஞ்சிருக்கு, கண்டுபிடிங்க.
20: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
19: ஏன் வெயிட் பண்றீங்க? கிழிச்சு விடுங்க கேலண்டர்.
8: கிளப்புக்கள்
11: ஏழு மணியானா மெட்ராஸ் மணி சோல கேலண்டர் கிழிப்போ கேளு தலைவா.
19: நல்லா கவனிங்க. ஆறு அஞ்சு ஆரஞ்சு இதான் ஒளிஞ்சிருக்கு நான் கண்டுபிடிச்சது.
20: அண்ணனுக்கு என்ன அறிவு?
19: சரி சரி மன்னிச்சிருங்க. இன்னைக்கு மே ஆறு 2026 புதன்கிழமை. இன்னைக்கான குட் டைம் வந்து 9:30 to 10:30 ஆம்பா. இன்னைக்கான பெஸ்ட் ராசி ரிஷபம். ஆதரவுன்னு போட்டிருக்கு. நீங்க என்ன ஐடியா கொடுத்தாலும் கம்பெனியில நாலு பேர் உங்களுக்கு ஆதரவா நிப்பானுங்க. இன்னைக்கான பாவப்பட்ட ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா மகரம் தான். கவனம்னு போட்டிருக்கு. உங்களுடைய லஞ்ச் பேக யாராவது தூக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. கவனமா பாத்துக்கங்க. கருத்து வேற போட்டிருக்காங்க. தங்க கடிவாளம் பூட்டினாலும் கழுதை குதிரை ஆகாது. பயங்கர பூமர் யாரோ உட்கார்ந்து எழுதுறாங்க போல இருக்கு. இந்தியால தபால் தலை வந்து இன்னைக்குதான் வெளியிட்டாங்களாம். 1854 ஐஃபில் டவர் இருக்குல்ல, பொதுமக்களுடைய பார்வைக்காக இன்னைக்குதான் திறந்து விட்டாங்களாம். சோ இதெல்லாம் தான் இன்னைக்கான ஸ்பெஷல்ஸ். இன்னும் நிறைய ட்ரெயினிங்கான விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. ஸ்டெடி நிமிர்ச்சி இது சமஹோட்டமிச்சு.

0: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
1: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
2: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
3: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?

0: மற்றும் Metro station near St. Thomas Mount. Admissions open. Call 720-13431. Subject to University of Madras affiliation.
1: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon. There are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
0: புக்ஸ்கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
2: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
3: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
2: அதுல என்ன ஸ்பெஷல்?
3: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல மூணு மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
2: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
3: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
2: சரி, இப்பவே கிளம்பலாம்.
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
4: This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
5: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட் சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட் சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது.
6: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டிநகர் மற்றும் தாம்பரம்.
0: புக்ஸ்கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
7: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
8: நிஜமாவா? எப்படிடா?
7: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
8: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
7: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
9: இது செம ஹாட் மச்சி.

0: as I am suffering from fever அப்படி எல்லாம் எனக்கு லெட்டர் எழுத வராது. நான் அப்படியே ஷோல பேசி
1: விட்டேன்.
0: என் பாஸ் கிட்ட நான் சொல்றேன்பா, ஜூலை 17 நான் ஆபீஸ்க்கு வரமாட்டேன். எந்த வேலையா இருந்தாலும் என்கிட்ட கொடுக்காதீங்க, ஏன்னா அதை விட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. நீங்க எல்லாம் கிறிஸ்டோபர் நோலன் ஃபேன்ஸ்னா நீங்களும் உங்க பாஸ் கிட்ட போன் பண்ணி இப்பவே லீவ புக் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அன்னைக்குதான் அவருடைய ஒடிசி படம் வந்து தியேட்டர்ல வரப்போகுது. எனக்கு கிறிஸ்டோபர் நோலன் அவருடைய படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படத்து மேல ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கேன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐமேக்ஸ் ஃபார்மட்லயே வந்து ஷூட் பண்ண முதல் படம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு வார் ஃபிலிம். சோ கிறிஸ்டோபர் நோலன் சும்மாவே பிரம்மாண்டமா தான் எடுப்பாரு. இந்த படம் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. டேய், நினைச்சு பார்க்கலாம் முடியல அப்படின்னு சொல்றீங்கன்னா ட்ரெய்லரே வந்துருச்சு, போய் பாருங்க. ஐயோ, வேற லெவல் சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க
2: மனுஷன்.
0: சோ நான் லீனியர் ஸ்கிரீன் பிளேவா தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் உள்ள ஓடுறாரு. யோ, நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு இருந்துச்சு. சோ டாம் ஹாலண்ட் வந்து இந்த படத்துல ரொம்ப க்ரூஷியலான ஒரு ரோல் பண்ணிருக்காரு. ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோட படம் வருது. நம்ம தலைவன் கிறிஸ்டோபர் நோலன் யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாரு நம்புறேன். இன்னும் பல ட்ரெயினிங் ஆன விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் நம்பர்

0: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
1: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
2: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
3: ஜோயா லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
5: This summer, choose 5-star safety for your family. Drive the BNCAP 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
4: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர்.

0: இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
5: அப்பா, இந்த சேப்பா டிராஃபிக்ல போறதுக்குள்ள உயிர் போயிரும் போல. இல்ல வண்டி எங்க போய் பார்க் பண்றது வேற தெரியல.
6: டிராவல நினைச்சு டென்ஷனே ஆகாதீங்க. ஸ்டேடியம்ல சவுண்ட் போட மட்டும் ரெடியா வாங்க. மேட்ச் டிக்கெட் உங்க கையில இருந்தா ரைடு உங்க கையில தான். நம்ம VI 5G CSK ஃபேன் பஸ்ல ஏறுங்க. ஃப்ரீயா, செம கம்ஃபர்ட்டபிளா ஸ்ட்ரைட்டா ஸ்டேடியம்க்கே போயிடலாம். சரியா மதியானம் 1 மணிக்கு கிண்டில இருந்து பஸ் கிளம்போம். அப்படியே அண்ணா சாலை 1000 லைட்ஸ் பேரறிஞர் அண்ணா மெமோரியல் வழியா வருவோம். உங்க சீட் ரெடியா இருக்கும். விசில் போடே.
7: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது.
8: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
9: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
8: அதுல என்ன ஸ்பெஷல்?
9: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
8: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
9: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
8: சரி, இப்பவே கிளம்பலாம்.
9: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
10: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
11: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
12: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
13: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
14: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
15: முதல் மேட்ச் 200 க்கு மேல சேஸ். ஆனா அங்க நிக்கிறது நம்ம கிங் கவர் டிரைவோட சம ஓபனிங். ரன் சேஸ்னாலும் சரி, பிக் ஸ்டேஜ்னாலும் சரி, இந்த பேர் எப்பவுமே ஃபெயில் ஆகாது. கிங்கோட கிளாஸ் எப்பவுமே பர்மனன்ட். ஒவ்வொரு ஈவினிங்கும் ஒரு தரமான சம்பவம் இருக்கு. பாருங்க டாடா IPL ராத்திரி 7 மணியிலிருந்து ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல.
16: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
17: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
18: நிஜமாவா? எப்படிடா?
17: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
18: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
17: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
19: மதுரையை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன? மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ, 98.3 மிர்ச்சி.

0: சம்டைம்ஸ் தூரத்துல இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியும், பக்கத்துல இருக்கிறது ஒண்ணுமே தெரியாது. கண் பார்வை கோளாறுனு
1: நினைச்சிடாதீங்க.
0: அதை சொல்ல வரல, நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க, பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அதர் ஸ்டேட் மேட்டர் தெரியும், ஃபாரின்ல இருக்கக்கூடிய லொகேஷன்லாம் போயிருப்பாங்க. ஆனா நம்ம ஏரியாவுக்கு பக்கத்திலேயே ஒவ்வொரு விஷயம் இருக்கும், அதை யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கவே மாட்டாங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், சென்னையில பல வருஷமா இருக்கேன், எங்கெங்கயோ சுத்தி இருக்கேன். ஆனா ரொம்ப நாள் பெண்டிங் லிஸ்ட்ல இருந்த ஒரு விஷயம் என்னன்னா பல்லாவரம் மார்க்கெட் போகணும் அப்படிங்கிறது. அந்த வார சந்தைக்கு நான் போனதே இல்லை. அதாவது அதுக்கான பிளான் பண்ணாலே ஏதாவது ஒரு வேலை குறுக்க வந்துடும், தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட 10 வருஷமா. அதுக்கு அப்புறம் ஃபைனலி போன வாரம் தான்ப்பா நான் போனேன். ஆஹா, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அங்கேயே தங்கிடலாம்னு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஷாப்பிங்லாம் பண்றது. ஸோ ஏன் இதை கேட்கறேன்னா, நம்ம ஊர்ல அன்எக்ஸ்ப்ளோர்டா இருக்க, அதாவது யாருக்கும் தெரியாது, நீங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் இந்த விஷயத்தை அனுபவிச்சு பார்க்கணும், இல்லைன்னா இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னா எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? 9176983983 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், 9176983983 இதான் நம்பரு, கால் பண்ணுங்க. பாய்ஸ் படத்துல வர செந்தில் மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டெடின் மிர்ச்சி, திஸ் ஆம் ஹாட் மிர்ச்சி.
1: கானாவின் மோஸ்ட் பாப்புலர் சாங் ஒன்லி ஆன் மிர்ச்சி, இது சம ஹாட் மிர்ச்சி.
2: என்னாச்சே நம்ம இல்ல கமிட் ஆயிட்டாம்பா, பிரவீன் பாயா சூப்பர் பிகர் உஷார் பண்ணிட்டாம்பா,
3: பக்கத்து கிளாஸ் தான்,
2: ஐயா
3: மஜா பண்ணிட்டான்பா.
2: அப்படியா?
3: டேய் உண்மையிலேயே மாடா,

0: என்ன மச்சான், பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க.
1: ஏய், நம்ம பிரவீன் பையன் கமிட் ஆயிட்டான்.
0: இவனுக்கு பொண்ணா? சும்மாவே ரொம்ப ஆடுவான். எப்படி

0: 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
1: I am the danger.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
3: This hour is brought to you by Hyundai, celebrating 30 glorious years of Hyundai in India.
4: மதுரை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன, மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டி கியூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி கியூ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம ஹோட்டல் மிர்ச்சி.
5: இதே நாள் 1996 May 6 சென்னையில இருந்து ஒரு பெரிய ஜேர்னி ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. அது இங்கேயே முடிஞ்சிடாம இந்தியாவை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சது. அண்ட் இன்னைக்கு அந்த சேஞ்ச் தான் நம்ம ஷோல செலிப்ரேட் பண்ண போறோம்.
2: Madras Morning with Mirchi DQ.
5: Yes, you are listening to 98.30 Mirchi. It's hot. ஏய், என்ன கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? வழக்கமா 98.3 தானே இருக்கும், என்ன 13 யோசிக்கிறீங்கல்ல? இன்னைக்கு ஹுண்டே வந்து 30 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம். 30 வருஷமா அப்படின்னு இருக்குல்ல, ஏன்னா எல்லாமே நேற்று நடந்த மாதிரி இருக்கு. நம்மளுடைய அந்த சாண்ட்ரோ காரில் டிராவல் பண்ணதாக இருக்கட்டும், ஹுண்டே வந்து நம்மளுடைய வீடுகளில் ஒரு பெரிய பாட்டாக இருந்ததாக இருக்கட்டும், எல்லாம் இப்படின்றதுக்குள்ளே போன மாதிரி இருக்கு. ஆனால் 30 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்தியா வந்து ஹுண்டேவை ஒரு பெரிய கம்பெனியாக தான் பார்த்துருக்காங்க. அண்ட் 30 அப்படிங்கிறது இயர்ஸாக பார்க்காம 30 வருஷமாக இருக்கக்கூடிய நம்பிக்கையாக நான் பார்க்குறேன். ஏன்னா அது எப்போவுமே ஒரு ஜேர்னியாக இருந்தது இல்லை, என்னுடைய கதைகளாக தான் இருந்திருக்கு. என் ஃப்ரெண்டோடைய ஃபஸ்ட்டு ஐட்டன் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லைனா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கிரெட்டாவோட ஸ்டோரியாக இருக்கலாம், ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய அயோனிக் 5 ஸ்டோரியாக இருக்கலாம். இந்த மாதிரி பேசினா பேசிகிட்டே போகலாங்க. சின்ன வயசில் ஒரு அங்கிள் இருப்பார் வீட்டு பக்கத்தில், அவர் வந்து சாண்ட்ரோ கார் வச்சுருப்பார். அதில் அப்பப்போ கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவார். அந்த காரையே நாசம் பண்ணுவோம், ஆனால் அந்த அங்கிள் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பார். அந்த அங்கிளுடைய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னா நான் அந்த சாண்ட்ரோ காரன்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது காரில் போகும்போது குழந்தைங்க அதே மாதிரி தாவி விளாண்டாங்கன்னா அப்படியே அந்த பழைய ஞாபகம் வந்துடும். இதுதான் வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே கார் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி. அந்த செகண்ட் ஹோம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே வேற இருக்கும். ஷாரா சொல்கிறேன், அடுத்த 30 வருஷத்தில் நிறைய கார்ஸ், நிறைய டெக்னாலஜி, நிறைய ஃபீச்சர்ஸோட ஹுண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேர்னியை இன்னும் மெமரபுளாக மாற்றுவாங்கன்னு தோணுது. ஸோ ஹுண்டேவுடைய இந்த 30 வருஷ ட்ராவலை பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். இன்னும் நிறைய மெமரிஸையும் வந்து கிளறி விட போகிறோம். ஸ்டேடியம் டு 98.30 மிர்ச்சி. இது சாம் ஹாட் மிர்ச்சி.
2: மிர்ச்சி ரீவைண்ட்ராகம் 90s நாட் அவுட்.
6: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: 30 Mirchi, celebrating 30 years of Hyundai India. ஒரு சின்ன ஆட் பிரேக்கு கிரீன் லைட் கிடைச்சிருச்சு. ஆனா ஹண்டே இந்தியாவோட 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, வளர்ச்சி, கொண்டாட்டம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. 30 வருஷ நம்பிக்கை. நம்ம இந்தியா முன்னேறும் போது மனசுக்குள்ள சந்தோஷம். அந்த முதல் கார், முதல் டிரைவ், ஃபேமிலியோட போன அந்த முதல் அவுட்டிங், இந்த நினைவுகளோட இந்தியா சிரிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஹண்டே மேல உள்ள நம்பிக்கையோட அடுத்த 30 வருஷத்துக்கு இந்தியா ரெடி ஆகும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம், எல்லாமே நம்ம ஹண்டேயோட. இது வெறும் ஆரம்பம் தான். 30 வருஷமா நம்ம ஊர் மக்கள் செம ஈஸியா ஆபீஸ் போயிட்டு இருக்காங்க ஹண்டேயோட.
1: 30 வருஷமா நம்ம ஃபேமிலியோட ஜாலியா வெளிய போயிட்டு வரோம் ஹண்டேயோட.
0: 30 வருஷமா ஃபியூச்சர் ரெடி ஃபீச்சர்ஸோட நம்ம மக்கள் லாங் டிரைவ்லாம் கலக்குறாங்க ஹண்டேயோட.
1: 30 வருஷமா சேஃபா கம்ஃபர்டபிள் டிரைவ் பண்றாங்க ஹண்டேயோட.
0: ஹண்டேயின் 30 ஆண்டுகளான நம்பிக்கை, பெருமை மற்றும் வளர்ச்சியை கொண்டாடுவோம். இது வெறும் ஆரம்பம்தான். ஒவ்வொரு பயணமும் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஹண்டே பயணத்துல கூடவே இருந்ததுக்கு நம்ம 9.5 மில்லியன் கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி. 30 glorious years of Hyundai in India. 30 years of trust, pride and progress. வண்டினா அது ஒரு தடவை தான் வாங்க போறோம். அதான் ரொம்ப யோசிச்சு நல்ல முடிவெடுக்கணும்னு இருந்தோம். எங்களுக்கு நல்ல நம்பிக்கையான வண்டி தான் வேணும்னு தோணுச்சு. அதான் சிக்கலா எதுவும் யோசிக்காம ஹண்டே சாண்ட்ரோவை எடுத்தோம். என்னோட முதல் காருங்க இது. அந்த டால் பாய் டிசைன்லாம் அப்போ வேற லெவல். ஒரு புது ட்ரெண்ட செட் பண்ணிடுச்சு. ஃபீச்சர்ஸும் பின்னி எடுத்துப்பாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஃபேமிலிக்கே டிரைவிங் கத்து கொடுத்த வாத்தியாரே இந்த வண்டி தான். நம்ம சாண்ட்ரோனாலே அது ஒரு ஞாபகம் மூட்டை தான். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹண்டே தான்.
2: இந்த 30 வருஷத்துல இந்தியாவோட வளர்ச்சியில நாங்களும் ஒரு பங்கா இருந்தோம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம்,
0: இதுதான் ஹண்டே. இது வெறும் ஆரம்பம் தான். அடுத்த 30 வருஷத்துக்கான வேலை இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இது ஆரம்பம் தான். ட்ரீம் ஜாப்ல 5 வருஷம் நல்ல வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், சரி ஒரு கார் வாங்கலான்னு. வீட்டோட முதல் கார். அப்போ அப்பா சொன்னாரு, எஸ்யூவே வாங்கிடலான்னு. அம்மாக்கு கம்ஃபர்ட் முக்கியம், ஒய்ஃபுக்கு ஃபீச்சர்ஸ் முக்கியம். இது எல்லாத்துலயும் நம்ம கிரெட்டா தான் பக்காவா செட் ஆச்சு. செம்ம ஃபீச்சர்ஸ், சேஃப், அப்புறம் நல்ல கம்ஃபர்ட். இந்தியாலேயே முதல் தடவை பானோரமிக் சன்ரூஃப் நான் பார்த்தது இந்த எஸ்யூவில தான். உண்மையில சொல்லணும்னா இப்ப வர சரியான சாய்ஸ், இன்னைக்கு தர கம்ஃபர்ட், அப்புறம் ஃபீச்சர்ஸ்க்கான அஷூரன்ஸ் எல்லாத்தையும் ஹண்டே நம்ம கிட்ட கொடுத்துச்சு.
2: 30 வருஷமா இந்தியாவோட கதையில நாங்களும் ஒரு பங்கா இருக்கோம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம்,
0: ஹண்டே. இது வெறும் ஆரம்பம் தான். May 6, 1996, சரியா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பயணம் இது. ஒவ்வொரு திருப்பத்தையும் ஒவ்வொரு செம்ம ஞாபகமா மாத்தின பயணம். அந்த முதல் டிரைவ், ஃபேமிலியோட போன ஜாலியான ட்ரிப்ஸ், இது எல்லாத்தையும் ஹண்டே தான் ஸ்பெஷலா மாத்துச்சு. இன்னைக்கு மிர்த்தி செலிபிரேட் பண்ணது 30 glorious years of Hyundai in India. 30 years of trust, pride and progress.
2: யோசிச்சு பாருங்க, 30 வருஷமா எல்லா வீட்லயும் ஃபேவரட்டா இருக்கிறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
0: யோசிச்சு பாருங்க. 30 வருஷமா லட்சக்கணக்கான இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு ஒரு செம்ம கம்ஃபர்ட் டிரைவ் குடுக்கறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
2: யோசிச்சு பாருங்க. 30 வருஷமா நல்ல ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டியோட இந்தியாவை செக்யூரா வச்சிருக்கிறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
0: அப்படி ஒரு ஃபீலிங் தான் இப்போ எங்களுக்கும் இருக்கு. நாங்க தான் ஹண்டே, இந்தியாவோட நம்பிக்கையோட கடந்த 10 வருஷமா. அப்புறம் இது வெறும் ஆரம்பம் தான்.

0: 30 ஆண்டுகளை கொண்டாடுவோம். நம்பிக்கை, பெருமை, வளர்ச்சி.
1: இது வெறும் ஆரம்பம்தான். சரி பாப்போம், இந்தியால முதல் கார் வாங்கும் போது மக்கள் என்ன பாப்பாங்க?
0: வேற என்ன ஃபீச்சர்ஸ் தான். ஆபீஸ்க்கு போயிட்டு வர நல்லா வசதியா கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு நினைச்சேன்.
1: எனக்கு பவர் தான் போஸ் முக்கியம். இன்ஜின் நல்லா முன்னாடி நிக்கணும், செம ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
0: நான் லாங் டிரைவ் போறவ, அதனால டிரைவிங் ஈஸியா சரியான ஃப்ளோல இருக்கணும்னு பார்த்தேன்.
1: அப்போ இந்தியா என்ன முடிவு பண்ணுச்சு?
2: ஹண்டே
1: இந்தியாவின் பயணத்தை வசதியாகவும் மெமரபிளாகவும் மாத்திருக்கு. 30 ஆண்டுகள் நம்பிக்கை, பெருமை மற்றும் முன்னேற்றம். இது வெறும் ஆரம்பம் தான். ஆட் பிரேக் முடிஞ்சிருக்கலாம், ஆனா ஹண்டே இந்தியாவோட நம்ம 30 வருஷ நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம்னு இந்த ஜர்னி இன்னும் செம மாசா போயிட்டு இருக்கு.
3: Only on 98.3 Mirchi. It is summer hot to Mirchi.

0: எல்லாரும் ஒரு கார் வாங்குறாங்கன்னு நம்மளும் வாங்க முடியுமா சொல்லுங்க? அப்படியெல்லாம் பண்ண முடியாதுப்பா, அது நம்மளுடைய பர்சனாலிட்டியை ரெஃப்ளெக்ட் பண்ணும். இப்போதான் தெரியுது அவர் ஏன் ஏர்லி 2000ல சாண்ட்ரோ நோக்கி ஓடினார்னு. அது அவருடைய ஃபர்ஸ்ட் லவ்.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: சண்டே இந்தியாவில் லான்ச் பண்ணி 30 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதோடைய செலிப்ரேஷன் தான் நம்ம ஷோவில் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு இந்தியன் ஃபேமிலியிலையும் போய் கேட்டிங்கன்னா ஹண்டே பற்றின ஸ்டோரி அப்படின்றது ஒன்று இருக்கும். ஏன்னா அதை நம்ம மனசில் வச்சுருக்கோம். இப்போ எப்படி அந்த சாண்ட்ரோ கதை சொன்னேன்ல, அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குங்க. அவரை ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறது, அப்புறம் பசங்களை காலேஜில் போய் ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அதை ஒரு கம்பேனியனை தான் நான் பார்த்துருக்கேன். பொதுவாகவே கார் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்காம அது ஒரு மெமரியாக, ஒரு லவ்வாக, ஹாப்பியான ஜேர்னியாக தான் பார்க்க முடியுது. அது i10 இருக்கட்டும், i20 இருக்கட்டும், வேர்னாவாக இருக்கட்டும், இதெல்லாம் பற்றி பேசினாலும் இதில் காமனாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கும், வேற யார், நாம தான். அண்ட் ஹண்டே பற்றி பேசணுன்னே நிறைய மெசேஜஸ் கூட வந்திருக்கு, அதெல்லாம் நான் படிக்கிறேன், கேளுங்க. சஷாங்க் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோ என்னுடைய அப்பாவுடைய முதல் காரு, எங்கள் ஃபேமிலிக்கே ஃபஸ்ட்டு கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரோ தான். ஐயோ, எங்கள் அப்பா நிறைய ஆப்ஷன் தேடினாரு, பட் அதுதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணார். எங்கள் அப்பா தான் வந்து எனக்கு காரு வந்து ஓட்ட கற்றுக் கொடுத்தாரு. எங்கள் அம்மா கற்றுக்கிட்டாங்க, எங்கள் தங்கச்சி கற்றுக்கிட்டாங்க, எல்லாருமே இந்த பேசிக் டிரைவிங் வந்து எங்கே கற்றுக்கிட்டோன்னா அந்த சாண்ட்ரோவில் தான் கற்றுக்கிட்டோம். ஹண்டே தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் கார், அது வந்து மறக்க முடியாத ஒரு சைல்ட்ஹுட் மெமரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான், பட் எனக்கு வந்து அது சைல்ட்ஹுட் லவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போலாம் இந்த கிரசிகிஷெல்லாம் இருக்காதுப்பா, நமக்கு கார் மேலே தான் லவ். அதுவும் சாண்ட்ரோனா ஓவர் ஃபேவரெட். இன்னமும் என்னால் நம்ப முடியல ஹண்டே வந்து 30 இயர்ஸ் இந்தியாவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு. அப்படியே நாஸ்டால்ஜியாவை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. இன்னும் இந்த செலிப்ரேஷன் இருக்க போது. ஸ்டேடியம் 98.30 மிர்ச்சி, இது சாம ஹாட் மிர்ச்சி.
2: அனைவருக்கும் வணக்கம். துள்ளாம் தேடல் தொப்பைய கொண்டு வர ஒரு யுகமா போராடிக்கிட்டு இருப்ப. மகரம் யோசனை, என்ன நம்பிக்கையில என்கிட்ட இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஹெல்ப்பா கேக்குறாங்கன்னு யோசிப்ப. கும்பம் துணை, சாப்பிட உனக்கு என்ன வேணும்னு கேட்டா கூட பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுதான் சொல்லுவேன். மீண்டும் திறமை, நல்லா எங்கேயாவது போட்டு கொடுத்துட்டு உங்க நல்லதுக்காக தான் பண்ணேன்னு கன்சர்ன் பார்ட்டி கிட்டயே விட்ட போடுவேன். நன்றி, வணக்கம்.
1: Only on Mirchi, it is Summer Hot Machi.
3: Ulluru Narayanan, brought to you by Hyundai, celebrating 30 glorious years in India. This ad break is brought to you by Hyundai, celebrating 30 glorious years of Hyundai in India.
4: ஒரு சின்ன ஆட் பிரேக் கிரீன் லைட் கிடைச்சிருச்சு. ஆனா ஹண்டே இந்தியாவோட 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, வளர்ச்சி, கொண்டாட்டம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு.
5: வண்டினா அது ஒரு தடவை தான் வாங்க போறோம், அதான் ரொம்ப யோசிச்சு நல்ல முடிவு எடுக்கணும்னு இருந்தோம். எங்களுக்கு நல்ல நம்பிக்கையான வண்டி தான் வேணும்னு தோணுச்சு. அதான் சிக்கலா எதுவும் யோசிக்காம ஹண்டே சாண்ட்ரோவை எடுத்தோம். என்னோட முதல் காருங்க இது. அந்த டால் பாய் டிசைன்லாம் அப்போ வேற லெவல், ஒரு புது ட்ரெண்ட செட் பண்ணிடுச்சு. ஃபீச்சர்ஸும் பின்னி எடுத்திருப்பாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஃபேமிலிக்கே டிரைவிங் கத்து கொடுத்த வாத்தியாரே இந்த வண்டி தான். நம்ம சாண்ட்ரோனாலே அது ஒரு ஞாபகம் மூட்டை தான். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹண்டே தான்.
6: இந்த 30 வருஷத்துல இந்தியாவோட வளர்ச்சியில நாங்களும் ஒரு பங்கா இருந்தோம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம்,
5: இதுதான் ஹண்டே. இது வெறும்
6: முப்பது வருஷம்
5: நம்பிக்கை. நம்ம இந்தியா முன்னேறும் போது மனசுக்குள்ள சந்தோஷம், அந்த முதல் கார், முதல் டிரைவ், ஃபேமிலியோட போன அந்த முதல் அவுட்டிங், இந்த நினைவுகளோட இந்தியா சிரிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஹண்டே மேல உள்ள நம்பிக்கையோட அடுத்த 30 வருஷத்துக்கு இந்தியா ரெடி ஆகும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம், எல்லாமே நம்ம ஹண்டேயோட. இது வெறும் ஆரம்பம் தான்.
4: ரெடியா? போலாமா. நம்ம மிர்ச்சி இப்போ 30 glorious years of Hyundai in இந்தியாவை கொண்டாடும் போது 95 லட்சம் சந்தோஷமான கஸ்டமர்ஸோட நம்ம ஹண்டே ஃபேமிலி இப்போ செம்ம பெருசு. இது 30 years of trust, pride and progress.
7: ஃபீச்சர் ரிச் ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்றாங்களே, அது நிஜமாவே என்னன்னு தெரியுமா? கடந்த 30 வருஷமா ஹண்டே அதை இந்தியாவுக்கு காட்டியிருக்கு.
6: சான்ட்ரோ அந்த டால் பாய் டிசைனோட வந்து எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சது.
7: கரெக்டா தான் பாஸ், இந்தியாலயே நான் முதல்ல பானோராமிக் சன்ரூஃபோட பார்த்த எஸ்யூவி
6: அயோனிக் 5. அதோட ஃபியூச்சரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இந்தியாவோட ஈவி உலகத்தையே மொத்தமா மாத்தி போட்டுருச்சு.
7: 30 வருஷமா நம்ம மக்களுக்கு ஃபீச்சர் ரிச் கார்னா எப்படி இருக்கும்னு ஹண்டே தான் சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்த 30 வருஷத்துக்கான வேலை இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இது ஆரம்பம்தான்.

0: 30 ஆண்டுகளை கொண்டாடுவோம். நம்பிக்கை, பெருமை, வளர்ச்சி.
1: ஹாண்டே, இது வெறும் ஆரம்பம் தான். 30 வருஷமா நம்ம ஊர் மக்கள் செம ஈஸியா ஆபீஸ் போயிட்டு இருக்காங்க ஹாண்டேயோட.
2: 30 வருஷமா நம்ம ஃபேமிலியோட ஜாலியா வெளிய போயிட்டு வரோம் ஹாண்டேயோட.
1: 30 வருஷமா ஃபியூச்சர் ரெடி ஃபீச்சர்ஸோட நம்ம மக்கள் லாங் டிரைவ்லாம் கலக்குறாங்க ஹாண்டேயோட.
2: 30 வருஷமா சேஃபா கம்ஃபர்டபிள் டிரைவ் பண்றாங்க ஹாண்டேயோட.
1: ஹாண்டேயின் 30 ஆண்டுகளான நம்பிக்கை, பெருமை மற்றும் வளர்ச்சியை கொண்டாடுவோம். இது வெறும் ஆரம்பம் தான். சில பயணங்கள் வெறும் மெமரிஸா மட்டும் இருக்காது, நம்ம கூடவே தங்கி போயிடும். இதுதான் ஹாண்டேயோட 9.5 மில்லியன் ஹாப்பி கஸ்டமர்ஸ் சொல்றாங்க. ஹாண்டே கூட இருந்தா சும்மா சாதாரண மூமெண்ட்ஸ் கூட வேற லெவல் ஸ்பெஷலா மாறிடும். இன்னைக்கு மிர்த்தி செலிப்ரேட் பண்ணுது 30 glorious years ஆஃப் ஹாண்டே இன் இந்தியா. 30 years ஆஃப் ட்ரஸ்ட், ப்ரைட் அண்ட் ப்ரோக்ரஸ். சரி பாப்போம், இந்தியால முதல் கார் வாங்கும் போது மக்கள் என்ன பாப்பாங்க?
0: வேற என்ன ஃபீச்சர்ஸ் தான், ஆபீஸ்க்கு போயிட்டு வர நல்லா வசதியா கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு நினைச்சேன்.
1: எனக்கு பவர் தான் பாஸ் முக்கியம், இன்ஜின் நல்லா முன்னாடி நிக்கணும், செம ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
0: நான் லாங் டிரைவ் போறவ, அதனால டிரைவிங் ஈஸியா சரியான ஃப்ளோல இருக்கணும்னு பார்த்தேன்.
1: அப்போ இந்தியா என்ன முடிவு பண்ணுச்சு?
2: ஹாண்டே.
1: ஹாண்டே இந்தியாவின் பயணத்தை வசதியாகவும் மெமரபிளாகவும் மாத்திருக்கு. 30 ஆண்டுகள் நம்பிக்கை, பெருமை மற்றும் முன்னேற்றம். இது வெறும் ஆரம்பம் தான்.
0: யோசிச்சு பாருங்க, 30 வருஷமா எல்லா வீட்லயும் ஃபேவரட்டா இருக்கிறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
1: யோசிச்சு பாருங்க. 30 வருஷமா லட்சக்கணக்கான இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு ஒரு செம கம்ஃபர்ட் டிரைவ் குடுக்கறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
0: யோசிச்சு பாருங்க. 30 வருஷமா நல்ல ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டியோட இந்தியாவை செக்யூரா வச்சிருக்கிறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
1: அப்படி ஒரு ஃபீலிங் தான் இப்போ எங்களுக்கும் இருக்கு. நாங்க தான் ஹாண்டே, இந்தியாவோட நம்பிக்கையோட கடந்த 10 வருஷமா. அப்புறம் இது வெறும் ஆரம்பம் தான். 30 வருஷ நம்பிக்கை, நம்ம இந்தியா முன்னேறும் போது மனசுக்குள்ள சந்தோஷம், அந்த முதல் கார், முதல் டிரைவ், ஃபேமிலியோட போன அந்த முதல் அவுட்டிங், இந்த நினைவுகளோட இந்தியா சிரிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஹாண்டே மேல உள்ள நம்பிக்கையோட அடுத்த 30 வருஷத்துக்கு இந்தியா ரெடி ஆகும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம், எல்லாமே நம்ம ஹாண்டேயோட. இது வெறும் ஆரம்பம் தான்.
3: எதுக்கோ வர சொன்னீங்க, எதுக்கு வர சொன்ன?
4: இல்ல மார்னிங் ஆயிடுச்சு,
3: எதுக்கோ வர.
4: டேய் டிக்யூ, மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணனும் கூட, எதுக்கு வரணும், எப்ப வரணும்னு கொஞ்சம் ஷோ பண்றா. நீங்க மறக்காம ஸ்டே டியூன்ல 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.
5: This song is brought to you by Hyundai, celebrating 30 glorious years of Hyundai in India.

0: எதுக்கோ வர சொன்னீங்க, எதுக்கு வர சொன்னேன்?
1: இல்ல மார்னிங் ஆயிடுச்சு,
0: எதுக்கோ வர.
1: டேய் டிக்யூ, மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணனும் கூப்டா, எதுக்கு வரணும், எப்ப வரணும்? ஷோ பண்றா. நீங்க மறக்காம ஸ்டே டியூன்ல 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.

0: This ad break is brought to you by Hyundai, celebrating 30 glorious years of Hyundai in India.
1: ஒரு சின்ன ஆட் பிரேக்கு கிரீன் லைட் கிடைச்சிருச்சு. ஆனா ஹண்டே இந்தியாவோட 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, வளர்ச்சி, கொண்டாட்டம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. சரி பாப்போம், இந்தியால முதல் கார் வாங்கும் போது மக்கள் என்ன பாப்பாங்க?
2: வேற என்ன ஃபீச்சர்ஸ் தான், ஆபீஸ்க்கு போயிட்டு வர நல்லா வசதியா கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு நினைச்சேன்.
1: எனக்கு பவர் தான் போஸ் முக்கியம், இன்ஜின் நல்லா முன்னாடி நிக்கணும், செம ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
2: நான் லாங் டிரைவ் போறவ, அதனால டிரைவிங் ஈஸியா சரியான ஃப்ளோல இருக்கணும்னு பார்த்தேன்.
1: அப்போ இந்தியா என்ன முடிவு பண்ணுச்சு?
3: ஹண்டே
1: இந்தியாவின் பயணத்தை வசதியாகவும் மெமரபிளாகவும் மாத்திருக்கு. 30 ஆண்டுகள் நம்பிக்கை, பெருமை மற்றும் முன்னேற்றம், இது வெறும் ஆரம்பம் தான்.

0: 30 ஆண்டுகளை கொண்டாடுவோம். நம்பிக்கை, பெருமை, வளர்ச்சி.
1: ஹண்டே, இது வெறும் ஆரம்பம் தான். ஒவ்வொரு பயணமும் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஹண்டே பயணத்துல கூடவே இருந்ததுக்கு நம்ம 9.5 மில்லியன் கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி. 30 glorious years of Hyundai in India. 30 years of trust, pride and progress.
0: யோசிச்சு பாருங்க, 30 வருஷமா எல்லா வீட்லயும் ஃபேவரட்டா இருக்கிறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
1: யோசிச்சு பாருங்க. 30 வருஷமா லட்சக்கணக்கான இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு ஒரு செம கம்ஃபர்ட் டிரைவ் குடுக்கறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
0: யோசிச்சு பாருங்க. 30 வருஷமா நல்ல ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டியோட இந்தியாவை செக்யூரா வச்சிருக்கிறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
1: அப்படி ஒரு ஃபீலிங் தான் இப்போ எங்களுக்கும் இருக்கு. நாங்க தான் ஹண்டே, இந்தியாவோட நம்பிக்கையோட கடந்த 10 வருஷமா. அப்புறம் இது வெறும் ஆரம்பம் தான். ட்ரீம் ஜாப்ல 5 வருஷம் நல்ல வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், சரி ஒரு கார் வாங்கலாம்னு. வீட்டோட முதல் கார். அப்போ அப்பா சொன்னாரு, எஸ்யூவியே வாங்கிடலாம்னு. அம்மாக்கு கம்ஃபர்ட் முக்கியம், ஒய்ஃபுக்கு ஃபீச்சர்ஸ் முக்கியம். இது எல்லாத்துலயும் நம்ம கிரெட்டா தான் பக்காவா செட் ஆச்சு. செம்ம ஃபீச்சர்ஸ், சேஃப், அப்புறம் நல்ல கம்ஃபர்ட். இந்தியாலேயே முதல் தடவை பானோரமிக் சன்ரூஃப் நான் பார்த்தது இந்த எஸ்யூவில தான். உண்மையில சொல்லணும்னா இப்ப வர சரியான சாய்ஸ், இன்னைக்கு தர கம்ஃபர்ட், அப்புறம் ஃபீச்சர்ஸ்க்கான அஷூரன்ஸ் எல்லாத்தையும் ஹண்டே நம்ம கிட்ட கொடுத்துச்சு.
0: 30 வருஷமா இந்தியாவோட கதையில நாங்களும் ஒரு பங்கா இருக்கோம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம்.
1: ஹண்டே, இது வெறும் ஆரம்பம் தான். ஃபீச்சர் ரிச் ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்றாங்களே, அது நிஜமாவே என்னன்னு தெரியுமா? கடந்த 30 வருஷமா ஹண்டே அதை இந்தியாவுக்கு காட்டியிருக்கு.
0: சான்ட்ரோ அந்த டால் பாய் டிசைனோட வந்து எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சது.
1: கிரெட்டா தான் பாஸ், இந்தியாலயே நான் முதல்ல பானோரமிக் சன்ரூஃபோட பார்த்த எஸ்யூவி.
0: அயோனிக் 5 அதோட ஃபியூச்சரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இந்தியாவோட ஈவி உலகத்தையே மொத்தமா மாத்தி போட்டுருச்சு.
1: 30 வருஷமா நம்ம மக்களுக்கு ஃபீச்சர் ரிச் கார்னா எப்படி இருக்கும்னு ஹண்டே தான் சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்த 30 வருஷத்துக்கான வேலை இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இது ஆரம்பம் தான்.
0: முப்பது வருஷமா
1: நம்ம ஊர் மக்கள் செம ஈஸியா ஆபீஸ் போயிட்டு இருக்காங்க ஹண்டேயோட.
2: 30 வருஷமா நம்ம ஃபேமிலியோட ஜாலியா வெளியே போயிட்டு வரோம் ஹண்டேயோட.
1: 30 வருஷமா ஃபியூச்சர் ரெடி ஃபீச்சர்ஸோட நம்ம மக்கள் லாங் டிரைவ்லாம் கலக்குறாங்க ஹண்டேயோட.
2: 30 வருஷமா சேஃபா கம்ஃபர்டபுள் டிரைவ் பண்றாங்க ஹண்டேயோட.
1: ஹண்டேயின் 30 ஆண்டுகளான நம்பிக்கை, பெருமை மற்றும் வளர்ச்சியை கொண்டாடுவோம். இது வெறும் ஆரம்பம்தான். 30 வருஷ நம்பிக்கை நம்ம இந்திய

0: இந்த ஜர்னி இன்னும் செம மாசா போயிட்டு இருக்கு. 38.3 இந்த டெக்னாலஜியை பத்தி பேசாம விட்டோம் பாருங்க, அதுதான் உண்மையான அப்கிரேடுங்க. ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஹண்டே வந்து இவிஎஸ்க்கு மூவ் ஆவாங்கன்னு. அதுவும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப அட்வான்ஸ்டாவே இருந்துச்சு. நீங்க நம்புறீங்களே இல்லையோ, ஹண்டே வந்து எப்பவுமே ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருப்பாங்களே. நீங்க கரெக்டா எடுத்துக்கோங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த பேனரோமிக் சன்ரூஃப் இருக்குல்ல, அதுக்கு எல்லாருமே ஃபேன்ஸ் தான். செம்ம கூலான ஒரு டிசைனுங்க அது. கரெக்டா மட்டும் இல்லை, நீங்க ஹண்டே கார் எது எடுத்தாலுமே, வெனியூவா இருக்கட்டும், எக்ஸ்டரா இருக்கட்டும், அயானிக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே தனித்துவமான ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கதான் செய்யும். இதை நான் மட்டும் சொல்லல, 9.5 மில்லியன் மக்கள் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் தான் இப்ப நம்ம கூட பேச போறாங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹாய் டிக்யூ, குட் மார்னிங். நான் நிஷா பேசுறேன். யா, எனக்கு வந்து கார் டிரைவிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த டிரைவிங். எனக்கு அந்த ரோட் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது எப்பயுமே வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு டாப் லெவலில் ஃபீல் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஹானஸ்ட்லி சொல்ல போனோன்னா, ரோட்ஸில் எப்பயுமே நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கூடவே எஸ்யூவிஸ்லாம் ட்ராவல் ஆகும்ல. ஸோ எஸ்யூவிஸ் தான் எனக்கு ரொம்ப வந்துட்டு என்னுடைய அட்ராக்ஷனை வந்துட்டு ஐ எம் நேச்சுரலி ட்ரான் டுவர்ட்ஸ் இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு நீங்கள் டிசைன் மட்டும் பார்த்துட்டு ஒரு டெசிஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஸோ என்னோட எஸ்யூவிங்கிறது வந்து அதில் எல்லாமே இருக்கணும், முக்கியமாக ஃபேமிலிக்காக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஆப்வியஸ்லி க்ரெட்டா வந்துட்டு எங்கள் எல்லாருடைய அந்த ஒரு அட்டென்ஷனையும் வந்துட்டு வாங்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் என் லைஃப்லேயே நான் எடுத்த பெஸ்ட் டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் மீ, என் என்டையர் ஃபேமிலியே வந்துட்டு இந்த கார் நாங்கள் எடுத்து வாங்கினதில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. எல்லா டிரைவுமே வந்து ஒரு ரோட் ட்ரிப் போற மாதிரி ஜாலியா கார் எடுக்க போறோம் அப்படின்னாலே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சூப்பரா வந்துட்டு நாங்க இதுல வந்துட்டு டிரைவ் பண்ணிட்டு we are so happy for this decision that we made.
0: நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். கம்ஃபர்ட்டபிளான SUV ஒன்னு இருந்துச்சுன்னா ஃபேமிலியா ஹாப்பியா இருப்பாங்க. அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேரண்டீட் தான். ஹண்டே வந்து 3-year வாரண்டி பிளானையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஹண்டே அவங்களுடைய லீக்ல வேற லெவல் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹண்டே கார்ஸ் பத்தி பேசும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இந்த 30 வருஷத்துல நீங்க எப்படி அந்த ஜர்னில இருந்திருக்கீங்க? மெசேஜா போட்டு விடுங்க. ஸ்டேடியம் 98.30 மிர்ச்சி, இது சாம ஹாட் மிர்ச்சி.
2: This song is brought to you by Hyundai, celebrating 30 glorious years of Hyundai in India.

0: This ad break is brought to you by Hyundai, celebrating 30 glorious years of Hyundai in India.
1: ஒரு சின்ன ஆட் பிரேக்கு கிரீன் லைட் கிடைச்சிருச்சு. ஆனா ஹண்டே இந்தியாவோட 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, வளர்ச்சி, கொண்டாட்டம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. 30 வருஷமா நம்ம ஊர் மக்கள் செம ஈஸியா ஆபீஸ் போயிட்டு இருக்காங்க ஹண்டேயோட.
2: 30 வருஷமா நம்ம ஃபேமிலியோட ஜாலியா வெளியே போயிட்டு வரோம் ஹண்டேயோட.
1: 30 வருஷமா ஃபியூச்சர் ரெடி ஃபீச்சர்ஸோட நம்ம மக்கள் லாங் டிரைவ்லாம் கலக்குறாங்க ஹண்டேயோட.
2: 30 வருஷமா சேஃபா கம்ஃபர்டபுள் டிரைவ் பண்றாங்க ஹண்டேயோட.
1: ஹண்டேயின் 30 ஆண்டுகளான நம்பிக்கை, பெருமை மற்றும் வளர்ச்சியை கொண்டாடுவோம். இது வெறும் ஆரம்பம்தான். ட்ரீம் ஜாப்ல 5 வருஷம் நல்ல வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், சரி ஒரு கார் வாங்கலான்னு. வீட்டோட முதல் கார். அப்போ அப்பா சொன்னாரு, எஸ்யூவியே வாங்கிடலான்னு. அம்மாக்கு கம்ஃபர்ட் முக்கியம், ஒய்ஃபுக்கு ஃபீச்சர்ஸ் முக்கியம். இது எல்லாத்துலயும் நம்ம கிரெட்டா தான் பக்காவா செட் ஆச்சு. செம்ம ஃபீச்சர்ஸ், சேஃப், அப்புறம் நல்ல கம்ஃபர்ட். இந்தியாலேயே முதல் தடவை பானரோமிக் சன்ரூஃப் நான் பார்த்தது இந்த எஸ்யூவில தான். உண்மையில சொல்லணும்னா இப்ப வர சரியான சாய்ஸ், இன்னைக்கு தர கம்ஃபர்ட், அப்புறம் ஃபீச்சர்ஸ்க்கான அஷூரன்ஸ் எல்லாத்தையும் ஹண்டே நம்ம கிட்ட கொடுத்துருச்சு.
3: 30 வருஷமா இந்தியாவோட கதையில நாங்களும் ஒரு பங்கா இருக்கோம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம்
1: ஹண்டே. இது வெறும் ஆரம்பம் தான். ஃபீச்சர் ரிச் ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்றாங்களே, அது நிஜமாவே என்னன்னு தெரியுமா? கடந்த 30 வருஷமா ஹண்டே அதை இந்தியாவுக்கு காட்டியிருக்கு.
3: சான்ட்ரோ அந்த டால் பாய் டிசைனோட வந்து எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சது.
1: கரெக்ட்டா தான் பாஸ், இந்தியாலயே நான் முதல்ல பானரோமிக் சன்ரூஃபோட பார்த்த எஸ்யூவி
3: அயோனிக் 5. அதோட ஃபியூச்சரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இந்தியாவோட ஈவி உலகத்தையே மொத்தமா மாத்தி போட்டுருச்சு.
1: 30 வருஷமா நம்ம மக்களுக்கு ஃபீச்சர் ரிச் கார்னா எப்படி இருக்கும்னு ஹண்டே தான் சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்த 30 வருஷத்துக்கான வேலை இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இது ஆரம்பம் தான். ரெடியா? போலாமா? நம்ம மிர்ச்சி இப்போ 30 glorious years of Hyundai in இந்தியாவை கொண்டாடும் போது 95 லட்சம் சந்தோஷமான கஸ்டமர்ஸோட நம்ம Hyundai ஃபேமிலி இப்போ செம்ம பெருசு. இது 30 years of trust, pride and progress. சரி பாப்போம், இந்தியால முதல் கார் வாங்கும் போது மக்கள் என்ன பாப்பாங்க?
3: வேற என்ன ஃபீச்சர்ஸ் தான். ஆபீஸ்க்கு போயிட்டு வர நல்லா வசதியா கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு நினைச்சேன்.
1: எனக்கு பவர் தான் பாஸ் முக்கியம். இன்ஜின் நல்லா முன்னாடி நிக்கணும், செம ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
3: நான் லாங் டிரைவ் போறவ, அதனால டிரைவிங் ஈஸியா சரியான ஃப்ளோல இருக்கணும்னு பார்த்தேன்.
1: அப்போ இந்தியா என்ன முடிவு பண்ணுச்சு?
2: ஹண்டே.
1: ஹண்டே இந்தியாவின் பயணத்தை வசதியாகவும் மெமரபிளாகவும் மாத்திருக்கு. 30 ஆண்டுகள் நம்பிக்கை, பெருமை மற்றும் முன்னேற்றம். இது வெறும் ஆரம்பம் தான். 30 வருஷம் நம்பிக்கை. நம்ம இந்தியா முன்னேறும் போது மனசுக்குள்ள சந்தோஷம். அந்த முதல் கார், முதல் டிரைவ், ஃபேமிலியோட போன அந்த முதல் அவுட்டிங், இந்த நினைவுகளோட இந்தியா சிரிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஹண்டே மேல உள்ள நம்பிக்கையோட அடுத்த 30 வருஷத்துக்கு இந்தியா ரெடி ஆகும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம் எல்லாமே நம்ம ஹண்டேயோட. இது வெறும் ஆரம்பம் தான்.
3: யோசிச்சு பாருங்க, 30 வருஷமா எல்லா வீட்லயும் ஃபேவரட்டா இருக்கிறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
1: யோசிச்சு பாருங்க. 30 வருஷமா லட்சக்கணக்கான இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு ஒரு செம கம்ஃபர்ட் டிரைவ் குடுக்கறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
3: யோசிச்சு பாருங்க. 30 வருஷமா நல்ல ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டியோட இந்தியாவை செக்யூரா வச்சிருக்கிறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
1: அப்படி ஒரு ஃபீலிங் தான் இப்போ எங்களுக்கும் இருக்கு. நாங்க தான் ஹண்டே, இந்தியாவோட நம்பிக்கையோட கடந்த 10 வருஷமா. அப்புறம் இது வெறும் ஆரம்பம் தான். சில பயணங்கள் வெறும் மெமரிஸா மட்டும் இருக்காது, நம்ம கூடவே தங்கி போயிடும். இதுதான் ஹண்டேயோட 9.5 மில்லியன் ஹாப்பி கஸ்டமர்ஸ் சொல்றாங்க. ஹண்டே கூட இருந்தா சும்மா சாதாரண மூமெண்ட்ஸ் கூட வேற லெவல் ஸ்பெஷலா மாறிடும். இன்னைக்கு மிர்ச்சி செலிபிரேட் பண்ணுது 30 glorious years of Hyundai in India. 30 years of trust, pride and progress. வண்டினா அது ஒரு தடவை தான் வாங்க போறோம். அதான் ரொம்ப யோசிச்சு நல்ல முடிவு எடுக்கணும்னு இருந்தோம். எங்களுக்கு நல்ல நம்பிக்கையான வண்டி தான் வேணும்னு தோணுச்சு. அதான் சிக்கலா எதுவும் யோசிக்காம ஹண்டே சான்ட்ரோவை எடுத்தோம். என்னோட முதல் காருங்க இது. அந்த டால் பாய் டிசைன்லாம் அப்போ வேற லெவல், ஒரு புது ட்ரெண்ட செட் பண்ணிடுச்சு. ஃபீச்சர்ஸும் பின்னி எடுத்து
3: பெருமை முன்னேற்றம்
1: இதுதான்.

0: 30 ஆண்டுகளை கொண்டாடுவோம். நம்பிக்கை, பெருமை, வளர்ச்சி.
1: ஹண்டே, இது வெறும் ஆரம்பம் தான். ஃபீச்சர் ரிச் ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்றாங்களே, அது நிஜமாவே என்னன்னு தெரியுமா? கடந்த 30 வருஷமா ஹண்டே அதை இந்தியாவுக்கு காட்டியிருக்கு.
0: சான்ட்ரோ அந்த டால் பாய் டிசைனோட வந்து எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சது.
1: கரெக்டா தான் பாஸ், இந்தியாலயே நான் முதல் முதலா பேனோராமிக் சன்ரூஃபோட பார்த்த எஸ்யூவி.
0: அயோனிக் 5 அதோட ஃபியூச்சரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இந்தியாவோட ஈவி உலகத்தையே மொத்தமா மாத்தி போட்டுருச்சு.
1: 30 வருஷமா நம்ம மக்களுக்கு ஃபீச்சர் ரிச் கார்னா எப்படி இருக்கும்னு ஹண்டே தான் சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்த 30 வருஷத்துக்கான வேலை இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இது ஆரம்பம் தான். ஆட் பிரேக் முடிஞ்சிருக்கலாம், ஆனா ஹண்டே இந்தியாவோட நம்ம 30 வருஷ நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம்னு இந்த ஜர்னி இன்னும் செம மாசா போயிட்டு இருக்கு.
2: 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.
3: பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. ரமேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணா இருக்காரு. அவர் செகண்ட் ஹேண்ட்ல ஒரு i20 எடுத்தாரு. அவருடைய பொண்ணை காலேஜுக்கு அதில் தான் போய் ட்ராப் பண்ணுவாரு. அவங்க ஃபேமிலியே இப்போ வேற லெவல்ல இருக்காங்கப்பா. அப்புறம் ஹண்டே கார் இருந்தா ஃபியூச்சர் பிரைட்டா இருக்காம இருக்குமா?
4: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
3: அடுத்த 30 வருஷத்துல நான் எங்க இருப்பேன்னு சத்தியமா எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. ஆனா ஹண்டே கார்ஸ் ரோட்ல நிறைய இருக்கும் அப்படிங்கறது மட்டும் என்னால ஷாரா சொல்ல முடியும். ஏன்னா ஹை அண்ட் டெக்னாலஜியா இருக்கட்டும், அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், இன்னும் சொல்லிட்டே போலாங்க. இதனுடைய கெஸ்ட் மட்டும் கிடையாது, ஹண்டே கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அடுத்த 30 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் அமேசிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆக்சுவலா ரொம்ப கியூரியஸா இருக்கு, என்ன மாதிரியான கார்லாம் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்கன்னு ஒரு சில மெசேஜ் எல்லாம் வந்துருக்கு, படிக்கிறேன் கேளுங்களேன். விவேக் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இப்பதான் வந்து டிராவல் பண்ணி ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன், செம்ம டிராஃபிக்கா இருக்கு, எனக்கு ஒரு ஆசை பறக்கிற கார்லாம் இருக்கணும்னு. ஆனா அங்க கூட டிராஃபிக் இருக்குமோன்னு பயமா இருக்குன்றாரு. இப்போ ஜோக்ஸ் அபார்ட், அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபியூச்சர்ல வந்து இன்னும் அமேசிங்கான ஃபீச்சர்ஸோட அப்கிரேட்ஸோட கார்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு விவேக் சொல்லியிருக்காரு. அண்ட் மூர்த்தி அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப இருக்க சிச்சுவேஷனை பார்த்தா தண்ணியில ஓடுற ஒரு கார் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனாலதான் ஹண்டே வந்து ஈவிக்கும் வந்து மூவ் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஹண்டே கஸ்டமரா இன்னும் நிறைய ஈவிஸ், வேல்யூ ஃபார் மணி கார்ஸ், ஃபியூச்சர்லோட லான்ச்சஸ் எல்லாமே வந்து சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோ பண்ணதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியரா இருக்கு, நிறைய பிராண்ட் இருக்காங்க, பட் அவங்க கிட்ட லெகசி இருக்கான்னு கேட்டா அது பெரிய டவுட் தான். ஸோ ஹண்டே கார்ஸோடைய லெகசியும் வந்து 30 இயர்ஸோட முடிஞ்சு போயிடுறது இல்லை. இது ஒரு ஸ்டார்ட், இன்னும் பல வருஷங்களுக்கு அது தொடரப்போது, இந்தியாவோட சேர்ந்து வளரப்போது நம்ம எல்லாருடைய மனசுலையுமே ஒரு ஸ்பெஷலான இடம் டெஃபினட்டா கொடுக்க தான் போறோம். ஹண்டேவுடைய 30 remarkable years செலிப்ரேஷன் இன்னைக்கு நம்ம ஷோல போச்சு. ஸோ நீங்களும் ஒரு ஹண்டேவுடைய ஓனரா இருந்தீங்கன்னா, இல்ல வாங்கறதுக்கு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா, என்னுடைய ஸ்பெஷல் கங்கராச்சுலேஷன்ஸ் டு யூ. இந்த செலிப்ரேஷன் லைஃப் லாங் தொடர்ந்துகிட்டே இருக்கட்டும். நான் இப்போ ஒரு பாட்டை போடுறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் டு 98.30 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: I am the danger.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி. In association with Dr. Ortho Ayurvedic Oil and Capsules. மூட்டு வலிக்கான பிரத்யேக மருந்து. Dr. Ortho. Mirchi Rewind Ragam. 90s Not Out.
3: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலே ஏசி வாங்குறோம்.

0: 6.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
2: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
2: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
3: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா, சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
4: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா, வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
5: விசிட் ஜெரிகர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியட் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 9944-5944.
6: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
7: எஸ் மேடம், சொல்லுங்க.
6: ECRல எங்க புது வில்லா இன்டீரியர் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
7: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் ஹிட்டாச்சி சிக்னேச்சர் சீரீஸ் புதுசா வந்திருக்கு. எலிகன்ட் மார்பிள், மேக்னம் கிரே, ஸ்னோ ஒயிட்னு பல டிசைன்ல கிடைக்குது.
6: இது ஸ்மார்ட் வைஃபை ஏசி தானே?
7: எஸ் மேடம், இந்த ஏசிய நம்ம மொபைல்ல இருந்தே ஈஸியா ஆபரேட் பண்ணலாம். அதோட இந்த ஏசில ஐஸ் கிளீன் டெக்னாலஜி இருக்கு. ஏசி காயில தானே கிளீன் பண்ணிக்கும். கரண்ட் பில்லும் கம்மி, மெயின்டெனன்ஸே தேவையில்லை.
6: இப்போ சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்?
7: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு பாஷ் ஃபுல்லி ஆட்டோமேடிக் வாஷிங் மெஷின் டோட்டலி ஃப்ரீ.
6: வாவ், அப்போ ஜப்பான் ஹிட்டாச்சி ஏசி ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பிக் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்க.
8: ஹிட்டாச்சி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
9: இப்போவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
10: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன், வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
11: என்னமா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
12: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
11: என்ன 5G? அது என்ன புதுசா?
12: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
11: கோல் வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
13: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
11: என்னமா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
12: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
11: என்ன 5G? அது என்ன புதுசா?
12: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
11: கோல் வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
13: Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
14: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
15: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
3: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா, சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
4: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா, வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவேலபிள்.
5: விசிட் ஜெரிகர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதமாகம். ஃபார் இமிடியேட் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 9944-5944.
3: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
4: நிஜமாவா? எப்படிடா?
3: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
4: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
3: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
16: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ, only on 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மிர்ச்சி.
17: அட போங்கப்பா, நீங்க இப்படிதான் சொல்றீங்க, வரவே மாட்டீங்க.
16: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
17: நம்ம ஊருக்குள்ள சம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் ஒண்ணு சொல்ல போறேன். உட்காந்து சும்மா ரிலாக்ஸா கேளுங்கம்மா.
18: டாப் 3 at 9.
17: அங்கங்க வெயில் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்குன்றது தெரியும், ஆனா அதே நேரத்துல ரெயின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்க நல்லா இருக்கு, நானும் டெய்லி பாக்குறேன், ஆனா வரமாட்டேங்குது. எஸ், காலையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி இப்படிதான் இருக்கும் வெயில், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஒரு சில ஏரியாக்கள்ல மட்டும். எதுக்கும் நீங்க கொடை எடுத்துட்டு போங்க, இல்ல நான் படத்துல வர ஹீரோ ஹீரோயின் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே மழையில நனையணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க விருப்பம், என்ன வேணா பண்ணுங்க. ஐயப்பன் தாங்களுடைய நியூ பஸ் ஸ்டாண்டோடைய ஒர்க் எல்லாமே ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கான். சீக்கிரமே மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறக்கப்படும்னு சொல்லிருக்காங்க. 19 crores வந்து இந்த ப்ராஜெக்ட பண்ணிட்டு இருக்காங்க.
16: Next, Polytechnic admissions. Only on 98.3 Mirchi.
18: இது செம ஹாட் மச்.

0: அனைவருக்கும் வணக்கம். மீஷம் ரசனை, உன் போட்டோவை நீயே பார்த்து பார்த்து ரொம்ப ரசிச்சுப்பாள். ரிஷபம் பயம், கொஞ்சம் இன்ஸ்டா ஓபன் பண்ணேன்னு யாராவது சொன்னா எங்க எக்ஸ்ப்ளோர் சைடு போயிடுவாங்களோன்னு பயப்படுவேன். உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுமா? மிதுனம் ஒழுக்கம், ஆபீஸ்லயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா டீ பிரேக் தான் சொல்லுவேன். கடகம் கோபம், எல்லாம் அடிக்கடி பல் டாக்டர் கிட்ட போறேன்னு கேட்பாங்க, எனக்கு என்ன ஆசையான்னு கோபப்படுவேன். சிம்மம் உற்சாகம், பத்தாத உன்னோட பழைய ஃபேவரட் ட்ரெஸ் லைக்டா இன்னைக்கு உனக்கு செட் ஆகிருக்க வாய்ப்பு உண்டு. கண்ணி கோளாறு, ஏதாவது பேசி ஹர்ட் பண்ணிட்டு பிராங்கா ஓபனா பேசுறதுதான் எனக்கு பிளஸ்ன்னு நீயே பெருமையா சொல்லிப்பல். நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, in the summer hot to Mirchi.

0: 98.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
2: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வரமாட்டேன், வேக்சினேஷன் போட போறேன்.
3: உன் பையனுக்கா?
2: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
3: பேரண்ட்ஸ்க்கே வேக்சினா?
2: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வேக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். வேக்சினேஷன் ரூபீஸ் 1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
3: அப்படியா, நல்ல விஷயம்டா.
2: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999444 கால் பண்ணலாம். என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
4: பின்ன கிச்சன்ல தான் கோல்வினர் 5G இருக்கே.
2: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
4: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
2: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச். எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா. சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
3: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா. வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ரூபீஸ் 1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
5: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 9999444.
2: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
4: பின்ன கிச்சன்ல தான் கோல்வினர் 5G இருக்கே.
2: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
4: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
2: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
6: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.

0: King of powerful cooling.
1: Books ka parpata learning theringla. Welcome to Punjab Associations, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs under and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
2: Pet Safa, 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட் சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
3: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
2: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்துவிடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
4: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வரமாட்டேன், வேக்சினேஷன் போட போறேன்.
5: உன் பையனுக்கா?
4: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
5: பேரண்ட்ஸ்க்கே வேக்சினா?
4: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வேக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ல இன்ஃபுளுன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
5: அப்படியா, நல்ல விஷயம்டா.
4: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள் அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999445944 கால் பண்ணலாம். என்னமா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
6: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
4: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
6: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
4: கோல்ட் வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
7: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
8: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
5: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
4: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன்ஸ். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
9: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியேட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9999445944.
4: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
5: நிஜமாவா? எப்படிடா?
4: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
5: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
4: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
10: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ. Only on 98.3 Mirchi. It is summer hot to Mirchi.
11: Enna pa? Come back loading ah?
10: Madras morning with Mirchi DQ.
11: நேத்து டெல்லிக்கும் சென்னைக்கும் மேட்ச் நடக்குது. டாஸ் வின் பண்ணது வந்து டெல்லி டீம் தான். அவங்களுடைய ஃபோர்ட்ல நடக்குது அப்படிங்கிறதுனால யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க. நல்லா தான் வந்து தொடங்கினாங்க. ஆனால் படபடன்னு விக்கெட் எல்லாரும் விட்டாங்க. ரிசிவி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடிச்சு கொடுத்தாரு. அவர் தான் கொஞ்சம் டீசெண்டாக அங்கே ஆடினது. 20 ஓவர் முடியும் போது 155 ரன் எடுத்திருந்தாங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு டார்கெட் தான் சென்னை டீமுக்கு. ஆனாலும் இப்போ இருக்க ஃபார்ம்ல நான் யாரையும் நம்ப மாட்டேன். இறங்கினாருங்க நம்ம சஞ்சு சாம்சன். அவர் செஞ்சுரி நோக்கி போனாரு, போடுவார்னு நினைச்சேன், ஆனா போடல. 87 ரன் அடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம இந்த டார்கெட்டை ஈஸியா கடந்துடலாம்னு தோணுச்சு. 15 பால் மீதி இருக்கும் போது 8 விக்கெட் வித்தியாசத்துல சென்னை டீம் இந்த மேட்ச்ல ஜெயிச்சு விட்டோம். எங்கயோ இருந்தாங்க டேபிள்ல, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போதைக்கு சென்னை டீம் வந்து பாத்தீங்கன்னா 6th இடத்துல இருக்காங்க. பிளே ஆஃப் குள்ள போக முடியுமா முடியாதா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? 9176983983 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. ஸ்டேடியம் மிர்ச்சி, திஸ் இஸ் மஹோட் மிர்ச்சி.

0: வயசானவங்களுக்கு வாக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
1: ஆமா, நான் போன தடவை வாக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வாக்சின் போட்டுக்கோங்க.
0: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வாக்சினேஷன். வாக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ரூபீஸ் 1499 அண்ட் ஹோம் வாக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
2: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமீடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9444549444.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
5: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
0: என்னமா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
6: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
6: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
0: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
7: புக்ஸ் காப்பர் பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
0: என்னமா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
6: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
6: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
0: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
8: ஒரு சிலர் டிராவல்காகவே வாழ்றாங்க.
9: எனக்கு இந்த ட்ரிப்ஸ், ஹாலிடேஸ், லாங் டிரைவ்ஸ்னா உயிர்.
8: ஆனா இன்னும் சில பேர் டிராவலாவே வாழ்றாங்க.
9: கிரேசி ட்ரிப்பா? வாங்க ஷாப்பிங் போலாம், ட்ரெண்ட்ஸ்க்கு போலாமா?
10: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
11: ஓகே, சோ ரெடி ஃபார் தி இன்டர்வியூ?
12: எஸ் சார்.
11: சோ வேர் டு யூ see yourself in next 5 years?
13: Sleeping peacefully in a room with an Onida AC.
11: What? Let's discuss your salary. So how much are you expecting?
13: Sir, one rupee.
11: 1 rupee? What do you even get for 1 rupee?
13: Peaceful sleep.
14: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
7: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
15: This summer, choose 5-star safety for your family. Drive the BNCAB 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
16: சென்னை மக்களே, உங்கள் CSK மேட்ச் டிக்கெட் இப்போ வேற லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம VI5G CSK ஃபேன் பஸ்ஸோட ஃப்ரீ பாஸ். மதியம் 1 மணிக்கு கிண்டில இருந்து கிளம்பி அண்ணா சாலை, 1000 லைட்ஸ், அண்ணா மெமோரியல்னு வழியில இருக்க எல்லா ஃபேன்ஸையும் பிக்கப் பண்ணி அப்படியே நம்ம சேப்பா கேட்லயே டிராப் பண்ண போறோம். 1-way, 0 cost and 100% ஃபன். ரெடியா? நம்ம பார்ட்டி பஸ்ல ஏறி கும்மாளம் போட வாங்க.
0: வயசானவங்களுக்கு வாக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
1: ஆமா, நான் போன தடவை வாக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வாக்சின் போட்டுக்கோங்க.
0: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வாக்சினேஷன். வாக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ரூபீஸ் 1499 அண்ட் ஹோம் வாக்சினேஷன் அவைலபிள்.
2: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் and Adambakkam. For immediate appointments, call 9944-59444.
12: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
17: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
12: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
17: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்ல எண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
12: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
18: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வாக்சினேஷன் போட போறேன்.
19: உன் பையனுக்கா?
18: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
19: பேரண்ட்ஸ்க்கே வாக்சினா?
18: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வாக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்கும். வாக்சினேஷன் ரூபீஸ் 1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வாக்சினேஷன் அவைலபிள்.
19: அப்படியா, நல்ல விஷயம்டா.
18: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999445944க்கு கால் பண்ணலாம்.
12: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
17: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
12: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
17: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்ல எண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
12: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
20: போங்க

0: ஆனா குஜராத்ல ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு 4 பவுன்சர்ஸ் செட் பண்ணி வச்சிருக்காரு, எதுக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, அந்த மனுஷனுக்கு பாதுகாப்பு வேணும் போல இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதான் இங்க கிடையாது. அவருடைய பொண்ணு வந்து மொபைல் போனுக்கு பயங்கரமா அடிக்ட் ஆயிட்டாங்களாம். அதாவது யாருன்னே தெரியாதவங்க கிட்ட பேசுறது, மீட் பண்றது, போன்லயே ஃபுல்லா உக்காந்துருக்குது, போனை புடுங்கிட்டா டிவியை போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே நடந்துகிட்டே இருந்திருக்கு. இத பார்த்துட்டு இந்த பொண்ணு போனே யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு நீங்க 4 பேரும் தான் பொறுப்பு. பவுன்சர்ஸ 65,000 சம்பளம் கொடுத்து செட் பண்ணி வச்சிருக்காரா அவங்க அப்பா? போன் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்னமோ பண்ணுவோம், ஆனா இப்படி ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கறதே எனக்கு இன்னைக்குதான் தெரியுது. உலகம் எங்க சார் போய்கிட்டு இருக்கு?
1: இன்னும்
0: பல ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குமா? ஸ்டெடி நிமிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.

0: வயசானவங்களுக்கு வாக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
1: ஆமா, நான் போன தடவை வாக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வாக்சின் போட்டுக்கோங்க.
0: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வாக்சினேஷன்ஸ். வாக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வாக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
2: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9444549444.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
5: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
4: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
6: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
7: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.
6: ஹே, என்ன சவுண்ட் இது?
8: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
6: என்ன இடம்?
8: சர்ப்ரைஸ்.
9: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
6: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
9: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
0: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வாக்சினேஷன் போட போறேன்.
1: உன் பையனுக்கா?
0: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
1: பேரண்ட்ஸ்க்கே வாக்சினா?
0: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வாக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்கும். வாக்சினேஷன் ₹1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வாக்சினேஷன் அவைலபிள்.
1: அப்படியா, நல்ல விஷயம்டா.
0: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிள் இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999444 கால் பண்ணலாம். என்னமா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
10: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G? அது என்ன புதுசா?
10: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
0: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
11: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
12: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
13: ஒரு சிலர் டிராவல்காகவே வாழ்றாங்க.
14: எனக்கு இந்த ட்ரிப்ஸ், ஹாலிடேஸ், லாங் டிரைவ்ஸ்னா உயிர்.
13: ஆனா இன்னும் சில பேர் டிராவலாவே வாழ்றாங்க.
14: கிரேசி ட்ரிப்பா? வாங்க ஷாப்பிங் போலாம், ட்ரெண்ட்ஸ்க்கு போலாமா?
15: Shop at Trends, style that wins your vacation.

0: King of powerful cooling. This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
1: Joya Lucasil, உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் Joya Lucasil ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகிலுள்ள Joya Lucas ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
2: Joya Lucas, world's favorite jeweler.

0: King of powerful cooling.
1: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா. சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான். ஆனா ஏன்னு புரியல.
2: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா. வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம். ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃப்ளூயன்சா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜீரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவேலபிள்.
3: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டிநகர், அடையார் அண்ட் ஆதமாகம். ஃபார் இமிடியேட் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 9944 5944.
4: ஓகே, சோ ரெடி ஃபார் தி இன்டர்வியூ?
5: எஸ் சார்.
4: சோ வேர் டு யூ see yourself in next 5 years?
6: Sleeping peacefully in a room with an Onida AC.
4: What? Let's discuss your salary. So how much are you expecting?
6: Sir, 1 rupee.
4: 1 rupee? What do you even get for 1 rupee?
6: Peaceful sleep.
7: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
8: மதுரை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன? மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டி கியூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி கியூ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
9: இப்பெல்லாம் எங்கயாவது இன்டர்வியூக்கு போனா பேரு கேக்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேக்குறாங்க.
10: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி கியூ.
9: சாதாரண வேலைக்கு எப்படின்னா பல கோடி ரூபாய் போட்டு எடுக்கிற படத்துடைய டிரெக்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டு தானே ப்ரொடியூசர் சான்ஸை கொடுக்கணும். அப்படிதானே வந்து கலகலமாக இருந்துச்சு. பட் ஆர்பி சௌத்ரி சார் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ புதுமுக இயக்குநர்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு இன்றைக்கி பேசுகிறோம்ல, அவருடைய படங்கள் எல்லாமே அப்படிதான். நான் டிவியில் ரேண்டமாக படம்லாம் பார்க்கலான்ட்டு உட்காருவேன். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு வந்துச்சுனாலே அப்படியே எனக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஓகேப்பா ஒரு நல்ல படம் தான் இருக்கும் போல இருக்குன்னு. ஏன்னா அப்படி ஒரு பிராண்டை வந்து சம்பாரிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ ஆர்பி சௌத்ரி சார் ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர். அவர் நம்ம கூட இப்போ இல்லை, பயங்கரமாக மிஸ் பண்ணுவோம். ஸ்டே ஸ்ட்ராங் ஜீவா அண்ட் ரமேஷ் பிரதர். ஸோ இப்படி சினிமாவில் ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா அவங்க இல்லைனாலும் அவங்களுடைய ஆர்ட் ஃபார்ம் பேசும். ஸோ நல்ல ப்ரொடியூசராக நிறைய தரமான படங்கள் கொடுத்துருக்காங்க. புது வசந்தம், நாட்டாமை, கோகுலம், சேரன் பாண்டியன், சூரியவம்சம், துல்லாதமனமும் துல்லும், ஆனந்தம், ஜில்லா, இப்போ மாரிசன் வரைக்கும் எல்லாமே வந்து குவாலிட்டியான படங்கள் தான். ஸோ ஒரு சினிமா ஃபேனாக நான் அவரை வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணுவேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷோவில் பேசலாம்.
10: Ghana's most popular song, only on Mirchi, is Sama Hot Mirchi.

0: செம்ம ஹாட் மச்சி.
1: I am the danger.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி. Mirchi Rewind Ragam. 90s Not Out.
3: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: 98.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Gold House. தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
2: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
3: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
4: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
5: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசின்னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
4: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 டன் முதல் 4 டன் வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
5: வெறும் 6 இன்ச் ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் ஏசி பிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
4: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
5: இவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
4: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
5: கேசட் ஏசி வேர்ல்ட், only at
6: ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
7: ரவி, உனக்கு தெரியுமா, இப்போ உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
8: அப்படியா?
7: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
9: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
10: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட். மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
7: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் சிடி, எம்ஆர்ஐ, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ICU என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
11: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
12: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
13: அண்ணா, டூர் போக ஏதாவது நல்ல ஸ்பாட் சொல்லுங்களேன்.
14: சார், அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
13: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டயா?
14: ஓ அப்படியா, அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
13: ஹாலிடேக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. ட்ரெண்ட்ஸ்ல 1499க்கு மேல ஷாப்பிங் பண்ணி உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண ஒரு சூப்பர் சான்ஸ் புடிங்க. ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன், ட்ரெண்ட்ஸ்.
15: ஏனா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
16: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
17: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
18: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
17: சரி சரி.
7: ஹே, என்ன சவுண்ட் இது?
19: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
7: என்ன இடம்?
19: சர்ப்ரைஸ்.
20: பிரசன்டிங் பிரக்யா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
7: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
20: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
21: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன், வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி, இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
5: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
4: எஸ் மேடம், சொல்லுங்க.
5: சார், ஒரகடத்துல இருந்து பேசுறோம். நாங்க புதுசா கட்டி இருக்கிற சர்வீஸ் அபார்ட்மெண்ட்க்கு பட்ஜெட் விலையில 1 டசன் ஸ்ப்ளிட் ஏசி வாங்கணும். என்ன ஏசி வாங்கலாம்?
4: US-லயே ஃபேமஸான கேரியர் ஏசி இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பட்ஜெட் விலையில கிடைக்குது. 1.5 டன் 3-ஸ்டார் இன்வெர்டர் ஏசி ஜஸ்ட் ₹34,990 கிடைக்குது.
5: ஓ, ஐ சி.
4: அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 கேரியர் ஸ்ப்ளிட் ஏசி வாங்கினா ஒரு 1 டன் இன்வெர்டர் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
5: அப்போ 10 ஏசி வாங்கி வாங்கினா ரெண்டு ஏசி ஃப்ரீயாவே கிடைக்குமா?
4: ஆமா மேடம்.
5: ஆனா டெலிவரி ஒரகடத்துக்கு சார்.
4: ஒரகடம் என்ன, ஒட்டஞ்சத்திரத்துக்கே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம் மேடம். அதான் ரத்னா ஃபேன் ஹவுஸ்.
5: பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வெறும் ஒரு ரூபாய் கொடுத்து இப்ப கேரியர் ஏசி வாங்கலாம்.
0: கேரியர் ஏசிக்கு நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
8: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
14: நிஜமாவா? எப்படிடா?
8: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
14: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
8: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் ஆக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
22: மதுரை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன, மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
23: தம்பி யார் பாது சம்மர் டைம்ல ஸ்வெட்டர் போட்டு போறது?
24: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ
23: இருக்காங்க. இந்த மாதிரி பல பேரை நானும் ஊருக்குள்ள பாத்திருக்கேன். அந்தந்த காலத்துக்கு அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் போடணும், எப்படி எல்லாம் போடணும் ஐடியாவெல்லாம் அள்ளி வீசுறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டயே பேச போறோம்.
24: மிர்ச்சி எக்ஸ்பர்ட் ஜங்ஷன்.
23: ஹலோ மேம், வணக்கம்.
25: ஹலோ. சோ நாங்க பிராண்ட் நாடில இருந்து பேசுறோம். என் பேரு பிரியதர்ஷினி. என் கூட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, டிசைனர் மிருதுலா அண்ட் ஆபரேஷன்ஸ் பார்க்கக்கூடிய திவ்யா. சோ நாங்க பிராண்ட் நாடியா இப்போ 3 வருஷம் ஆச்சு. ஆன்லைன் பிராண்ட் இது.
23: மேம், சம்மர்ல எந்த மெட்டீரியல்ல ட்ரெஸ் போட்டா ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது?
25: ஆமாம், சம்மருக்கு இப்போ வியர் பண்றனா காட்டன், லினன் அந்த மாதிரி ஃபேப்ரிக்ல வியர் பண்ணா நல்லா இருக்கும். அது வந்து வியர் பண்ணும்போது நமக்கு செட் ஆகாது, சோ வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கும்.
23: சூப்பர். சோ எல்லாரும் வந்து கொஞ்சம் நம்ம பாடிக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் போட ஆரம்பிச்சோம்னா அவனும் கூலா இருப்பான், நாமளும் கூலா இருக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸ்டேடியம் மிர்ச்சி, இது சம ஹாட் மிர்ச்சி.
24: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
26: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Machi.

0: This Mirchi Match Review is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
1: டெல்லிக்கும் சென்னைக்கும் நேற்று மேட்ச் நடந்துச்சு. டெல்லி டீம் வந்து 155 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ சென்னை டீம் இறங்கினாங்க, 159 ரன் எடுத்து ஈஸியா இந்த மேட்ச்ல ஜெயிச்சு விட்டாங்க. அண்ட் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரு, நம்ம சேட்டா தான். சேட்டா இறங்கினாரு 6-6, 7-4 வெறும் 52 பால்ல 87 ரன் எடுத்து கொடுத்தாரு. அதனால அவர் தான் பிளேயர் ஆஃப் தி மேட்சா இருக்காரு.
0: This Mirchi player of the match is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
2: அனைவருக்கும் வணக்கம். துலாம் செலவு வாங்கின சம்பளத்தை 10 நாள்ல காலி பண்றது எப்படின்னு உங்ககிட்டதான் கிளாஸ்க்கு வரணும். விருட்சி ஆரோக்கியம் சுகர் கட்டுன்னு சொல்லுவேன், ஆனா டீ காஃபில மட்டும் கொஞ்சமா போட்டுப்பேன்னு சொல்லுவேன். தனுசு வளர்ச்சி புதுசா ஒரு பெரிய ஷூ வாங்கியிருப்ப, அது உன் வழக்கத்தோட 2 இன்ச் ஹைட்டா காட்டும். மகரம் சுவாரஸ்யம் இன்னும் ஆபீஸ்ல வர்க்க ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாம எலெக்ஷன் பத்தி தான் பேசின்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். கும்பம் கட்டுப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா கெட்ட வார்த்தை இல்லாம பேசுறதுக்கு ரொம்ப போராடி கண்ட்ரோல் பண்ணுவேன். மீனம் ரசனை எப்ப ஸ்வீட் சாப்பிட்டாலும் காரம் ஏதாவது இருக்கான்னு உடனே கேப்பேன். நன்றி வணக்கம்.
3: Only on Mirchi, it is some hot to machi.

0: Mirchi, celebrating 30 years of Hyundai India. முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
4: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
5: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: அண்ணா, டூர் போக ஏதாவது நல்ல ஸ்பாட் சொல்லுங்களேன்.
7: சார், அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
6: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டயா?
7: ஓ அப்படியா, அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
6: ஹாலிடே போறதுக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
8: ஹே, என்ன சவுண்ட் இது?
9: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
8: என்ன இடம்?
9: சர்ப்ரைஸ், பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
8: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
9: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
10: வெட்டிங் டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
11: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
10: அதுல என்ன ஸ்பெஷல்?
11: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
10: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
11: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
10: சரி, இப்பவே கிளம்பலாம்.
11: ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
12: This summer, choose 5-star safety for your family. Drive the BNCAP 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
13: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Gold House. தங்களுடைய 100th வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தம்பரம்.
6: பிரஷ் எடுத்துட்டியா? அப்புறம் முக்கியமா ரீல்ஸ் எடுக்க நம்ம போன் எடுத்துட்டியா? அப்போ கிளம்பலாம், போலாம்.
7: என்ன ப்ரோ, புது ட்ரிப்பா?
6: இல்ல ப்ரோ, ட்ரெண்ட் ஸ்டோருக்கு ஷாப்பிங் போறோம். அங்க வெறும் 1499க்கு ஷாப்பிங் பண்ணா உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண சான்ஸ் கிடைக்கும். சமல்ல,
10: லெட்ஸ் கோ
12: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
8: ஹே, என்ன சவுண்ட் இது?
9: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
8: என்ன இடம்?
9: சர்ப்ரைஸ், பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
8: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
9: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
14: ஹே, நம்ம மணி பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
7: நிஜமாவா? எப்படிடா?
14: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
7: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
14: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
15: மதுரை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன? மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
16: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர், ஆன் டு யாவும் இப்படிதான் நாம பாடுவோம். சூரியனும் அதே தான் சொல்லுவோம்.
12: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
16: கலர் தியரின்னு சொல்றாங்க, அதை பத்தி நாடி கிளாத்திங் இருக்காங்க, அந்த டீம் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சு போவாங்க.
17: எனர்ஜி எக்ஸ்பர்ட் ஜங்ஷன்.
16: மேம், இந்த டார்க் கலர்ஸ் தேடி போட்டோம்னா பாடி எல்லாம் சூடாகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. எந்த கலர் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த சம்மர் டைம்?
18: நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். சோ சம்மர் சீசன் வரும்போது டார்க் கலர்ஸ் நம்ம சுத்தமா அவாய்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. லைட் கலர்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, டார்க் கலர்ஸ் வந்து லைக் சன் கிட்ட இருந்து வர அந்த ஹீட் வேவ்ஸ ஈஸியா அப்சர்வ் பண்ணும். அதுவே லைட் கலர்ஸ் வந்து அந்த ஹீட் வேவ்ஸ ரிஃப்ளெக்ட் பண்ணும். லைட் கலர்ஸ் என்ன மாதிரி கலர்ஸ்னா, லைக் இந்த எல்லோ, ஒயிட், சிம்பிளா சொல்ல போனோம்னா இந்த பேஸ்டல் கலர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு சம்மர் சீசனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். அதுவும் இல்லாம அந்த பேஸ்டல் கலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு கூல் அண்ட் கிளாசியாவும் அது உங்களை காமிக்கும்.
16: ரைட், காம்போ ஆஃபர்ல மூணு சட்டை எடுத்துட வேண்டியதுதான். இதே மாதிரி இன்னும் நிறைய சம்மர் டிப்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. எங்கேயும் ஓடாதீங்க. ஸ்டெடி நிமிர்ச்சி, இது சம்மர் ஹாட் டிப்ஸ்.

0: 5.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
2: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
1: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: Light bill paathale tension aagudhu. ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன், வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
5: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
6: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
7: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
8: எஸ் மேடம், சொல்லுங்க.
7: எங்க புது வீட்ல 500 ஸ்கொயர் ஃபீட் ஹாலுக்கு என்ன ஏசி போடலாம்?
8: ஜப்பான் டைக்கின் 2-ton இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட். பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
7: அப்போ 3 பெட்ரூம்க்கு
8: டைக்கின் 1.5-ton 5-star ஏசி போட்டுடலாமே. இந்த ஏசியில மட்டும்தான் ட்ரிபிள் டிஸ்பிளே வித் ஃபில்டர் கிளீனிங் இண்டிகேட்டர் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ். ராத்திரி பூரா ஏசி ஓடினாலும் கரண்ட் செலவு வெறும் 30 ரூபாய் தான் ஆகும்.
7: பிரமாதம். அப்ப எங்க கிச்சனுக்கு?
8: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 டைக்கின் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு கிச்சன் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
7: ஓ, ஃபேன்டாஸ்டிக்.
8: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கார்டு EMIல ஏசி வாங்கினா 3,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
7: இன் ஃபேக்ட், தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
9: ஜப்பான் டைக்கின் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத்.

0: ஹே, என்ன சவுண்ட் இது?
1: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
0: என்ன இடம்?
1: சர்ப்ரைஸ்.
2: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
0: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
2: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
3: வெட்டிங் டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
4: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
3: அதுல என்ன ஸ்பெஷல்?
4: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டன்னிங் டிசைன்ஸ்.
3: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
4: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
3: சரி, இப்பவே கிளம்பலாம்.
4: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
5: This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
6: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
7: நிஜமாவா? எப்படிடா?
6: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
7: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
6: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அம்மாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: அப்பா, இந்த சேப்பா டிராபிக்ல போறதுக்குள்ள உயிர் போயிரும் போல. இத வண்டி எங்க போய் பார்க் பண்றது வேற தெரியல.
6: டிராவல் நினைச்சு டென்ஷனே ஆகாதீங்க. ஸ்டேடியம்ல சவுண்ட் போட மட்டும் ரெடியா வாங்க. மேட்ச் டிக்கெட் உங்க கையில இருந்தா ரைடு உங்க கையில தான். நம்ம VI 5G CSK ஃபேன் பஸ்ல ஏறுங்க. ஃப்ரீயா, செம கம்ஃபர்ட்டபிளா ஸ்ட்ரைட்டா ஸ்டேடியம்க்கே போயிடலாம். சரியா மதியானம் 1 மணிக்கு கிண்டில இருந்து பஸ் கிளம்போம். அப்படியே அண்ணா சாலை, 1000 லைட்ஸ், பேரறிஞர் அண்ணா மெமோரியல் வழியா வருவோம். உங்க சீட் ரெடியா இருக்கும். விசில் போடு.
9: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
10: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
11: இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள வெயில பார்த்தா ஐயோ ஐயோன்றேன். சில பேர் வெயிலே வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க
12: எல்லாம் மிர்ச்சி டிக்யூ.
11: டெலிவரி பார்ட்னர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். அவங்க எந்த விதமான ட்ரெஸ் எல்லாம் போடலாம், அந்த கம்பெனிஸ் அவங்களுக்கு எப்படியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நாடி கிளாத்திங் உடைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. பேசுவோமா? முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் மாறி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்கு மேடம்?
13: ஆமா, முன்னதான் அந்த பாலி காட்டன் சொல்லி எல்லாம் வரும், இப்ப வந்து அவ்வளவு பாலி காட்டன் மிக்ஸி கூட தேவை இருக்காது. பிகாஸ் அது அது லாங் லாஸ்டிங்கா வேரபிளா சிரியாம இருக்கிறதுக்காக திக்கா கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ ட்ரெண்ட்லயே கிடையாது. யாரா இருந்தாலும் லைட் வெயிட் அண்ட் வேர்வையா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். அண்ட் லைட்டர் ஷேட்ஸாவும் இருக்கணும், ரிலாக்ஸ் ஃபிட்டா இருக்கணும். இந்த மாதிரி ஐடியலா கம்பெனிஸ் அதை சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு மேல ஒரு யூவி ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய, யூவி ப்ரொடெக்ஷன் கோட் இருக்கக்கூடிய ஜாக்கெட்டோ இல்ல இதுலயே யூனிஃபார்ம்லயே கூட மேல ஒரு லைட் லேயர் ஆஃப் யூவி ப்ரொடெக்ஷன் லேயர்ஸும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸும் அவைலபிள் இருக்கு. அதுல நம்ம யூனிஃபார்ம்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்.
11: கரெக்ட். மழை டைம்ல வந்து ரெயின் கோட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நான் பாத்திருக்கேன். சோ வெயில இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கைண்ட் ரெக்வெஸ்ட். இன்னும் பல ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டீரிங் நிமிர்ச்சி, இது சம ஹோட்டமிச்சு.

0: 30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
2: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
1: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
5: எஸ் மேடம், சொல்லுங்க.
4: எங்க வீட்டுல 10 வருஷமா ப்ளூ ஸ்டார் ஏசி தான் யூஸ் பண்றேன். இப்ப புதுசா ஏசி மாத்தணும்.

0: 4000 கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு.
1: ப்ளூ ஸ்டார் ஏசிக்கு நம்பர் ஒன் டீலர், ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
2: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி, இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
3: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். Admissions open for 2026 to 27. Call 720-13431.
4: அட டூர் போக ஏதாவது நல்ல ஸ்பாட் சொல்லுங்க
5: சார். அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க, அங்க தான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
4: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டயா?
5: ஓ அப்படியா, அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க, அங்க தான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
4: ஹாலிடே போறதுக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. ஷாப் at Trends. Style that wins your vacation.
6: பாரம்பரியம் மாறல,
7: நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி value added programs at co education campus, subject to university of madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 720-13431.
9: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
10: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
11: சரி சரி சரி சரி வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
12: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
11: சரி சரி,
2: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி, இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
4: சில பேர் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் போவாங்க.
13: மச்சி, இந்த வெகேஷன் ரீல் நம்ம கண்டிப்பா இதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணோம்.
4: ஆனா சில பேர் ட்ரெண்ட்ஸோட தான் போவாங்க.
13: ஏய், ட்ரிப் பிளான் பண்றோம், அப்ப ட்ரெண்ட்ஸ்க்கே போலாமே.
14: Shop at Trends. Style that wins your vacation.
3: Shape your future at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 720-13431.
6: நீங்களும்
15: பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
16: நிஜமாவா? எப்படிடா?
15: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
16: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
15: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
17: ஏதுக்கோ வர சொன்னியே, எதுக்கு வர சொன்ன?
18: இல்ல மார்னிங் ஆயிடுச்சு.
17: ஏதுக்கோ வர.
18: டேய் டிக்கு, மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணனும் கூட்ட, எதுக்கு வரணும், எப்ப வரணும்ட்டு கொஞ்சம் ஷோ பண்றா. நீங்க மறக்காம ஸ்டே டியூன் 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.
19: ஷபா, இப்பவே கண்ணை கட்டுதே.
0: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்கு.
19: ஆமாங்க, வெளியே தலைகாட்ட முடியல, எங்க போனாலும் வெயில் அடிக்குது, வண்டியும் ஓட்ட முடியல, நடக்கவும் முடியல. எப்படா ஆபீஸ்க்குள்ள போய் உட்காருவோம், ஏசி ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே இந்த காலகட்டத்தில் தேடுறது என்னன்னா சில்லுன்னு காத்து, அது மட்டும்தான். ஒரு ஃபன்னியான விஷயம் நடந்துச்சு, எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா மிர்ச்சி செம ஆட்டுன்னு சொல்லுவேன், இப்பெல்லாம் வாயில வரவே மாட்டேங்குதுன்னு. ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா, எப்பவுமே ஸ்டுடியோக்குள்ள வந்ததுக்கு அப்புறம்

அந்த ஹீட்டை மறந்துடுவேன் வெளியே என்ன இருக்குன்றதெல்லாம். ஏன்னா உள்ளுக்குள்ள பயங்கர சில்லுன்னு இருக்கும். நேத்து தான் ரியலைஸ் பண்ணேன், என்னுடைய டீம் கூட்டு போய் காட்டானுங்க, இங்க பார் புது ஏசி, அதுதான் ஓனிடா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கைய வச்சா ஒரே குழுகுழு காத்து ஜாலியா இருந்துச்சு. நம்ம சின்ன வயசுலாம் வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டு நிப்போம்ல ஆன்னு கத்திட்டு, என்ன ஒரே டிஃபரன்ஸ், ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணா அம்மா அடிப்பாங்க, ஆனா இங்க அப்படி யாரும் அடிக்கவே இல்லை, ஃபுல் சில் வைப்ஸ் தான். ஸோ இந்த ஒனிடா பத்தி தான் சொல்லணும்னு நினைச்சேன், அதனால தான் அந்த ஹீட்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணாம இருக்கேன். இன்னும் பல ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டெடின்னு முயற்சி இது சொல்ல மாட்டேனே.

0: நம்மள பல பேரு கரெக்டா தப்பான ரூட்ல போய்கிட்டு
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: ஆனா ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு வருவோம் அப்படின்னு போட்டு வந்துடுறோம். ஆனா வெயில் நம்மளை வச்சு செஞ்சிருது. அந்த மாதிரி இல்லாம எந்த ஃபேப்ரிக்லாம் யூஸ் பண்ணுன்னு நாடி கிளாத்திங்கோட டீம் கிட்ட பேசிட்டு இருக்கோம். கண்டினியூ பண்ணுவோமா?
2: இருக்கும். And daily washes is also most important. They, like soap and chemicals use பண்ணாம like நல்ல ஒரு water washes and dry பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: Yes, துவச்சு போடுங்க துணியே அப்படினு சொல்லிருக்காங்க. கேட்டுச்சுல? இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல பேச போறோம். ஸ்டடி நிமிர்ச்சி, திஸ் இஸ் ஹாட் மிர்ச்சி.

0: 98.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: I am the danger.
0: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. It is summer hot to Mirchi. In association with Pet Safa Ayurvedic Churanam. Pet Safa, yella noigalum poividum.
2: எதுக்கோ வர சொன்னீங்க, எதுக்கு வர சொன்னேன்?
3: இல்ல மார்னிங் ஆயிடுச்சு,
2: எதுக்கோ வர.
3: டேய் டிக்கு, மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணனும் கூட்ட, எதுக்கு வரணும், எப்ப வரணும்ன்னு கொஞ்சம் ஷோ பண்றான். நீங்க மறக்காம ஸ்டே டியூன்ல 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.
4: ஸ்கூல முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் ஜாலியா இருக்கலாம்னு நினைப்போம், அப்பதான் ஹோம்வொர்க் கொடுப்பாங்க பாருங்க.
0: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்கு.
4: அந்த ஹோம்வொர்க்க வேணாம்னு சொல்றதுக்காக ஒரு டே வச்சிருக்காங்க, நோ ஹோம்வொர்க் டேவா. சோ இன்னைக்கு ஹோம்வொர்க் பண்ணது, நீங்க சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது ஹோம்வொர்க் பண்ணது கஷ்டமா இருந்துச்சா, இல்ல இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கஷ்டமா இருக்கான்றத பத்தி பேச போறோம். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க, ஸ்கூல் டைம்ல இருந்த ஹோம்வொர்க் கஷ்டமா, இல்ல இப்ப வீட்லயே உட்காந்து வேலை பார்க்க சொல்றாங்களே அது கஷ்டமா இருக்கா?
5: ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சார் கஷ்டமா இருக்கு.
4: எப்படி இருந்த இவங்களை எப்படி மாத்தி வச்சிருக்காங்க, ஏன் அது கஷ்டமா இருக்கு சொல்லுங்க.
5: அது கொஞ்சம் ஜாலியா இருக்கும் சார்.
4: ஓஹோ,
5: அது ஜாலியா இருக்கும். வீட்டுல அக்கா உட்காந்து
4: என்டர்டைன்மெண்ட்டா
5: நல்லா இருக்கும். அண்ணே எல்லாரும் சேர்ந்து ஒன்னா படிப்போம், டியூஷன் போவோம். அதோட இது கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கு சார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிடிக்கல சார்.
4: கரெக்ட் தான், அங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க, ஜாலியா இருக்கும். இங்க இங்க வா மீட்டிங்க்கு, வா மீட்டிங் கூப்பிட்டுட்டே இருக்காங்கன்னு குமரி இருக்காரு. தேங்க்யூ சோ மச் பிரகாஷ், என்ன கால் பண்ணதுக்கு நன்றினே. அதாவது நம்ம சின்ன வயசுல ஹோம்ஒர்க் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா திட்டிருப்போம், ஆனா இன்னைக்கு திட்ட முடியுமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல உட்காந்து வேலை வாங்குறவங்களே முடியாது, ஏன்னா நமக்கு தான் சாப்பாடு முக்கியம். இதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கஷ்டமா இருந்துச்சா, இல்ல ஸ்கூல் டைம்ல ஹோம்ஒர்க் கஷ்டமா இருந்துச்சா, 9176983983 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்டடி நிமிர்ச்சி, இது சம ஹாட் மிர்ச்சி.
0: மிர்ச்சி ரிவைண்ட்ராகம், 90s நாட் அவுட்.
6: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு சம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: 98.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
0: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
2: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
3: அப்படியா?
2: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
4: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
5: அண்ணா, டூர் போக ஏதாவது நல்ல ஸ்பாட் சொல்லுங்களேன்.
6: சார், அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
5: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டயா?
6: ஓ, அப்படியா? அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
5: ஹாலிடேக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. ட்ரெண்ட்ஸ்ல 1499க்கு மேல ஷாப்பிங் பண்ணி உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண ஒரு சூப்பர் சான்ஸ் புடிங்க. ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன், ட்ரெண்ட்ஸ்.
7: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
8: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
7: அதுல என்ன ஸ்பெஷல்?
8: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
7: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
8: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
7: சரி, இப்பவே கிளம்பலாம்.
8: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
9: ஸ்டேடியம் போற வரைக்கும் எதுக்கு பாஸ் வெயிட் பண்ணணும்? பார்ட்டியை இப்பவே ஆரம்பிக்கலாமே. நம்ம VI5D CSK ஃபேன் பஸ் இப்போ ஆபீஷியலா ரோடுக்கு வந்தாச்சு. பஸ்க்குள்ள கேம்ஸ், பிரைசஸ் னு வேற லெவல் ஃபேன் வைப் காத்துட்டு இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், போர்டிங் பாயிண்ட்ல உங்க மேட்ச் டிக்கெட்ட காட்டினா போதும். மதியம் 1 மணிக்கு கிண்டில ஆரம்பிச்சு அண்ணா சாலை 1000 லைட்ஸ் பேரறிஞர் அண்ணா மெமோரியல் அப்படியே ஸ்டேடியம் வரைக்கும் நம்ம வண்டி மாசா போக போகுது. இது வெறும் பஸ் இல்ல மக்களே, இது ஒரு செம்ம கொண்டாட்டம். போங்க. hey,
10: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
11: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Mirchi.

0: அனைவருக்கும் வணக்கம். மீஷம் பயம். பிசினஸ் பண்ண ஆசையா இருக்கு, ஆனா 1ஆம் தேதி சம்பளம் வராதுன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லுவாள். ரிஷபம் அதிர்ச்சி. உன் மேல எப்பவுமே ஸ்பெஷலா கடுப்புல இருக்கிற பாஸ் சடனா ஸ்வீட்டா இன்னைக்கு பிஹேவ் பண்ணுவாங்க. மிதுனம் சாந்தம். ஓவரா ஆட்டம் போட்டிருப்ப, அதனால ஸ்டொமக் ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் கொடுத்து சாந்தமா இருப்ப. கடகம் எதிர்பார்ப்பு. யாரெல்லாம் மினிஸ்டர் ஆக போறாங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆர்வமா சொல்லுவ. சிம்மம் கோளாறு. பெண்டிங் ஒர்க் ரிமைண்ட் பண்ண உனக்கு மெசேஜ் போடுவாங்க, அதை தனியா போடாம உன் கலீக் குரூப்ல போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணும். கன்னி துணை. ஏதாவது படிக்கணும்னா உடனே உன் கண்ணாடியோட துணைய தேடுவ. லாண்ட்ரி பணக்கம்.
1: Only on Mirchi, it is summer hot to machi.

0: 5.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
2: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
2: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
3: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ், இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல just 3500 rupees ku mattum dhaan. Idhila fibro scan and expert hepatologist consultationum include agum.
0: Bilroth Hospitals, Aryapuram matrum Chennai Nagar. For bookings call 7299404040.
4: Enna pudhu AC evlo kulirchi, vaangina bill paatha manasukku kulirchi.
5: Ippo purinjindiya eppovume Vasant & Co da sari nuttu
6: sari sari sari sari
7: Vasant & Co sari sari sari anithilum sari sari
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி,
9: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
10: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா, ரொட்டி நகர்.
11: பிரஷ் எடுத்துட்டியா? அப்புறம் முக்கியமா ரீல்ஸ் எடுக்க நம்ம போன் எடுத்துட்டியா? அப்போ கிளம்பலாம், போலாம்.
12: என்ன ப்ரோ, புது ட்ரிப்பா?
11: இல்ல ப்ரோ, ட்ரெண்ட் ஸ்டோருக்கு ஷாப்பிங் போறோம். அங்க வெறும் 1499 க்கு ஷாப்பிங் பண்ணா உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண சான்ஸ் கிடைக்கும். சமல்ல,
13: லெட்ஸ் கோ
14: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
15: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை
16: தாருங்கள்.
17: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
18: ராணி மீனா முத்தைய கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
19: ஏய், நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
20: நிஜமாவா? எப்படிடா?
19: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
20: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
19: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999 க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாருங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ. Only on 98.3 Mirchi. It is summer hot to Mirchi.

0: இன்னைக்கு நாம குழந்தைகள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஐ மீன் வளர்ந்த குழந்தைகள் கிட்ட.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: இன்னைக்கு வந்து நோ ஹோம்ஒர்க் டேவா. ஸோ சின்ன வயசுல நீங்க ஸ்கூல்ல தர ஹோம்ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டீங்களா, இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல உட்காந்து வேலை பார்க்கறது கஷ்டமா இருக்கான்னு கதை போமா?
2: கதை போமா?
0: சோனா மேம் சொல்லுங்க, ரெண்டுல எது கஷ்டம்னு உங்களுக்கு தோணுது?
3: எனக்கு ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்ஒர்க் தான் கஷ்டம், ஏன்னா நம்ம அதை முடிச்சுட்டு போகணும், இல்லைன்னா நாளைக்கு போய் அந்த மேமோ இல்ல சாரோ பார்க்கும்போது நமக்கு இருக்குள்ள அந்த பயம் அதெல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் எழுதிட்டு வந்திருப்பாங்க, நம்ம மட்டும் அந்த டைம் வந்து எழுதாமையும் போயிருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை ஃபேஸ் பண்றது. இப்ப நினைச்சாலும் அப்படியே பயமா இருக்கு. மிஸ்ல பார்த்தோம்
0: நல்லா படிப்பீங்களோ கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் கஷ்டமா இருக்கா? 9176983983 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு வேற கேக்குது டாக்டர்.
1: ஓஹோ, உங்களுக்கு எப்படி
2: டாக்டர்? கண்ணை மூடுனா மூணு சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
1: சோ சேட். உனக்கு எப்படிப்பா
3: டாக்டர்? வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
0: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
4: நான் தான் இருக்கேன்ல.

0: 98.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
2: அப்படியா?
1: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
3: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
4: சில பேர் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் போவாங்க.
1: மச்சி, இந்த வெகேஷன் ரீல் நம்ம கண்டிப்பா இதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணோம்.
4: ஆனா சில பேர் ட்ரெண்ட்ஸோட தான் போவாங்க.
1: ஏய், ட்ரிப் பிளான் பண்றோம்னா அப்ப ட்ரெண்ட்ஸுக்கே போலாமே.
5: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.

0: 20 ரூபாய்.
1: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை
2: தாருங்கள்.
3: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
4: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
5: அண்ணா டூர் போக ஏதாவது நல்ல ஸ்பாட் சொல்லுங்க
6: சார். அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க, அங்க தான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
5: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டயா?
6: ஓ அப்படியா, அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க, அங்க தான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
5: ஹாலிடேக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. ட்ரெண்ட்ஸ்ல 1499க்கு மேல ஷாப்பிங் பண்ணி உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண ஒரு சூப்பர் சான்ஸ் புடிங்க. ஸ்டைல் தட் wins your vacation friends.
7: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
8: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.
5: அண்ணா டூர் போக ஏதாவது நல்ல ஸ்பாட் சொல்லுங்க
6: சார். அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க, அங்க தான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
5: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டயா?
6: ஓ அப்படியா, அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க, அங்க தான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
5: ஹாலிடே போறதுக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ். ஸ்டைல் தட் wins your vacation.
9: 98.3 Mirchi. It is summer hot to my tea.

0: ஹோம்வொர்க் கொடுத்ததும் கொடுத்தாங்க, யாரு கொடுத்தாங்களோ அவங்கள மட்டும் இல்ல என்டையர் ஃபேமிலியும் திட்டுவோம்ல.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி க்யூ.
0: ஆனா இப்ப நினைச்சு பார்த்தா எவ்வளவு காமெடியா இருந்திருக்கோம் அப்படின்னு தோணுது. நாம உண்மையிலேயே இந்த ஸ்கூல் ஹோம்ஒர்க் எல்லாம் மிஸ் பண்றோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, ஹோம்ஒர்க் எல்லாம் வேணாமே அப்படின்னு சொல்றதுக்கான டேவா. ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்ஒர்க் கஷ்டமா இருந்துச்சா, இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்ப பண்ணிட்டு இருக்கோமே அது கஷ்டமா இருக்கா? கதை போமா,
2: கதை போமா,
0: பாலா சொல்லுங்க, ரெண்டுல எது கஷ்டம்? எப்படி எல்லாம் கலாய்ச்சிங்கிறேன், அதுக்கு தான்டா உங்களுக்கு எல்லாம் இது அப்படின்னு இந்த யூனிவர்ஸா பார்த்து அனுப்பி விடுச்சு போல இருக்கு. ஏன் இது கஷ்டமா இருக்கு பாலா?
3: இல்ல ஆக்சுவலா என்ன டிப்ரெஷன், இப்ப ஹோம்ஒர்க் கூட நான் வந்து எனக்கு ஃப்ரைடே ஈவினிங்ல இருந்து மண்டே மார்னிங் எல்லாம் எழுதிட்டு போயிருக்கேன் ஹோம்ஒர்க்.
0: ஓகே,
3: மார்னிங் 6 மணிக்கா எழுந்திருச்சு, இல்ல ஃபர்ஸ்ட் பீரியட் எல்லாம் நடக்கும் செகண்ட் பீரியட் மிஸ் வரக்குள்ள எழுதிருக்கேன் எழுதுறது. இப்ப என்ன இவ்வளவு இதா இருக்கு, அப்பெல்லாம் அவ்வளவு கஷ்டம்னு நினைச்சோம். இப்ப வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க்கா இருந்தாலுமே என்னடா நம்ம வீட்டுல இருக்கோம், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியலையே அப்படின்னு இருக்கு.
0: யார் யாரெல்லாம் ஹோம்ஒர்க் கிண்டல் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்கும் தான் இந்த ஆப்ஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஆப்ஷன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? 9176983983 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்டெடி நிமிர்ச்சி, இது சம்பவம் ஆட்டமிச்சு.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துறவங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.

0: Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: Brush எடுத்துட்டியா? பாகலாம். அப்புறம் முக்கியமா ரீல்ஸ் எடுக்க நம்ம போன் எடுத்துட்டியா? அப்போ கிளம்பலாம் போலாம்.
2: என்ன ப்ரோ புது ட்ரிப்பா?
1: இல்ல ப்ரோ ட்ரெண்ட் ஸ்டோருக்கு ஷாப்பிங் போறோம். அங்க வெறும் 1499க்கு ஷாப்பிங் பண்ணா உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண சான்ஸ் கிடைக்கும். சமல்ல
3: லெட்ஸ் கோ
4: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ் ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
5: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
6: அப்படியா?
5: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
7: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
1: ஒரு சிலர் டிராவல்காகவே வாழ்றாங்க.
5: எனக்கு இந்த ட்ரிப்ஸ், ஹாலிடேஸ், லாங் டிரைவ்ஸ்னா உயிர்.
1: ஆனா இன்னும் சில பேர் டிராவலாவே வாழ்றாங்க.
5: கிரேசி ட்ரிப்பா? வாங்க ஷாப்பிங் போலாம், ட்ரெண்ட்ஸ்க்கு போலாமா?
4: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ் ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
5: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் சிடி, எம்ஆர்ஐ, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ஐசியு என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
8: ஸ்டேடியம் போற வரைக்கும் எதுக்கு பாஸ் வெயிட் பண்ணணும்? பார்ட்டியே இப்பவே ஆரம்பிக்கலாமே. நம்ம VI5D CSK ஃபேன் பஸ் இப்போ ஆபீஷியலா ரோடுக்கு வந்தாச்சு. பஸ்க்குள்ள கேம்ஸ், பிரைசஸ் னு வேற லெவல் ஃபேன் வைப் காத்துட்டு இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், போர்டிங் பாயிண்ட்ல உங்க மேட்ச் டிக்கெட்ட காட்டினா போதும். மதியம் 1 மணிக்கு கிண்டில ஆரம்பிச்சு அண்ணா சாலை 1000 லைட்ஸ் பேரறிஞர் அண்ணா மெமோரியல் னு அப்படியே ஸ்டேடியம் வரைக்கும் நம்ம வண்டி மாசா போக போகுது. இது வெறும் பஸ் இல்ல மக்களே, இது ஒரு

0: 37,000க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999க்கு. இன்னைக்கே உங்க nearest மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ. Only on 98.3 Mirchi. It is summer hot to Mirchi.

0: இவங்க பேரே பயங்கர வித்தியாசமா இருக்குப்பா, நான் கேள்விப்பட்டதே இல்ல.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி க்யூ.
0: ஸ்கூல் டேஸ்ல நம்ம பண்ண ஹோம் ஒர்க்கா இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் எது கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். கதை போமா,
2: கதை போமா.
0: டேசரே இருக்காங்க, அப்பனா என்ன மீனிங் மேம் சொன்னீங்க?
3: லவ்ட் ஒன் ஆர் லாங் ஃபார்.
0: ஓகே, நல்லா இருக்கு. சரி சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்கூல் ஹோம் ஒர்க் கஷ்டமா இருந்துச்சா இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கஷ்டமா இருக்கா?
3: ஸ்கூல் ஹோம் ஒர்க் ரொம்ப கஷ்டம்ங்க. அந்த வயசுல என்ன எழுதுறோம் என்ன எழுதணும் எதுவுமே தெரியாது. ஆனா இப்போ நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் இல்ல, நான் ஒரு டீச்சர். அப்போ நான் எழுதாத ஹோம் ஒர்க் இப்போ நான் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன்.
0: அதாவது அவங்க அனுபவிச்சது எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு குடுக்கறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு ஒரு டீச்சரே கால் பண்ணிருக்காங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்க ஹோம் ஒர்க் கொடுக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்?
3: பிள்ளைங்களுக்கு வந்து இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி தெரியுமா, ஹோம் ஒர்க் எல்லாம் ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. ஏன்னா நான் ஒர்க் பண்றது பெங்களூர்ல.
0: ஓகே,
3: சோ நம்ம கொடுத்தோம்னா நம்ம சொல்ற டைம்லயே ஹோம் ஒர்க் முடிச்சு 5 நிமிஷத்துல காட்டிடுவாங்க.
0: பயங்கர ஷார்ப்பா இருக்கானுங்க எல்லாருமே. தேங்க்யூ மேம் கால் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி.
3: தேங்க்யூ சோ மச்.
0: சோ அங்க சுத்தி இங்க சுத்தி ஒரு டீச்சர் கிட்டயே ஃபைனலி நம்ம பேசிட்டோம் பாருங்க.
4: போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா?
0: எஸ், மீதி கதையை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஸ்டடி நிமிர்ச்சி, இது சம ஹாட் மச்சி. டேக் கேர், டா பாய் பாய்.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of Docky drama and the cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, இது சாம ஹாட் மிர்ச்சி.

0: 98.30 Mirchi. Celebrating 30 years of Hyundai India. Maddie's Matinee Show. Only on 98.3 Mirchi. Idu Samma Hot Mirchi. Mirchi Rivendragam. 90s Not Out.
1: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யால ஏசி வாங்குறோம்.
2: Shakalaka baby, shakalaka baby.

0: turn up the radio.
1: 98.3 Mirchi. It is semma hot to my tea.

0: 1.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: 20 ரூபாய்.
1: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
2: எதை?
1: 90s golden songs தான்.
2: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
1: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
3: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
4: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
5: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நி ஷோ கேட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
6: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? மிர்ச்சியில மேடி ஸ்மார்ட் நி ஷோ கேட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். அப்படின்ற மாதிரி தட்டா லடியா இன்னைக்கு டேவ ஸ்டார்ட் பண்றதுக்கு மஜாவா என்ட்ரியை கொடுத்து இன்னைக்கு டேவ சும்மா மாசா கொண்டு போறதுக்கு மேடி வந்துட்டாப்ல. மேடி வந்துட்டாலே சும்மா மஜாக்கோமா அழுக்கோ அப்படின்ற மாதிரி நாள் இன்னைக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். யாருப்பா அந்த மேடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் சார் அந்த ரேக்கா அப்படின்ற மாதிரி நான் தான் அந்த மேடி. ஸோ இன்னைக்கு டே வந்து வேற லெவலில் நம்ம என்ஜாய் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாள் வந்து உங்களுக்கு சீரும் சிறப்புமா கிராண்டியா மஜாவா ஜாலியா போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அப்படி இல்லப்பா இங்க ஸ்லிப் ஆயிருச்சுப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நானே நேற்று ஸ்லிப் ஆகி தான் கிடக்கிறேன்.
7: Only on 98.3 Mirchi. It is summer hot to

0: அனைவருக்கும் வணக்கம். துள்ளாம் செலவு வாங்கின சம்பளத்தை 10 நாள்ல காலி பண்றது எப்படின்னு உங்ககிட்டதான் கிளாஸ்க்கு வரணும். விருட்சி ஆரோக்கியம் சுகர் கட்டுன்னு சொல்லுவேன், ஆனா டீ காஃபில மட்டும் கொஞ்சமா போட்டுப்பேன்னு சொல்லுவேன். தனுசு வளர்ச்சி புதுசா ஒரு பெரிய ஷூ வாங்கியிருப்ப, அது உன் வழக்கத்தோட 2 இன்ச் ஹைட்டா காட்டும். மகரம் சுவாரஸ்யம் இன்னும் ஆபீஸ்ல ஒர்க்க ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாம எலெக்ஷன் பத்தி தான் பேசின்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். கும்பம் கட்டுப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா கெட்ட வார்த்தை இல்லாம பேசுறதுக்கு ரொம்ப போராடி கண்ட்ரோல் பண்ணுவல். மீனம் ரசனை எப்ப ஸ்வீட் சாப்பிட்டாலும் காரம் ஏதாவது இருக்கான்னு உடனே கேப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. It is some hot machi.
2: மேடி நகி மிர்ச்சி மேடி மேடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட்டு மச்சி.

0: அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனை. மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஆங்காங்கே இருக்கும் பக்தர்கள் அமைதி காக்கவும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கான சினிமா டயலாக் ஒன்று நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த டயலாகை பிளே பண்ணுவேன். அந்த டயலாக் எந்த படத்துல இருந்து வந்த டயலாக் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்.
1: என்னடா இது, வசனமே புரியல.
0: ஸோ இன்றைக்கி வசனமே புரியல, நம்மளோட வடிவேலு அவரோட ஒரு காமெடி டயலாக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தளபதி அவரோட படத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டயலாகை ப்ளே பண்ணுறேன், நல்லா கேளுங்க. கேட்டோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும்.
2: முடியலையே, நாங்கள் என்ன பாடுவா?
3: முடியாது.
2: ஆடா இப்படி ஆச்சுன்னு பாட்டு.
3: முடியாது.
2: ஆடா போகடா கொய்யாக்கோ.
3: என்ன சவுண்டு, இதோ டயர் கியர் வெடிச்சிருச்சா?
2: டயர்லாம் ஒன்றும் வெடிக்கல, டேங்க் வெடிச்சிருச்சு.
3: இது பெட்ரோல் டேங்கா?
2: பெட்ரோல் டேங்க் இல்லையா, யூரின் டேங்க்.
0: அந்த ஸ்லாங் தான் ஹைலைட், யூரின் டேங்க். ஸோ இந்த டயலாக் எந்த படத்துல இருந்து வந்த டயலாக்? நம்ம வடிவேலு அண்ட் தளபதி அவங்க ரெண்டு பேரும் எந்த படத்துல இந்த டயலாக் வந்து பேசியிருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? படத்தோட பேரை ஹலோ ஹலோ உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உடனடியாக படத்தோட பேரை வாட்ஸ்அப்ல தட்டி விடுங்க. யார் கரெக்டாக தட்டி விடுறீங்க அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். 9176983983 91 76 98 3 98 3 அப்படின்ற இந்த நம்பருக்கு தட்டி விடுங்க. இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி தி செம ஹாட் மச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்ச மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசாலா கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்ச் பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
6: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
5: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
6: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
7: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
0: எதை?
7: 90s golden songs ஏதா.
0: நீயே மிஸ் பண்ணனும். அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
7: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
8: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
9: Hey, you are looking so cool, yeah?
10: Aama, summer heat beat pandrathukku Snehalaya Silks la classy ah, fancy ah, different ah super ana summer special collections irukku. Anga vaangi saree kattu, neeyum cool ah irupa.
8: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar, Chennai.
0: Abba, inda chepa traffic la poradhukla uyir poirum pola. Idha vandi enga poi park pandrathu vera theriyala.
8: Travel nenachi tension eh agadhinga. Stadium la sound poda mattum ready ah vaanga. Match ticket unga kaiyila irundha ride unga kaiyila da. Namma VI5G CSK fan bus la yerunga. ஃப்ரீயா, செம கம்ஃபர்டபிளா ஸ்ட்ரெயிட்டா ஸ்டேடியம்க்கே போயிடலாம். சரியா மதியானம் 1 மணிக்கு கிண்டில இருந்து பஸ் கிளம்போம். அப்படியே அண்ணா சாலை 1000 லைட்ஸ், பேரறிஞர் அண்ணா மெமோரியல் வழியா வருவோம். உங்க சீட் ரெடியா இருக்கும். விசில் போடு.
11: If you are dad, I am your bad.
0: எது?
11: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
0: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
8: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

சேட்டா மட்டும் இல்லைன்னா நம்மளை செதற விட்டுருப்பாங்க. மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த காதலா காதலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலஹாசன் சார் அவரோட படம் ஒன்று இருக்கும். அந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து எல்லாரும் குவாரியில் போய் அந்த தண்ணியில் குதிப்பாங்க. அப்போ வந்து கீழே இருந்து வடிவேல் சொல்லுவார், இனிமே அனுப்பாதீங்க ஹவுஸ் ஃபுல்லு அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் வந்து இப்போ T20 மேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா டாப் ஃபோர் வந்து ஆல்ரெடி ஒரு மாதிரி ஆணி அடித்த மாதிரி அங்கேயே இருக்காங்க. இப்படி இருக்கும் போது சென்னையோட குவாலிஃபிகேஷன் நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது நேற்று மேட்ச்சில் ஜெயிச்சு போட்டாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் வந்துட்டு நம்ம 5 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம்னா அதில் 4 மேட்ச் இவர் அடித்தனால மட்டும்தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு வேற லெவலில் இந்த வருஷம் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும் போது நம்ம குவாலிஃபை ஆகணும், எப்படியாவது அந்த 4th இடத்துக்காவது போகணும் அப்படின்னா அடுத்து வர மேட்ச்ல ஒன்னு ஹைதராபாத் தோக்கணும், அப்படி இல்லைன்னா ராஜஸ்தான் தோக்கணும். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கணும். இந்த படத்துல அழகிய தமிழ் மகன் படத்துல அந்த ஸ்ரேயாலாம் வேண்டுவாங்க தெரியுமா, குரு தோக்கணும் டக் டக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஹைதராபாத் தோக்கணும் டக் டக், ராஜஸ்தான் தோக்கணும் டக் டக் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. சரியா, அப்படியே வேண்டுதலோட தொடர்ந்து கேளுங்க. மிர்ச்சி திஸ் ஆம் ஹாட் மிர்ச்சி.

0: மேடியனா மேடியனா, இங்க ரெண்டு வீட்லயும் லவ்வுக்கு சப்போர்ட்டே இல்லனா கல்யாணம் பண்ணிக்க ஒரு ஐடியா கொடுங்களேன்.
1: ஓகே நோட் பண்ணிக்கோ. அல்பாயிலே ரோஜா கூட்டம் டியூடு, இது மூணையும் பார்த்தனா உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா கிளைமாக்ஸ் மட்டும் காதல் படம் நீங்க வராத மாதிரி பாத்துக்கமா.
2: டேய் மேடி, வேலை பார்த்தா வேர்க்குது, நோகாம ஓவர் நைட்ல தொழிலதிபர் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா கூட.
1: இவ்வளவுதானே, சூரிய வம்சம், வானத்தை போல, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், சுருக்கமா சொன்னா விக்ரமன் சாரோட எல்லா படத்தையும் பஞ்சா வாங்கி பிஞ்ச் வாட்ச் பண்ணிரு.
3: மேடி, 4.5 வருஷமா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், அவ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. அவ என்ன லவ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம்?
1: ஓஹோ, சரி எழுதிக்க. அர்ஜுன் ரெட்டி, பேச்சுலர், லவ்வர், காற்று வெளியிடை.
3: இந்த படத்துல வர மாதிரி பண்ணா அவளுக்கு எமல லவ் வருமா?
1: லவ் எல்லாம் வராது, போலீஸ் தான் வரும். இப்படி எல்லாம் லவ் பண்ண கூடாது அப்படின்னு இந்த படம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க.
2: யார் யா அவரு, என்ன கேட்டால் சினிமா ரெஃபரன்ஸோடய பேசுறாரு.
1: நான் தாங்க மிர்ச்சி மேடி. சினிமா சினிமா, இதுதான் நம்ம ஏரியாமா? மேடி ஸ்மார்ட்னி ஷோ, மண்டே டு சாட்டர்டே 12 to 5, ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
4: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
3: எதை?
4: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
3: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே, உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
4: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
5: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
6: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
5: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
7: இஃப் யூ ஆர் டாட், ஐ அம் யுவர் பேட்.
3: எதே
7: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்லனா ஸ்கூல்டா?
3: யார்

இந்த வாரத்துக்கு இவங்க வந்துட்டாங்க, அடுத்த வாரத்துக்கு வருவாங்களோ. மிர்ச்சியில மேடிஸ் மேட்டின் ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். எங்கப்பா அவரை காணும் அப்படின்ற மாதிரி கருப்பு படத்தோட ட்ரெய்லரை நானும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன். சரி ஓகே, ரிலீஸ் டேட்டுக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஹே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்படி இருக்கும்போது அவங்க வரலன்னா என்ன, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். 29 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்னகுமார் அவரோட ஒரு ரொமான்டிக் மூவி ஒன்று ரிலீஸ் ஆக போகுது, இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆகுது 8th. இப்படி இருக்கும்போது அந்த படத்தோட ட்ரெய்லரை இன்னைக்கு மதியானம் 3 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கருப்பு தான் வரல, 29 வருது, அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ 3 ட்ரைலர் வருது, ட்ரைலரை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற கருத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சாதம் வடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு ரெடியா சாயங்காலமா படுத்திருந்தீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன். சரியா, அப்படியே தொடர்ந்து கேளுங்க. மிர்ச்சி, திஸ் செம ஹாட் மச்சே.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துறவங்களை விறுவிறுனு விளையாட வைக்க கேம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.

0: 98.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் சிடி, எம்ஆர்ஐ, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ஐசியு என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கீழ்பாக்.
2: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
3: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
2: அதுல என்ன ஸ்பெஷல்?
3: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
2: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
3: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
2: சரி, இப்பவே கிளம்பலாம்.
3: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்ட் Jewelers.
0: உலகத்திலேயே நம்பர் 1 பவுலர், ஸ்லோ பவுலர், அப்படியே வானத்தை தொடர மாதிரி ஒரு கில்லி சிக்ஸர். 15 வயசு பையன் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ்க்கு தண்ணி காட்டிட்டான். தினமும் ஈவினிங் செம விறுவிறுப்பா பாருங்க டாடா IPL 7 மணியிலிருந்து ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல.
4: If you are dad, I am your bad.
5: எது?
4: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
5: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
6: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.

0: 98.30 Mirchi. Celebrating 30 years of Hyundai India. Maddie's Matney Show. Only on 98.3 Mirchi. It is summer hot to Mirchi. Mirchi Rewind Ragam. 90s Not Out.
1: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலே ஏசி வாங்குறோம்.

0: 30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ஸ்டேடியம் போற வரைக்கும் எதுக்கு பாஸ் வெயிட் பண்ணணும்? பார்ட்டியை இப்பவே ஆரம்பிக்கலாமே. நம்ம VI5D CSK ஃபேன் பஸ் இப்போ ஆபீஷியலா ரோடுக்கு வந்தாச்சு. பஸ்க்குள்ள கேம்ஸ், பிரைசஸ் னு வேற லெவல் ஃபேன் வைப் காத்துட்டு இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், போர்டிங் பாயிண்ட்ல உங்க மேட்ச் டிக்கெட்ட காட்டினா போதும். மதியம் 1 மணிக்கு கிண்டில ஆரம்பிச்சு அண்ணா சாலை 1000 லைட்ஸ் பேரறிஞர் அண்ணா மெமோரியல் அப்படியே ஸ்டேடியம் வரைக்கும் நம்ம வண்டி மாசா போக போகுது. இது வெறும் பஸ் இல்ல மக்களே, இது ஒரு செம்ம கொண்டாட்டம். உலகத்திலேயே நம்பர் 1 பவுலர், ஸ்லோ பவுலர், அப்படியே வானத்தை தொடர மாதிரி ஒரு கில்லி சிக்ஸர், 15 வயசு பையன் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ்க்கு தண்ணி காட்டிட்டான். தினமும் ஈவினிங் செம விறுவிறுப்பா பாருங்க டாடா IPL 7 மணிலிருந்து ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல.
1: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி. எனக்கு அப்பவே தெரியும் யாரும் தப்பாவே ஆன்சர் பண்ண மாட்டீங்கன்னு. மிர்ச்சியில மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட RJ மாடி தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா உண்மையாவே வந்து நான் கான்ஃபிடென்டா தான் இருந்தேன். ஏன்னா வழக்கம் போல இன்னைக்கு ஒரு சினிமா டயலாக் ஒன்று பிளே பண்ணி அது என்ன படம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதாவது உண்மையை சொல்லணும் அப்படின்னா கேட்ட உடனே சும்மா ஆணி அடிச்ச மாதிரி ஆன்சர் வரும் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடென்டா தெரியும். இப்ப அந்த டயலாக ஒன்ஸ் மோர் பிளே பண்றேன், முடிஞ்சா கண்டுபிடிங்க.
2: முடியாது
1: வழக்கம் போல வாட்ஸ்அப்ல டைம் எடுத்து கரெக்டா ஆன்சர் பண்ணவங்கள புச்சுக்கு புச்சுக்கு புச்சுக்கு புச்சுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இப்ப தொடர்ந்து கேளுங்க. மிர்ச்சி தி செம ஹாட் மச்சி.
3: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
4: Only on 98.3 Mirchi, it is Sema Hot Mirchi.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் பயம். பிசினஸ் பண்ண ஆசையா இருக்கு, ஆனா 1ஆம் தேதி சம்பளம் வராதுன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லுவா. ரிஷபம் அதிர்ச்சி. உன் மேல எப்பவுமே ஸ்பெஷலா கடுப்புல இருக்கிற பாஸ் சடனா ஸ்வீட்டா இன்னைக்கு பிஹேவ் பண்ணுவாங்க. மிதுனம் சாந்தம். ஓவரா ஆட்டம் போட்டிருப்ப, அதனால ஸ்டொமக் ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் கொடுத்து சாந்தமா இருப்ப. கடகம் எதிர்பார்ப்பு. யாரெல்லாம் மினிஸ்டர் ஆக போறாங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆர்வமா சொல்லுவேன். சிம்மம் கோளாறு. பெண்டிங் ஒர்க் ரிமைண்ட் பண்ண உனக்கு மெசேஜ் போடுவாங்க, அத தனியா போடாம உன் கலீக் குரூப்ல போட்டு எஸ்டாப்லிஷ் பண்ணும். கன்னி துணை. ஏதாவது படிக்கணும்னா உடனே உன் கண்ணாடியோட துணைய தேடுவேன். நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. It is some hot machi.
2: மேடி நகி மிர்ச்சி மேடி மேடி ஸ்மார்ட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது

ஜாக்கி ஜான் தாத்தா மாதிரி மந்திரத்தை போட வேண்டிதான். விமர்சில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னோட ஸ்டேட் வந்து பஞ்சாபுங்க. நான் ஒரு பஞ்சாப் டீம் ஃபேனா இன்னைக்கு வந்து மாற போறேன். இன்னைக்கு வந்து பஞ்சாப்காக வேண்டுதல் பண்ண போறேன், உண்ணாவிரதம் இருக்க போறேன், அன்னதானம் போட போறேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மேட்ச்ல எப்படியாவது பஞ்சாப் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி மரண ஒரு வேண்டுதலை நான் இருக்க போறேன். ஏன்னா எப்படியாவது ஹைதராபாத் தோக்கணும் அப்படின்றதா என்னோட ஒரு குறிக்கோள் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா ஹைதராபாத் தோத்துட்டாங்க அப்படின்னா நம்ம சென்னை டீம் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமா இருக்கு. ஆனா நமக்கு இப்போ பிரகாசமா இருக்கு, அடுத்த மேட்ச்ல சென்னை என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஏப்பா எங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ ஏன்பா எங்களை நம்பின அப்படின்னு சொல்லி பொசுக்குன்னு தோத்து போயிருவாங்க. நம்ம இங்க வந்து ஒரு கனவு கோட்டையே கட்டி வச்சிருப்போம், அவங்க வந்து ஏ என்னப்பா இதே நீட்டு ஃபுல்லா ஒட்ட வச்சீங்க அப்படின்னு சொல்லி உதச்சிட்டு போயிருவாங்க. பட் எப்படியோ அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத அடுத்து பாத்துக்கலாம். இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஹைதராபாத் தோக்கணும் தோக்கணும் தோக்கணும். வேண்டுதலை போடுங்க, அப்படியே தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் இஸ் ஹாட் மிர்ச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்ச மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்ச பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.

0: Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ருபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ருபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
0: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
2: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
3: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரொட்டி.

0: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபீ ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
1: பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
2: மேடி நகி மிர்ச்சி மேடி மேடி ஸ்மார்ட் நிஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இது செம்ம ஹாட்டு மச்சி.

இந்த மாதிரி ஃபீல் குட் படம்லாம் தமிழ் சினிமால இனிமே வராதா? மிர்ச்சில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து வெனஸ்டே அப்படின்னாலே நம்ம வந்து கல்ட் கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன ஏதாவது ஒரு சிறந்த தமிழ் படத்தை பற்றி நம்ம வந்து அப்படியே டாப் டு பாட்டம் பேசுவோம். அந்த படத்தில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ரிசர்ச் பண்ணிட்டு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். இன்னைக்கு அந்த மாதிரி எந்த படத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி படத்தோட கதையை வந்து ஒரு க்ளூவாக கொடுக்குறேன். ஓகேவா? கதையை சொல்கிறதையும் தாண்டி படத்தில் வந்து நம்ம அஜித் சார் ஹீரோவாக இருப்பார், மம்முட்டி சாரும் ஹீரோவாக இருப்பாங்க, உலக அழகி ஐஸ்வர்யா ராய் இந்த படத்தில் இருப்பாங்க, டபு இருப்பாங்க இந்த படத்தில். இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி க்ளூ கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சோ இவங்க நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்ச அந்த படத்தோட பேர் என்ன? அந்த படத்தோட பேர் உங்களுக்கு தெரியுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க. யார் இன்னைக்கு நான் இந்த படத்தை பத்தி பேச போறேன்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போம். 9176983983 91 76 98 3 98 3 அப்படின்ற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தட்டி விடுங்க. இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, திஸ் செம ஹாட் மச்சி.

7 to 12 with me, Mirchi DQ. Only on 98.3 Mirchi. It is some hot machine.

0: 30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
2: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.

0: If you are dad, I am your bad.
1: எது?
0: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
1: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
2: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.

பிளான் பண்றானுங்களே தவிர நடக்க மாட்டேங்குதே. விமர்சையில மேடி ஸ்மார்ட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். வருஷா வருஷங்க இதை வந்து வாழையடி வாழையா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓபன் பண்ணுவானுங்க, ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு, கொடைக்கானல், ஊட்டி, ஆந்திரா, ஹைதராபாத், மும்பை அப்படின்னு சொல்லி, கோவா, அந்த மாதிரி குரூப்போட பேர் மட்டும் வச்சு நல்ல ஸ்டிக்கர்லாம் போட்டுருவானுங்க. குரூப்ல பயங்கரமா பேசிக்கிட்டே இருப்பானுங்க, மச்சான் போறோம், மச்சான் இங்கே போய் இறங்குறோம், அங்கே போறோம், எல்லாருக்கும் ஓகே தானே அப்படின்னு எல்லாரும் ஓகேவும் போடுவானுங்க.

அந்த குரூப் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். ஆனால் நாள் போக போக, ஏ மச்சான் சாரிடா, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஏ மச்சான் சாரிடா, என் ஆள் விடமாட்டாடா, மச்சான் சாரிடா சாரிடா அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி கடைசியில் எல்லாருமே கலண்டுப்பானுங்க. இதை நினைக்கும் போது உண்மையிலே கடுப்பாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி என் நிலமையிலே நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று நான் கேள்விப்பட்டேன். ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு 1499 ரூபா இல்லை அதுக்கும் மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கான வாய்ப்பு. சும்மா லொலலாய்க்கு சொல்லலைங்க, உண்மையான ட்ரிப்பு, உண்மையான ஃப்ளைட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து கேளுங்கள். மிர்ச்சி திஸ் செம்ம ஹாட் மச்சி.

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.
1: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
2: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.

0: 20 ரூபாய்.
1: If you are dad, I am your bad.
2: எதே?
1: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
2: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
3: அண்ணா, இதுக்கே இப்படினா மேட் இஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. Only on Mirchi, இது செம ஹாட் மச்சி.
4: Ghana's most popular song, Only on Mirchi, இது செம ஹாட்.

0: Machi. 98.30 Mirchi. Celebrating 30 years of Hyundai India. Maddie's Matney Show. Only on 98.3 Mirchi. Idu Samma Hot Machi.
1: In association with
2: Rupmantra Ayurvedic Cream and Face Wash. Idu Ayurveda Porulala. Ayurveda Marundu. Rupmantra.
0: Mirchi Rewind Ragam. 90s Not Out.
3: சத்யால எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யால ஏசி வாங்குறோம்.

0: Turn up the radio.
1: 98.3
2: நீங்களும்
3: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
4: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
3: அதுல என்ன ஸ்பெஷல்?
4: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
3: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
4: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
3: சரி, இப்பவே கிளம்பலாம்.
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
5: சென்னை மக்களே, உங்கள் CSK மேட்ச் டிக்கெட் இப்போ வேற லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம VI5G CSK ஃபேன் பஸ்ஸோட ஃப்ரீ பாஸ். மதியம் 1 மணிக்கு கிண்டில இருந்து கிளம்பி அண்ணா சாலை, 1000 லைட்ஸ், அண்ணா மெமோரியல்னு வழியில இருக்க எல்லா ஃபேன்ஸையும் பிக்கப் பண்ணி அப்படியே நம்ம சேப்பா கேட்லயே டிராப் பண்ண போறோம். 1 way, 0 cost and 100% ஃபன். ரெடியா? நம்ம பார்ட்டி பஸ்ல ஏறி கும்மாளம் போட வாங்க.
6: If you are dad, I am your bad.
7: எது?
6: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
7: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
8: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12-5 கேளுங்க. Only on Mirchi, இது செம ஹாட் மச்சி.
9: ஒரு சைடு ஓகே ஆகுது, இன்னொரு சைடு ஏன் ஓட்டை ஆகுது? மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட RJ மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கு கல்ட் கிளாசிக்ல ஒரு சிறப்பான தமிழ் படத்தை பத்தி பேச போறோம். ஆனா அந்த படத்தோட பேரை நான் சொல்ல போறது கிடையாது, வழக்கம் போல நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. படத்தை பத்தின க்ளூ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். நம்ம AK இருப்பாரு, மம்முட்டி இருப்பாங்க, ஐஸ்வர்யா ராய் இருப்பாங்க, தபு மேம் இருப்பாங்க, அப்படின்ற மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டிங் அமைஞ்ச ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுக்கு மேல ஒரு க்ளூ தேவையா அப்படின்னு நான் யோசிச்சப்போ நிறைய பேர் கரெக்டா படத்தோட பேரை ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, ஆனா ஒரு சில பேர் தப்பா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதனால அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டை ஒன்று நான் பிளே பண்றேன். ஆனா அந்த படத்துல வேற எந்த பாட்டை பிளே பண்ணாலுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால ஓரளவுக்கு கஷ்டம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பாட்டை பிளே பண்றேன். இந்த பாட்டு என்ன படம்னு கண்டுபிடிங்க. எப்பா இந்த பாட்டில் யார் அழகாக இருப்பாங்களோ இல்லையோ, AK அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பார். ஸோ இந்த பாட்டு எந்த படத்துலேருந்து வந்த பாட்டு, அந்த படத்தோட பேரை உங்களுக்கு தெரியுமா? அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். படத்தோட பேரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 9176983983, 9176983983 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தட்டி விடுங்க. இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.
10: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
11: Only on 98.3 Mirchi. It is Sama Hot Mirchi.

0: அனைவருக்கும் வணக்கம். துலாம் செலவு வாங்கின சம்பளத்தை பத்து நாள்ல காலி பண்றது எப்படின்னு உங்ககிட்டதான் கிளாஸ்க்கு வரணும். பிருச்சி ஆரோக்கியம் சுகர் கட்டுன்னு சொல்லுவ, ஆனா டீ காஃபில மட்டும் கொஞ்சமா போட்டுப்பேன்னு சொல்லுவ. தனுசு வளர்ச்சி புதுசா ஒரு பெரிய ஷூ வாங்கியிருப்ப, அது உன்ன வழக்கத்தோட ரெண்டு இன்ச் ஹைட்டா காட்டும். மகரம் சுவாரஸ்யம் இன்னும் ஆபீஸ்ல ஒர்க் ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாம எலெக்ஷன் பத்தி தான் பேசினிருக்கீங்கன்னு அர்த்தம். கும்பம் கட்டுப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா கெட்ட வார்த்தை இல்லாம பேசுறதுக்கு ரொம்ப போராடி கண்ட்ரோல் பண்ணுவேன். மீனம் ரசனை எப்ப ஸ்வீட் சாப்பிட்டாலும் காரம் ஏதாவது இருக்கான்னு உடனே கேப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, it is summer hot to machi.
2: மேடி நகி மிர்ச்சி மேடி மேடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இது சம்

எப்படியாவது இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண வைக்கணுங்க. மிர்ச்சில மேடிஸ் மேட்டிங் ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஏகப்பட்ட க்ளூ ஒரு பாட்டும் ப்ளே பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னைக்கு கல்ட் கிளாசிக்கில் எந்த படத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள் தான் ஆகுது, அதாவது மே 4ஆம் தேதி தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. முந்தானேத்து கிடையாது, 2000 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. முந்தானேத்து இந்த படம் ரிலீஸ் ஆகி 26 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்குங்க. ஸோ எந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா? எஸ், கண்டு கொண்டேன் அந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு கல்ட் கிளாசிக்ல வந்து நம்ம பேச போறோம். ராஜீவ் மேனன் அவரோட டைரக்ஷன்ல, ஏஆர் ரஹ்மான் சார் அவரோட மியூசிக்ல, அஜித், அதுக்கப்புறம் மம்முட்டி, தபு, ஐஸ்வர்யா ராய் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்ச அந்த படத்தை பத்தி தான். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு. அண்ட் அந்த படத்தோட பாட்டு, டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். எல்லாத்த பத்தியும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பிரிச்சு நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேன், ஒன்னொன்னா பேசலாம். தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, செம்ம ஹாட் மச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்ச மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்ச் பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.

0: 30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
2: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
2: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
3: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
4: எதை?
3: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
4: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
3: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
0: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

முத விஷயத்திலே பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க. மிர்ச்சில மேடிஸ் மேட்டிங் ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ இந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் வந்து பயங்கர ஃபேவரட்டாக இருக்கும். எனக்கு வந்து ஏகே, ஆனால் அதிகம் தாண்டி இந்த படத்தில் மம்முட்டி அவரோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட கேரக்டரே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி ஒரு கோவக்காரன், எப்பயுமே அதுக்காக கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் எவ்வளோ ஒரு எமோஷ்னலான ஆள் அப்படின்றத போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திரையை அப்படியே விரிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட கேரக்டர் வந்து நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு சூப்பராக அவரோட கேரக்டரைசேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்கும் போது அந்த படத்தோட டேரக்டர் ராஜீவ் மேனன் வந்து மம்முட்டி கேரக்டர் அந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்ட் பிடிக்கிறது.

0: மனசுக்கு பிடிச்ச சாங்ஸ்,
1: கண்ணுக்கு மையழகு,
0: மனசு விட்டு பேசுற விஷயங்கள்.
1: அடியே அழகே, அழகே அடியே,
0: பழைய மெமரிஸ் தோன்றும் ஞாபகங்கள். இப்படி ஒரு நைட் டிரைவ் யாருக்கெல்லாம் போகணும்னு தோணுது?
2: ஏன் கூட வாங்க, ஜாலியா போலாம். நைட் டிரைவ் வித் ஜித்து, மண்டே டு சாட்டர்டே ராத்திரி 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும். மறக்காம கேளுங்க, only on 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மச்சே.
3: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூலியா. ஆமா, சம்மர் ஹீட் பீட் பண்றதுக்கு ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
4: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர், சென்னை.
3: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
2: எதை?
3: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
2: நீயே மிஸ் பண்ணனோ? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
3: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
4: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
5: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது.
6: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது சம்

இந்த படம் பாக்குறதுக்கு பிளசண்டா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ கண்டு கொண்டேன் இந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு கல்ட் கிளாசிக்கில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும்போது இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இந்த படத்தோட கதை ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும், கிளைமேக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கண்ணால் பார்க்கறதுக்கு இந்த படத்தோட ஃப்ரேமிங், லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபரே ராஜு மேனன். அவர் தான் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர். அவ்வளோ சூப்பராக ஃப்ரேமிங் பண்ணியிருப்பார் இந்த படத்தை. சும்மா இப்போ போய் மறுபடியும் பாருங்களேன், இந்த படத்தோட ஃப்ரேமிங், ஷாட்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் எந்த இடத்துலையுமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக லைட்டே இருக்காது. சும்மா இந்த இடத்துல ஒரு லைட்டு, அந்த இடத்துல லைட்டு அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நேச்சுரலாக இருக்கும். கலர்ஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாமே அவ்வளோ ரிச்சாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு படத்தோட டேரக்டரே சினிமோட்டோகிராஃபர் ஆகும்போது அந்த கதையை எப்படி ஃப்ரேம்குள்ளே காட்டணும் அப்படின்றத அவங்க மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருப்பார் ராஜு மேனன் சார். ஸோ உண்மையிலே இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது, நிறைய எடுத்து வச்சிருக்கேன். தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. Yeah.

0: ராமோ,
1: நான் 20 அந்த வைரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல சுட்டுடுவேன்.
2: அதாவது ஆகலிங்கம், என் தாய் மீது சத்தியமா சொல்றேன். அதுக்கமா 10 தானே என்ன வாங்க, இது என்ன புதுசா 20?
3: வாழ்க்கையில
4: 20 20 நிமிஷமும் ஏன் 20 நொடியும் நானா செதுக்கினதுடா?
5: எது 20?
6: மிர்ச்சி கவுண்ட் டவுனாலே 20 தாங்க. ஒவ்வொரு வாரத்தோட டாப் 20 பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மிர்ச்சி கவுண்ட் டவுன் சாட்டர்டே ஈவினிங் 7-9 அண்ட் மண்டே மார்னிங் 7-9 ஓன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 8.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ், இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
0: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040. பவுலர் டெபியூல இருக்காரு, பால் ஸ்ட்ரைட்டா கீப்பர் கைக்கே போயிருச்சு, குச்சி பறந்துருச்சு.
2: நீ படிச்ச ஹெட் மாஸ்டர்ல
3: தூக்கத்துல
4: எழுப்பிவிட்டது.
5: பிரவீன்
6: பாயா
5: சூப்பர்

0: 98.30 Mirchi. Celebrating 30 years of Hyundai India. Maddie's Matney Show. Only on 98.3 Mirchi. Either summer hot to Mirchi.
1: Mirchi Rivendragam. 90s not out.
2: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: இது செம ஹாட் மச்சி.
1: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
2: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
3: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபீ ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
1: If you are dad, I am your bad.
2: எதே?
1: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
2: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
3: அண்ணா, இதுக்கே இப்படினா மேரிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. Only on Mirchi. இது செம ஹாட் மச்சி.
4: நமக்கு தெரியாம அவரோட வாழ்க்கையை அவரே படமா எடுத்து வச்சிருக்காருங்க. மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். கால் கிளாசிக்ல வந்துட்டு கண்டு கொண்டேன் அந்த படத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் பேப்பர்ல எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த படத்தை பத்தினா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட டேரக்டர் ராஜீவ் மேனன் இருக்கார் இல்லையா, இந்த படத்துல நம்ம ஏகே அவரும் ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவாரு. நம்ம ராஜீவ் மேனன் அவரோட லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்களை அஜித்தோட கேரக்டரை வந்து ஸ்கெச் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே பர்சனலா ஒரு இன்டர்வியூல வந்து சொன்னாரு. என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நம்ம ஏகே வந்து இந்த வெட்டிங் போட்டோகிராஃபர் போவாரு. சோ அந்த லைஃப் எல்லாமே ராஜீவ் மேனன் அவரோட early stagesல வந்து நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். சோ அந்த கரெக்டர் தான் என்னோட லைஃப்ல இருக்கிற மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி நான் அதை வந்து எழுதுனேன் அப்படிங்கற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா, நமக்கே தெரியாம ஒரு படத்தோட டைரக்டர் அவரோட லைஃப் ஸ்டோரியை லைட்டா அதல வந்து அங்கங்க யூஸ் பண்ணியிருக்காரு. சோ அவரோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துல இன்னொரு பிளஸ் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதையும் தாண்டி இந்த படத்தோட கரெக்டரைசேஷன் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அது என்ன அப்படிங்கறத டீடைலா சொல்றேன், தொடர்ந்து கேளுங்க. மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சே.
5: You are listening to Back to Back Mirchi, Back to Back Only on 98.3 Mirchi. It is Sama Hot Mirchi.

0: அனைவருக்கும் வணக்கம். மீஷம் பயம். பிசினஸ் பண்ண ஆசையா இருக்கு, ஆனா 1ஆம் தேதி சம்பளம் வராதுன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லுவாய். ரிஷபம் அதிர்ச்சி. உன் மேல எப்பவுமே ஸ்பெஷலா கடுப்புல இருக்கிற பாஸ் சடனா ஸ்வீட்டா இன்னைக்கு பிஹேவ் பண்ணுவாங்க. மிதுனம் சாந்தம். ஓவரா ஆட்டம் போட்டிருப்ப, அதனால ஸ்டொமக் ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் கொடுத்து சாந்தமா இருப்ப. கடகம் எதிர்பார்ப்பு. யாரெல்லாம் மினிஸ்டர் ஆக போறாங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆர்வமா சொல்லுவ. சிம்மம் கோளாறு. பெண்டிங் ஒர்க் ரிமைண்ட் பண்ண உனக்கு மெசேஜ் போடுவாங்க, அதை தனியா போடாம உன் கலீக் குரூப்ல போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணும். கண்ணி துணை. ஏதாவது படிக்கணும்னா உடனே உன் கண்ணாடியோட துணைய தேடுவ. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. It is some hot machi.
2: If you are dad, I am your bad.
3: எது?
2: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
3: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
4: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12-5 கேளுங்க. Only on Mirchi. It is some hot machi.
5: கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இது தானா? தீ பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் இது தானா? ஒண்ணா மண்ணா ஒண்ணா நின்னா

முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதுதான் லாஸ்ட். மிச்சில மேடி ஸ்மார்ட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ கண்டு கொண்டேன் இந்த படத்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது, இந்த படத்தோட கேரக்டரைசேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லே சொல்லியிருந்தேன். இந்த படம் எப்படி ஒரு ஃபீல் குட் படமாக இருக்குது, தமிழ் சினிமாவில் இனிமேல் இந்த மாதிரி படங்கள் வராது அப்படின்றதுக்கு இந்த ஒரு படம் வந்து ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தோட கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரகிளை கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணுவாங்க. ஒரு ஒருத்தர் லைஃப்பில் இன்னொருத்தர் எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி எல்லா கேரக்டரும் கனெக்ட் ஆகிற விதமாக இருக்கட்டும், எல்லா கேரக்டரும் இன்னொருத்தர் லைஃப்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அவ்வளவு அழகா வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க. அண்ட் கேரக்டரைசேஷன் இன்னும் சூப்பரா இருக்கும். சோ தமிழ் சினிமால இந்த மாதிரி ஃபீல் குட் படங்கள்லாம் வரது இனிமே ரொம்ப கஷ்டம் தான். சோ நீங்க உங்களுக்கு கண்டு கொண்டேன் படத்துல எதை ரொம்ப பிடிக்கும், எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், இல்ல இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, கிளைமேக்ஸ்ல வந்து ஏகே அப்படியே கீழே நின்று மொட்டை மாடியில் இருக்க தபு அப்படியே எட்டி பாப்பாரு தெரியுமா, அந்த சீன் வந்து எனக்கு பயங்கர ஃபேவரட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சீன் ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல தட்டி விடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9176983993 91 78 3 98 3 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தட்டி விடுங்க. இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது செம்ம ஹாட் மச்சி. அடிக்கரு

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா மூணு சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல.

0: 30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
2: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
1: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
3: அஞ்சலி அஞ்சலி
4: கண்மணி அன்போடு காதலன்
3: நெஞ்சி நெஞ்சி
0: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க இப்பவே.

இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ். ஆல்ரெடி தெரிஞ்ச கதை தானே. மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். வழக்கமாக அந்த T20 மேட்சோட ஃபைனல்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயர் எந்த டீம் வின் பண்ணாங்களோ அவங்களோட ஹோம் கிரவுண்டில் தான் நடக்கும். இதுதான் வந்து வாலையடி வாலையாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். காலங்காலமாக இது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு சில வருடங்களாக வந்துட்டு எப்போ ஃபைனல்ஸ் நடந்தாலும் சரி அகமதாபாத்தில் மட்டும்தான் நடக்குது. சரி, இந்த வருஷம் இப்போ வரைக்கும் எந்த அனௌன்ஸ் மட்டும் இல்லை, அப்போ பெங்களூரில் தான் வந்து ஃபைனல்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்றைக்கி வந்து ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களாம். இந்த வாட்டி ஃபைனல்ஸ் வந்து அகமதாபாத்தில் தான் நடக்க போகுது அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. இந்த தோலா படத்தில் ரியாக்ட் பண்ணுவார் தெரியுமா அவர், வாவ் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் நம்மளோட T20 ஃபைனல்ஸ் வந்து அகமதாபாத்தில் தான் நடக்க போகுது. சென்னை ஃபைனல்ஸ்க்கு வருமா அப்படின்ற கேள்வி இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா, தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. இது செம் ஹாட் மேட்ச்சே.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிறவங்க ஈவினிங் நல்ல ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிரிகிருன்னு சூப்பரவங்களை விறுவிறுனு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.

0: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். எங்க போலாம்?
1: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
0: அதுல என்ன ஸ்பெஷல்?
1: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டன்னிங் டிசைன்ஸ்.
0: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
1: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
0: சரி, இப்பவே கிளம்பலாம்.
1: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
2: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது

என்ன ட்ரைலரே ஒரு மாதிரி லைட்டா இருக்கு. மிர்ச்சில மேடிஸ் மேட்டி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். அதாகப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இன்னைக்கு டேவோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன், 29 அப்படின்னு சொல்லிட்டு மே அதமான் படத்தோட டேரக்டர் ரத்னகுமார் அவரோட அடுத்த படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த படத்தை ட்ரெய்லர் இப்போ தான் நான் பார்த்துட்டு வரேன். அதாவது ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்ப ஒரு அவுட்டேட்டடான லவ் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசு சொல்லுது. ஆனால் சில பேருக்கு ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் ஒரு பக்கம் தோணுது. ஆனால் அதையும் தாண்டி ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர்னு வச்சுக்கிங்களேன், அதுவே லைட்டா போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி டவுட்டா தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 8ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. சோ 29 படத்தோட ட்ரைலர் வந்து யூடியூப்ல இருக்கு, வேணும்னா பாருங்க. சரியா, அப்புறம் நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துறவங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லியா 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவே பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
3: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
4: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
5: முதல் மேட்ச் 200 மேல சேஸ், ஆனா அங்கு நிக்கிறது நம்ம கிங் கவர்.

0: ஆனாலும் சரி, பிக் ஸ்டேஜ்னாலும் சரி, இந்த பேரு எப்பவுமே ஃபெயில் ஆகாது. கிங்கோட கிளாஸ் எப்பவுமே ஒவ்வொரு ஈவினிங்கும் ஒரு தரமான சம்பவம் இருக்கு. பாருங்க டாடா ஐபிஎல் ராத்திரி 7 மணியிலிருந்து ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல.
1: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இது சம்

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
1: கானாவின் மோஸ்ட் பாப்புலர் சாங் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.30 Mirchi. Celebrating 30 years of Hyundai India. Maddie's Matney Show. Only on 98.3 Mirchi. Either summer hot to Mirchi. Mirchi Rewind Ragam. 90s Not Out.
1: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யால ஏசி வாங்குறோம்.

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
1: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் சிடி, எம்ஆர்ஐ, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ஐசியூ என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
2: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னு.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி.
6: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
7: எதை?
6: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
7: நீயே மிஸ் பண்ணனும். அதான் நம்ம Gaana ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
6: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
4: நீங்களும் Gaana 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்களே, உங்கள் CSK மேட்ச் டிக்கெட் இப்போ வேற லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம VI5G CSK ஃபேன் பஸ்ஸோட ஃப்ரீ பாஸ். மதியம் 1 மணிக்கு கிண்டில இருந்து கிளம்பி அண்ணா சாலை, 1000 லைட்ஸ், அண்ணா மெமோரியல்னு வழியில இருக்க எல்லா ஃபேன்ஸையும் பிக்கப் பண்ணி அப்படியே நம்ம சேப்பா கேட்லயே டிராப் பண்ண போறோம். 1 way, 0 cost and 100% ஃபன். ரெடியா? நம்ம பார்ட்டி பஸ்ல ஏறி கும்மாளம் போட வாங்க.
8: If you are dad, I am your bad.
7: எது?
8: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
7: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
4: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12-5 கேளுங்க. Only on Mirchi. இது செம ஹாட் மச்சி.
9: அப்பேர்பட்ட ஆக்டர்ஸ் வச்சு எப்பேர்பட்ட படம் எடுத்துருக்கணும். மிர்ச்சில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட RJ மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நேற்று வந்து ஏதாவது ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரியாட் அப்படின்னு சொல்லி மலையாள சினிமாவிலேருந்து ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த படத்து மேலே லைட்டாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன்லால் அண்ட் மம்முட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்றப்போ பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா மோகன்லால், மம்முட்டி, நயன்தாரா, ஃபகத் ஃபாசில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தை போய் நான் பார்த்தேன். ஒரு டிஜிட்டல் கிரைம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் அப்படின்னே வச்சுக்கோங்க. படம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டீசென்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் என்ன முடிஞ்சிருச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரியா? இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. தி செம ஹாட் மச்சி.
10: யூ ஆர் லிசனிங் டு பேக் டு பேக், பேக் டு பேக் மிர்ச்சி, பேக் டு பேக், பேக் டு பேக், ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: அனைவருக்கும் வணக்கம். துள்ளாம் செலவு வாங்கின சம்பளத்தை 10 நாள்ல காலி பண்றது எப்படின்னு உங்ககிட்டதான் கிளாஸ்க்கு வரணும். பிருட்சி ஆரோக்கியம் சுகர் கட்டுன்னு சொல்லுவ, ஆனா டீ காஃபில மட்டும் கொஞ்சமா போட்டுப்பேன்னு சொல்லுவ. தனுசு வளர்ச்சி புதுசா ஒரு பெரிய ஷூ வாங்கியிருப்ப, அது உன்ன வழக்கத்தோட 2 இன்ச் ஹைட்டா காட்டும். மகரம் சுவாரஸ்யம் இன்னும் ஆபீஸ்ல ஒர்க்க ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாம எலெக்ஷன் பத்தி தான் பேசினு இருக்கீங்கன்னு அர்த்தம். கும்பம் கட்டுப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா கெட்ட வார்த்தை இல்லாம பேசுறதுக்கு ரொம்ப போராடி கண்ட்ரோல் பண்ணுவல். மீனம் ரசனை எப்ப ஸ்வீட் சாப்பிட்டாலும் காரம் ஏதாவது இருக்கான்னு உடனே கேப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, it is some hot machi.
2: If you are dad, I am your bad.
3: எது?
2: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
3: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
4: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. Only on Mirchi, it is some hot machi.

பிளான் பண்றானுங்களே தவிர நடக்க மாட்டேங்குதே. திருச்சியில மேடி ஸ்மார்ட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். வருஷா வருஷங்க இதை வந்து வாழையடி வாழையா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணுவானுங்க ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, கொடைக்கானல், ஊட்டி, ஆந்திரா, ஹைதராபாத், மும்பை அப்படின்னு சொல்லி, கோவா, அந்த மாதிரி குரூப்போட பேர் மட்டும் வச்சு நல்ல ஸ்டிக்கர்லாம் போட்டுருவானுங்க. குரூப்பில் பயங்கரமாக பேசிக்கிட்டே இருப்பானுங்க, மச்சான் போகிறோம், மச்சான் இங்கே போய் இறங்குறோம், அங்கே போகிறோம், எல்லாருக்கும் ஓகே தானே அப்படின்னு எல்லாரும் ஓகேவும் போடுவானுங்க. அந்த குரூப் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். ஆனால் நாள் போக போக, ஏ மச்சான் சாரிடா, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஏ மச்சான் சாரிடா, என் ஆள் விட மாட்டாடா, மச்சான் சாரிடா சாரிடா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து கேளுங்க. மிர்ச்சி திஸ் எம் ஹாட் மச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருட்டேன். டாக்டர், உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடினா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடினா பூனு சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.

0: 30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
2: எதை?
1: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
2: நீயே மிஸ் பண்ணனோ? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கு. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
1: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
0: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
3: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
4: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
6: ராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்தி நகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
7: If you are dad, I am your bad.
2: எதே?
7: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
2: யாரா உன அரத்துக்குதுல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
8: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.

ஒரு நல்ல த்ரில்லர் படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்க. மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். கன்னட சினிமால இருந்து நிறைய த்ரில்லர் படங்கள் எல்லாம் இருக்குங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய நல்ல த்ரில்லர் படங்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ரீசெண்டா வந்த ஒரு த்ரில்லர் படத்தை பத்தி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன். இந்த படம் வந்து Z5 இருக்கு. படத்தோட பேர் வந்து அக்ஞாதவாசி. ஓகேவா, அக்ஞாதவாசி அதான் இந்த படத்தோட பேரு. Z5 இருக்கு, தமிழ் டப்பிங்கோட தான் இருக்கு. இந்த படத்துல ஒரு கிராமம், இந்த கிராமத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸா இருக்காரு, ஒரு வயசானவர். 25 வருஷமா இந்த கிராமத்துல எந்த விதமான கிரைமுமே கிடையாது, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் கூட கிடையாது. இப்படி இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து ரிட்டையர் ஆக போறாரு, நம்ம அங்கிள் வந்து ரிட்டையர் ஆறாரு. ரிட்டையர் ஆகும் போது ஒரு கொலகேஸ் ஒன்று இவர் கைக்கு வருது, அதை விசாரிக்கிறாரு. என்னடா நம்ம ஊர்ல ஒரு கொலகேஸா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் படம் கொஞ்சம் பொறுமையா தான் போகும், ஆனா எண்டிங் கிட்ட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் வேற லெவல் படம், கண்டிப்பா பாருங்க. இப்ப தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் செம ஹாட் மச்சி.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, இது சாம ஹாட் மிர்ச்சி.

0: 30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
2: எதை?
1: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
2: நீ ஏன் மிஸ் பண்ணனோ? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
1: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.

0: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
1: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இது.

நான் பாடுவேன், ஆல்ரெடி நிறைய பட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால இது ஒரு பெரிய விஷயமா தெரியல சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க, நிறைய மஜா பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க. சரியா, இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது செம் ஹாட் மிர்ச்சி. டடா மிர்ச்சி, பை பை மிர்ச்சி.

மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்.

0: 98.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ருபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ருபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
0: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040. பவுலர் டெபியூல இருக்காரு. பால் ஸ்ட்ரைட்டா கீப்பர் கைக்கே போயிருச்சு. குச்சி பறந்துருச்சு. பவுண்டரியில கேட்ச். ஒரே ஓவர்ல 3 விக்கெட். என்ன ஒரு பவுலிங்! டெபியூலியே முதல் ஓவர்லயே மேட்ச் முடிச்சு விட்டார் பவுலர். தினமும் ஈவினிங் ஒரு தரமான ஆட்டத்தை பாருங்க. டாடா ஐபிஎல் 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல.
2: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
3: அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
4: மேடி நகி மிர்ச்சி மேடி மேடி ஸ்மார்ட் நிஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது

0: 98.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India. Free avadu with Mirchi Joe. Only on 98.3 Mirchi. It is summer hot to Mirchi.
1: In association with
2: Sachi Saheli. Pengalin namagamana mandu matrum tonic. Sachi Saheli.
0: Mirchi Rivendragam. 90s not out.
3: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல அழகா நீங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக இன்னைக்கான ஃப்ரீ ஆவுட் ஷோ இனிதே ஆரம்பம்.
1: மணி 5 ஆச்சு, எல்லாரும் ஓடுங்க.
2: யோ, இதுக்கே எல்லாரும் வர்றீங்க?
1: அது ஏன் சார் கேக்குறீங்க? 5 மணி ஆனாலே ஒருத்தன் பேசியே கொள்றான் சார்.
3: யார் அவன்?
4: ஃப்ரீ ஆவுட், ஃப்ரீ ஆவுட், ஃப்ரீ ஆவுட் மாமே.
0: 98.30 மிர்ச்சில நான் தான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ டாக் பண்ண வந்துட்டேன். குட் ஈவினிங், குட் ஈவினிங், வெரி வெரி ஹாப்பி ஈவினிங் சென்னை சிட்டி மக்களே. சூப்பர் டூப்பரான ஃப்ரீ ஆஃப் ஷோவுக்கு உங்களை இரு கரம் கூப்பி வெல்கம் பண்ணிக்கிறது நான் உங்க ஆர்ஜே மிர்ச்சிச்சோ. எஸ்ங்க, இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்களுக்கு இவ்வளவு நேரம் போயிட்டு இருந்திருக்கும்ன்ற நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறேன். இவ்வளவு நேரம் போகலாம் பரவாயில்ல, அடுத்த 4 மணி நேரத்துக்கு நல்லா போறதுக்கு நான் கேரண்டி. இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான ஆட்டோ தத்துவத்தை சொல்லிதான் இன்னைக்கு ஷோ ஆரம்பிக்க போறேன். நல்லா கேட்டுக்கங்க. நடப்பதை மாற்ற முடியாது, ஆனால் நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம். நடக்காது என்று தெரியும் போது
1: எழுதலாமே.
0: நடக்கிறதுலாம் நம்ம கையில கிடையாது, அது யார் கையிலுமே கிடையாது, ஆனா நம்ம நினைக்கிறது நம்ம கையில தானே இருக்கு. அதனால ஒரு விஷயம் நமக்கு சாதகமா இல்லாம நடக்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம நினைக்கிறத மாத்திக்குவோம் என்ற ஒரு அற்புதமான ஆட்டோ தத்துவத்தோட இன்னைக்கு டேவை எனக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நீங்களுமே ஜாலியா சந்தோஷமா அடுத்த 4 மணி நேரத்துக்கு சோவை கேளுங்க. ஓகே, ஸ்டே டியூன்ட் 98.30 மிர்ச்சி. இது செம் ஹாட் மச்சே.
5: ஹலோ டார்லிங், நைட் டின்னர் ரெடியா?
6: ஏங்க, உங்களுக்காக மைனஸ் போட்டு உப்புமா செஞ்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.
0: உப்புமா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஃப்ரீயா விடு மச்சே. வித் மிர்ச்சி ஜோ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம் ஹாட் மச்சே.

0: Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
2: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
2: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
3: கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
0: கோல்ட் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
4: மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
5: ரவி, உனக்கு தெரியுமா, இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
6: அப்படியா?
5: கேலக்சி மார்வல் வந்தாச்சு.
7: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
8: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 7200-13431.
9: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
0: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299-404040.
10: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
11: ஸ்டேடியம் போற வரைக்கும் எதுக்கு பாஸ் வெயிட் பண்ணனும்? பார்ட்டியை இப்பவே ஆரம்பிக்கலாமே. நம்ம VI5D CSK ஃபேன் பஸ் இப்போ ஆபீஷியலா ரோடுக்கு வந்தாச்சு. பஸ்க்குள்ள கேம்ஸ், பிரைசஸ் னு வேற லெவல் ஃபேன் வைப் காத்துட்டு இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், போர்டிங் பாயிண்ட்ல உங்க மேட்ச் டிக்கெட்ட காட்டினா போதும். மதியம் 1 மணிக்கு கிண்டில ஆரம்பிச்சு அண்ணா சாலை 1000 லைட்ஸ் பேரறிஞர் அண்ணா மெமோரியல் அப்படியே ஸ்டேடியம் வரைக்கும் நம்ம வண்டி மாசா போக போகுது. இது வெறும் பஸ் இல்ல மக்களே, இது ஒரு செம்ம கொண்டாட்டம்.
12: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
13: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
14: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் BCOM அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், BCOM ஜெனரல், BCOM கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BCA. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
15: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
16: Only on 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.

0: ஏங்க நம்புங்க, எல்லாம் ஒரு காரணமா தான் நடக்குது.
1: ஃப்ரீயா ஓடு, ஃப்ரீயா ஓடு, ஃப்ரீயா ஓடு மாமே.
0: 98.30 மிர்ச்சியில நான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேக் டு பேக்ல வெந்து தணிந்தது ஃபாரஸ்ட் அண்ட் லீலை படங்களுக்காக நீங்க பாடல்கள் கேட்டு முடிச்சுட்டு அப்படியே காரிலேயோ வீட்டிலேயோ எங்க இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி. ஏன் சோ இப்ப நீங்க கேக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமலயா இருக்கும். சோ கேட்ட இந்த கொஞ்ச நேரத்துல இல்ல இப்ப கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல என்கிட்ட நாலு நல்ல வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தோணும். ஒத்துக்குங்க, தோணுது இல்ல. அப்படி தோணும் பட்சத்துல நீங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ MIRCHIJO இன்னும் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, அங்க வந்து நீங்க மெசேஜ் பண்ணலாம். இல்லனா 9176983 98 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அங்கேயுமே நீங்க மெசேஜ் பண்ணலாம். இதை சொல்லி முடிச்ச கையோட இன்னைக்கு 7 மணிக்கு ஒரு முக்கியமான நபர் நம்மளுடைய ஷோல அவங்களுடைய ஜேர்னியை பத்தி அவங்களுடைய அந்த சக்சஸ் பத்தி பேச போறாங்க. ஜேர்னின்றான் சக்சஸ்ன்றான் யாருன்னு சொல்ல மாட்டானேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? யோசிச்சுக்கிட்டே இருங்க, 7 மணிக்கு அவங்க பேசுறதை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப சூப்பர் டூப்பரான பாடல்கள் அடுத்தடுத்து உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடி ஸ்டே டியூன்ட் 98.30 மிர்ச்சி. இது மகாட்டமச்சே.
2: அனைவருக்கும் வணக்கம். மிஷம் பயம், பிசினஸ் பண்ண ஆசையா இருக்கு, ஆனா 1ஆம் தேதி சம்பளம் வராதுன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லுவாள். ரிஷபம் அதிர்ச்சி, உன் மேல எப்பவுமே ஸ்பெஷலா கடுப்புல இருக்கிற பாஸ் சடனா ஸ்வீட்டா இன்னைக்கு பிஹேவ் பண்ணுவாங்க. மிதுனம் சாந்தம், ஓவரா ஆட்டம் போட்டிருப்ப, அதனால ஸ்டொமக் ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் கொடுத்து சாந்தமா இருப்ப. கடகம் எதிர்பார்ப்பு, யாரெல்லாம் மினிஸ்டர் ஆக போறாங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆர்வமா சொல்லுவேன். சிம்மம் கோளாறு, பெண்டிங் ஒர்க் ரிமைண்ட் பண்ண உனக்கு மெசேஜ் போடுவாங்க, அத தனியா போடாம உன் கலீக் குரூப்ல போட்டு எஸ்டாப்லிஷ் பண்ணும். கன்னி துணை, ஏதாவது படிக்கணும்னா உடனே உன் கண்ணாடியோட துணைய தேடுவல். நன்றி, வணக்கம்.
3: Only on Mirchi, இது சம ஹாட் மச்சி.

0: 6.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: ஏண்ணா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி,
7: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
8: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Gold House. தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
9: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
10: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
9: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
10: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
9: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
11: என்ன ப்ரோ புது ட்ரிப்பா?
12: இல்ல ப்ரோ, ட்ரெண்ட் ஸ்டோருக்கு ஷாப்பிங் போறோம். அங்க வெறும் 1499 ஷாப்பிங் பண்ணா உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண சான்ஸ் கிடைக்கும். சமல்ல,
13: லெட்ஸ் கோ
14: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
15: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
16: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
15: அதுல என்ன ஸ்பெஷல்?
16: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
15: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
16: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
15: சரி, இப்பவே கிளம்பலாம்.
16: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
17: புக்ஸ் கா பர்பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
8: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Gold House. தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
0: உலகத்திலேயே நம்பர் 1 பவுலர், ஸ்லோ பவுலர், அப்படியே வானத்தை தொடர மாதிரி ஒரு கில்லி சிக்ஸர். 15 வயசு பையன் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ்க்கு தண்ணி காட்டிட்டான். தினமும் ஈவினிங் செம விறுவிறுப்பா பாருங்க டாடா IPL 7 மணில இருந்து ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
18: வணக்கம், நான் உங்கள் ஃபோக் மார்லி அந்தோனிதாசன் பேசுறேன். இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஃப்ரீயா விடு மச்சி, நம்ம ஜோ கூட
19: மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
20: கானாவின் மோஸ்ட் பாப்புலர் சாங் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: இந்த பாடலை கானாவிலும் கேளுங்கள்.
1: டெடி கியூ, இங்க வாடா. உன்ன மார்னிங் ஷோல குட்டி ஸ்டோரி சொல்ல சொன்னேனே, சொன்னியா?
2: எங்க, அதுக்குள்ளதான் டிராபிக் அப்டேட் குடுக்க சொன்னீங்களே.
1: சரி, குடுத்தியா?
2: அதுக்குள்ளதான் டாப் 3 நியூஸ் சொல்ல சொன்னீங்களே.
1: சரி, அதையாச்சும் சொன்னியா?
2: அட, அதுக்குள்ளதான் சாங்ஸ் போட சொன்னீங்களே.
1: சரி, சாங்ஸ் அது போட்டியா?
2: அதுக்குள்ளதான் சினிமா கிசு கிசு சொல்ல சொன்னீங்களே.
1: டேய், அப்ப நீ என்னதான்டா பண்ணிட்டு இருக்க?
2: நான் தான் இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேனே. மண்டே டு சாட்டர்டே மார்னிங் 7 to 12 வித் மீ மிர்ச்சி டிக்கு, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.

0: உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை
1: தாருங்கள். என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
2: பின்ன கிச்சன்ல தான் கோல்வினர் 5G இருக்கே.
1: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
2: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
1: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
3: புக்ஸ் காப்பர் பட்டா லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
4: சில பேர் ட்ரெண்ட் கேத்த மாதிரி தான் போவாங்க.
5: மச்சி இந்த வெகேஷன் ரீல் நம்ம கண்டிப்பா இதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணோம்.
4: ஆனா சில பேர் ட்ரெண்ட்ஸோட தான் போவாங்க.
5: ஏய் ட்ரிப் பிளான் பண்றோம். அப்ப ட்ரெண்ட்ஸுக்கே போலாமே.
6: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
5: ஹே என்ன சவுண்ட் இது?
7: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
5: என்ன இடம்?
7: சர்ப்ரைஸ்.
8: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். OMR இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
5: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
8: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
9: இந்த சேப்பா டிராபிக்ல போறதுக்குள்ள உயிர் போயிரும் போல. இதுல வண்டி எங்க போய் பார்க் பண்றது வேற தெரியல.
10: டிராவல் நினைச்சு டென்ஷனே ஆகாதீங்க. ஸ்டேடியம்ல சவுண்ட் போட மட்டும் ரெடியா வாங்க. மேட்ச் டிக்கெட் உங்க கையில இருந்தா ரைடு உங்க கையில தான். நம்ம VI 5G CSK ஃபேன் பஸ்ல ஏறுங்க. ஃப்ரீயா, செம கம்ஃபர்டபிளா ஸ்ட்ரைட்டா ஸ்டேடியம்க்கே போயிடலாம். சரியா மதியானம் 1 மணிக்கு கிண்டில இருந்து பஸ் கிளம்போம். அப்படியே அண்ணா சாலை, 1000 lights, பேரறிஞர் அண்ணா மெமோரியல் வழியா வருவோம். உங்க சீட் ரெடியா இருக்கும். விசில் போடு.
5: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
11: அப்படியா?
5: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
12: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
1: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
2: பின்ன கிச்சன்ல தான் கோல்வினர் 5G இருக்கே.
1: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
2: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
1: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
13: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
5: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
1: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
2: பின்ன கிச்சன்ல தான் கோல்வினர் 5G இருக்கே.
1: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
2: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
1: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
14: ஏங்க இந்த ஷோல நான் என்ன பேசுவேன் தெரியுமா?
15: இந்த ஈவினிங் மேட்டர்
14: ஷோ பண்ற எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்?
16: இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்.
14: அவர் விடுங்க, நீங்க கேளுங்க. பிரியாவிடே ஸ்டேட் மிர்ச்சை. இது செம ஹாட் மச்சாய்.

0: கொஞ்சம்
1: மாடுலேஷன் மாதவன்
2: அது வேற யாரும் இல்ல என்னுடைய மத்தா ஒருத்தன் தான்.
0: ரொம்ப செழிச்சிக்காதீங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ, என்னுடைய நேரத்தை ரொம்ப சீரும் சிறப்புமா செம்மையா தான் நான் பயன்படுத்துவேன். மக்களாகிய உங்க கிட்ட நான் கேட்க போற இன்னைக்கான கேள்விக்கான மூணு க்ளூஸ் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இவர் ஒரு அற்புதமான தமிழ் சினிமாவினுடைய நடிகர். அப்பாவும் பையனும் சேர்ந்து கூட நடிச்சிருக்கிறாங்க படம், அப்படின்னா நீங்க பாத்துக்கங்க. ஆதித்ய கரிகாலன் ரோலுக்கு இவரை விட கனகச்சிதமா யாருமே பொருந்திருக்க முடியாது. மூணு க்ளூஸு சூப்பரா கொடுத்துட்டேன், என்ன கிளம்ப தானே போற? மாடலேஷன் மாதவன் இன்னும் முடிக்கல, உங்களுக்கான க்ளூஸ் ரிப்பீட் பண்றேன். இவர் ஒரு நல்ல நடிகர், அப்பாவும் பையனும் சேர்ந்து கூட படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆதித்ய கரிகாலன் ரோலுக்கு இவர் தான் கரெக்டான பொருத்தம். எப்பா போதும்பா, கிளம்புப்பா. போறேன் இன்னைக்கு இந்த க்ளூஸ வச்சு யாரு இவருன்றத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்ன 9176 தான் அனுப்பணும், அனுப்புவாங்க. ஆமா, 9176983983 91 76 98 3 வாட்ஸ்அப் நம்பர்ல பதில அமுச்சு வைங்க, அமுச்சு வைப்பாங்கப்பா, கிளம்புப்பா. ஸ்டே டியூன்ட் 98.30 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மிர்ச்சி.
3: இட்ஸ்

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பாரு.
1: இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க, ஆனா பாருங்க டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில்ல ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la ketta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan poradhu?
4: Neenga engey pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolliyana genuine ana movie reviews na ungalku solla poren. Kelunga movie review with me Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi. Idhu Sam Hotmirchi.

0: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
1: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
2: Hey, you are looking so cool, yeah?
3: Ama, summer heat beat pandrathukku Snehalaya Silks la classy, fancy, different super ana summer special collections irukku. Anga vaangi saree kattu, neeyum cool a irupa.
1: Snehalaya Silks, Venkat Narayana Road, T-Nagar, Chennai.
4: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-0013431.
5: அண்ணா, டூர் போக ஏதாவது நல்ல ஸ்பாட் சொல்லுங்களே.
6: சார், அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க. அங்க தான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
5: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டயா?
6: ஓ, அப்படியா? அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க. அங்க தான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
5: ஹாலிடே போறதுக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ். ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
7: ஹே, என்ன சவுண்ட் இது?
8: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
7: என்ன இடம்?
8: சர்ப்ரைஸ்.
9: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
7: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
9: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸ் மாத்துங்க. கால் 8088068806.
4: புக்ஸ் காப்பர் பட்டேல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431, சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
10: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோய் அலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
11: ஜோய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
12: ஏனா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
13: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
14: சரி சரி சரி சரி வசந்தன் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி.
15: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
14: சரி சரி,
16: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட.
4: எனக்கு
7: Crazy trip-a. Vaanga shopping polam. Trends-ku polama.
1: Shop at Trends. Style that wins your vacation.
4: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
17: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
18: ஃப்ரீயா விடு ப்ரோ.
19: பால் டப்பா முதல் பச்சை குழந்தை வரை கேட்கக்கூடிய ஒரே ஷோ ஃப்ரீயா விடு. நீங்க கேளுங்க. ஸ்டே டியூன்ட் 98.3 மிர்ச்சி. இது சம்ம ஹாட் மச்சாய்.

வருஷத்துலயும் இந்த ஏப்ரல் மாசம் மே மாசம் வந்துட்டா போகுதுங்க, இந்த வருஷத்தினுடைய சம்மர் தான் பீக்ல இருக்க போகுது அப்படின்றத நியூஸ்ல உடனே போட்டுருவாங்க. 98.30 மிர்ச்சில ஃப்ரீயா வீடு ஷோ கேட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி, ஜோ டாக் பண்ணி கேட்டு இருக்கேன். இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேரால மறுக்கவே முடியாது. காரணம், வருஷா வருஷம் இந்த வருஷம் தான் இருக்கிறதுல உச்சகட்ட சம்மரம் நம்ம பார்க்க போறோம், இந்த வருஷம் தான் நம்ம இருக்கிறதுல உச்சகட்ட சம்மரம் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அதுவும் உண்மையாகிட்டே தான் இருக்கு. என்னடா அது வருஷா வருஷம் இதே இது நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோமே, 72 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் போவோம், கடந்த 100 வருஷத்துல இல்லாத ரெக்கார்ட் அளவுக்கு வெப்பம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரே நியூஸ் வருஷா வருஷம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்பதான் எனக்கு டக்குன்னு தோணுச்சு, அப்படி உண்மையிலேயே 100 வருஷம் இல்லாத அளவுக்கு ஒரு வெப்பத்தை இந்த சம்மர்ல பார்த்தாலுமே ஏங்க ஆபீஸ்ல என்னுடைய இந்த ஸ்டுடியோல எனக்கு கவலையே கிடையாது. அண்டார்டிகா நீங்க போயிருக்கீங்களா? அண்டார்டிகால ஒரு குளிர் நலவும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த குளிருக்கு ஈக்குவலண்டான ஒரு குளிரை ஏன் ஆபீஸ்ல எனக்கு இந்த சம்மர்லயுமே கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் பிராண்ட் நியூ ஏசி. என்ன பிராண்ட் தானே கேக்குறீங்க? அதுக்கு முன்னாடி கிங் ஆஃப் பவர்ஃபுல் கூலிங் சொன்னாலே அந்த ஏசி நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஒனிடா அப்படின்றதான் அந்த ஏசியினுடைய பேர். புது நியூ ஏசி போட்டுருக்குறவங்க என்ன கூலிங்ன்றீங்க? ஹைலைட்டான விஷயம் என்ன, வெறும் 1 ரூபாய்க்கு, எஸ் ஜஸ்ட் 1 ரூபீக்கு உங்களால இந்த ஒனிடா ஏசியை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். ஸோ இன்னும் ஆக்சுவலாக பீக் சம்மர் ஆரம்பிக்கல, இந்த கத்திரி வெயில் கத்தாத வெயில் இதெல்லாம் இன்னும் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணிக்கோங்க, பிகாஸ் கிங் ஆஃப் பவர்ஃபுல் கூலிங் இந்த சம்மருக்கு ஒனிடா மட்டும்தான். இப்போ நல்லா சிலு சிலுன்னு ஒரு பாட்டு வருது, அதை கேட்டு முடிச்சு வந்துருங்க. ஸ்டே டியூன்ட் 98.30 மிர்ச்சி. இது செம் ஹாட் மச்சே. டாடா இது சப்ப பீட் கொளுத்துங்கடா. மஜாபா மஜாபா.

0: Yes, we are celebrating 30 glorious years of Hyundai in India. அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு சொல்லணும். 30 வருஷங்க, 30 இயர்ஸ். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நேத்து தான் நம்ம எல்லாரும் சாண்ட்ரோவை பார்த்து ஆஹா சமக்காரு அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருக்கு. அண்ட் இன்னைக்கு ஹண்டே நம்மளுடைய வீட்டினுடைய ஒரு அங்கமா இருக்கு, நம்ம ஹார்ட்னுடைய ஒரு அங்கமா கண்டிப்பா இருக்கு. ரொம்பவே அழகான ஒரு ஜேர்னின்னு சொல்லலாம். 30 வருஷம் அப்படின்றது வந்து ஹண்டே கார்ஸ் நம்மளுக்கு ஒரு கம்பெனினா மட்டும் இல்லாம இயர்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட நமக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த 30 வருஷம் நமக்கு ட்ரஸ்டையும் ப்ரைடையும் ப்ராக்ரஸையும் கொடுத்துருக்கு. ஒரு ஒரு காருக்கும் ஒரு மெமரி கண்டிப்பா இருக்குங்க அட்டாச் ஆகி. அந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம ஃபேமிலி ஸ்டோரியோட ரொம்பவே கனெக்டடாகவும் இருக்கும். அண்ட் இன்னைக்கு இதெல்லாம் பத்தி பேசுறப்போ எங்க அப்பா வாங்கின அந்த ஃபர்ஸ்ட் சாண்ட்ரோ காரனுடைய ஞாபகங்கள் தான் வந்து போகுது. லாங் ட்ரிப்புக்கு இந்த மே மாசம் ஜூன் மாசம் வெக்கேஷன் டைம்ல அந்த காரை ஊருக்கு கொண்டு போறதெல்லாம் தனியே சந்தோஷங்க. அண்ட் நிறைய பேருக்கு கார் வந்து செகண்ட் ஹோமா தான் இருக்கும். அந்த செகண்ட் ஹோமே நம்மளை ஒரு ஒரு வாட்டியும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதான் உண்மை. அண்ட் வரக்கூடிய 30 வருஷத்துல புது புது கார்ஸோட புது புது டெக்னாலஜி புது புது ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே ஹண்டே நமக்கு இந்த ஜேர்னி முழுக்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறாங்க, மெமரபிளாவே வச்சுக்க தான் போறாங்க. அதனால எல்லாருமே சேர்ந்து இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணலாம். இந்த 30 க்ளோரியஸ் இயர்ஸ் ஆஃப் ஹண்டே இன் இந்தியாவை நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். சோ நிறைய விஷயங்களை இதை பத்தி பேச போறோம். சோ ஸ்டே டியூன்டாவே இருங்க. 98.30 மிர்ச்சி, இது சம் ஹாட் மச் சார்.
1: கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு 50,000 லாட்டரி அடிச்சிருக்கு சார்.
2: ஆண்டவா!
1: ஐயோ சாரி சார், ராங் நம்பர் சார்.
2: ஆண்டவா!
3: லாட்டரியோ லைஃபோ ஃப்ரீயா விடு மச்சி வித் மிர்ச்சி ஜோ, only on 98.3 மிர்ச்சி, இது சம் ஹாட் மச்.
4: This ad break is brought to you by Hyundai, celebrating 30 glorious years of Hyundai in India.
0: நேரம் சரியாக 6:08. ஸ்டே டியூன் டு 98.30 மிர்ச்சி, இது சம் ஹாட் மச்.
4: This time check is brought to you by Hyundai, celebrating 30 glorious years of Hyundai in India.
5: ஒரு சின்ன ஆட் பிரேக் கிரீன் லைட் கிடைச்சிருச்சு. ஆனா ஹண்டே இந்தியாவோட 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, வளர்ச்சி, கொண்டாட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. 30 வருஷம் நம்பிக்கை. நம்ம இந்தியா முன்னேறும் போது மனசுக்குள்ள சந்தோஷம். அந்த முதல் கார், முதல் டிரைவ், ஃபேமிலியோட போன அந்த முதல் அவுட்டிங், இந்த நினைவுகளோட இந்தியா சிரிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஹண்டே மேல உள்ள நம்பிக்கையோட அடுத்த 30 வருஷத்துக்கு இந்தியா ரெடி ஆகும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம் எல்லாமே நம்ம ஹண்டேயோட. இது வெறும் ஆரம்பம் தான். 30 வருஷமா நம்ம ஊர் மக்கள் செம ஈஸியா ஆபீஸ் போயிட்டு இருக்காங்க ஹண்டேயோட.
6: 30 வருஷமா நம்ம ஃபேமிலியோட ஜாலியா வெளிய போயிட்டு வரோம் ஹண்டேயோட.
5: 30 வருஷமா ஃபியூச்சர் ரெடி ஃபீச்சர்ஸோட நம்ம மக்கள் லாங் டிரைவ்லாம் கலக்குறாங்க ஹண்டேயோட.
6: 30 வருஷமா சேஃபா கம்ஃபர்டபுள் டிரைவ் பண்றாங்க ஹண்டேயோட.
5: ஹண்டேயின் 30 ஆண்டுகளான நம்பிக்கை, பெருமை மற்றும் வளர்ச்சியை கொண்டாடுவோம். இது வெறும் ஆரம்பம் தான். ஒவ்வொரு பயணமும் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஹண்டே பயணத்துல கூடவே இருந்ததுக்கு நம்ம 9.5 மில்லியன் கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி. 30 க்ளோரியஸ் இயர்ஸ் ஆஃப் ஹண்டே இன் இந்தியா, 30 இயர்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட், ப்ரைட் அண்ட் ப்ரோக்ரஸ். வண்டினா அது ஒரு தடவை தான் வாங்க போறோம், அதான் ரொம்ப யோசிச்சு நல்ல முடிவெடுக்கணும்னு இருந்தோம். எங்களுக்கு நல்ல நம்பிக்கையான வண்டி தான் வேணும்னு தோணுச்சு. அதான் சிக்கலா எதுவும் யோசிக்காம ஹண்டே சாண்ட்ரோவை எடுத்தோம். என்னோட முதல் காருங்க இது. அந்த டால் பாய் டிசைன்லாம் அப்போ வேற லெவல். ஒரு புது ட்ரெண்ட செட் பண்ணிடுச்சு. ஃபீச்சர்ஸும் பின்னி எடுத்திருப்பாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஃபேமிலிக்கே டிரைவிங் கத்து கொடுத்த வாத்தியாரே இந்த வண்டி தான். நம்ம சாண்ட்ரோனாலே அது ஒரு ஞாபக மூட்டை தான். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹண்டே தான்.
7: இந்த 30 வருஷத்துல இந்தியாவோட வளர்ச்சியில நாங்களும் ஒரு பங்கா இருந்தோம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம்
5: இதுதான் ஹண்டே. இது வெறும் ஆரம்பம் தான். அடுத்த 30 வருஷத்துக்கான வேலை இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இது ஆரம்பம் தான்.
2: ட்ரீம் ஜாப்ல 5 வருஷம் நல்ல வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், சரி ஒரு கார் வாங்கலாம்னு. வீட்டோட முதல் கார். அப்போ அப்பா சொன்னாரு எஸ்யூவியே வாங்கிடலாம்னு. அம்மாக்கு கம்ஃபர்ட் முக்கியம், ஒய்ஃபுக்கு ஃபீச்சர்ஸ் முக்கியம். இது எல்லாத்துலயும் நம்ம கிரெட்டா தான் பக்காவா செட் ஆச்சு. செம்ம ஃபீச்சர்ஸ், சேஃப், அப்புறம் நல்ல கம்ஃபர்ட். இந்தியாலேயே முதல் தடவை பானோரமிக் சன்ரூஃப் நான் பார்த்தது இந்த எஸ்யூவில தான். உண்மையில சொல்லணும்னா இப்ப வர சரியான சாய்ஸ், இன்னைக்கு தர கம்ஃபர்ட், அப்புறம் ஃபீச்சர்ஸ்க்கான அஷூரன்ஸ் எல்லாத்தையும் ஹண்டே நம்ம கிட்ட கொடுத்துச்சு.
7: 30 வருஷமா இந்தியாவோட கதையில நாங்களும் ஒரு பங்கா இருக்கோம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம்.
2: ஹண்டே இது வெறும் ஆரம்பம் தான்.
7: பாருங்க 30 வருஷமா நல்ல ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டியோட இந்தியாவை செக்யூரா வச்சிருக்கிறது எப்படி ஒரு ஃபீலிங்?
2: அப்படி ஒரு ஃபீலிங் தான் இப்போ எங்களுக்கும் இருக்கு. நாங்க தான் ஹண்டே, இந்தியாவோட நம்பிக்கையோட கடந்த 10 வருஷமா. அப்புறம் இது வெறும் ஆரம்பம் தான்.

0: 30 ஆண்டுகளை கொண்டாடுவோம். நம்பிக்கை, பெருமை, வளர்ச்சி.
1: ஹண்டே, இது வெறும் ஆரம்பம் தான்.
2: சரி பாப்போம், இந்தியால முதல் கார் வாங்கும் போது மக்கள் என்ன பாப்பாங்க?
0: வேற என்ன ஃபீச்சர்ஸ் தான், ஆபீஸ்க்கு போயிட்டு வர நல்லா வசதியா கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு நினைச்சேன்.
2: எனக்கு பவர் தான் பாஸ் முக்கியம், இன்ஜின் நல்லா முன்னாடி நிக்கணும், செம ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
0: நான் லாங் டிரைவ் போறவ, அதனால டிரைவிங் ஈஸியா சரியான ஃப்ளோல இருக்கணும்னு பார்த்தேன்.
2: அப்போ இந்தியா என்ன முடிவு பண்ணுச்சு?
3: ஹண்டே.
2: ஹண்டே இந்தியாவின் பயணத்தை வசதியாகவும் மெமரபிளாகவும் மாத்திருக்கு. 30 ஆண்டுகள் நம்பிக்கை, பெருமை மற்றும் முன்னேற்றம். இது வெறும் ஆரம்பம் தான். ஆட் பிரேக் முடிஞ்சிருக்கலாம், ஆனா ஹண்டே இந்தியாவோட நம்ம 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம்னு இந்த ஜர்னி இன்னும் செம மாசா போயிட்டு இருக்கு.
4: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
5: Only on 98.3 Mirchi. It is summer hot to Mirchi.

0: ஒரு சிலர் எல்லாரும் கார் வாங்குறாங்க அப்படின்னு நினைச்சே கார் வாங்க மாட்டாங்க. அந்த கார் அவங்களை ரெப்ரசென்ட் பண்றதாவே நினைச்சு வாங்குவாங்க. அப்படி வாங்கப்பட்ட எங்க ஃபேமிலியோட ஒரு கார் தான் சாண்ட்ரோ.
1: ஃப்ரீயா ஓடு, ஃப்ரீயா ஓடு, ஃப்ரீயா ஓடு மாமே.
0: 98.30 மிர்ச்சில ஃப்ரீயா ஓடு ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க ஆர் ஜே மிர்ச்சி, ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு 30 க்ளோரியஸ் இயர்ஸ் ஆஃப் ஹண்டே இன் இந்தியாவை நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஷோரா சொல்றேன், இந்த 30 வருஷம் ஒரு ஒரு இந்தியன் ஃபேமிலியுமே கண்டிப்பா ஒரு ஹண்டே ஸ்டோரியை வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஹண்டே கார்ஸ் எப்பவுமே இந்திய மக்களுடைய ஹார்ட்டுக்கு க்ளோஸ் ஆகவே தான் இருந்திருக்கு. ஏன், எங்க அப்பாவுடைய சாண்ட்ரோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே, அப்பவே அந்த டால் பாய் டிசைன் சொன்னாங்க பாத்தீங்களா, அது வந்து ஒரு ஹோல் நியூ எராவுக்கே வந்து வழிவகுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சாண்ட்ரோ வந்து வெறும் காரா மட்டும் இருந்ததே இல்லைங்க, நிறைய பேருக்கு அவங்களுடைய ஜேர்னி ஆஃப் லைஃப்ல ஃபர்ஸ்ட் கம்பானியனாவும் இருந்திருக்கு. அண்ட் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கார்ஸ் மட்டுமே கிடையாது, இவங்க எல்லாருமே மெமரிஸ், லவ், ஜேர்னி ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது ஐடனா இருக்கலாம், I20 இருக்கலாம், வெர்னாவா இருக்கலாம், சாண்ட்ரோவா இருக்கலாம், இன்னும் என்ன ஹண்டே கார் நீங்க சொன்னாலும் சரி, லைஃப்ல ஏதாச்சும் ஒரு ஹண்டே காரனுடைய ஸ்டோரி இருந்துச்சுன்னா அதை உடனே கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க. 9176983983 91 76 98 3 98 3 அப்படின்ற நம்பர்ல. இப்போ ஸ்டே டியூன்ட் 98.30 மிர்ச்சி. இது சம் ஹாட் மச்சாய்.
2: அனைவருக்கும் வணக்கம். துள்ளாம் செலவு வாங்கின சம்பளத்தை 10 நாள்ல காலி பண்றது எப்படின்னு உங்ககிட்டதான் கிளாஸ்க்கு வரணும். பிருச்சி ஆரோக்கியம் சுகர் கட்டுன்னு சொல்லுவேன், ஆனா டீ காஃபில மட்டும் கொஞ்சமா போட்டுப்பேன்னு சொல்லுவேன். தனுசு வளர்ச்சி புதுசா ஒரு பெரிய ஷூ வாங்கியிருப்ப, அது உன்ன வழக்கத்தோட 2 இன்ச் ஹைட்டா காட்டும். மகரம் சுவாரஸ்யம் இன்னும் ஆபீஸ்ல ஒர்க் ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாம எலெக்ஷன் பத்தி தான் பேசினிருக்கீங்கன்னு அர்த்தம். கும்பம் கட்டுப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா கெட்ட வார்த்தை இல்லாம பேசுறதுக்கு ரொம்ப போராடி கண்ட்ரோல் பண்ணுவேன். மீனம் ரசனை எப்ப ஸ்வீட் சாப்பிட்டாலும் காரம் ஏதாவது இருக்கான்னு உடனே கேப்பேன். நன்றி வணக்கம்.
3: Only on Mirchi. It is some hot machi.
4: Ulluru Narayanan. Brought to you by Hyundai. Celebrating 30 glorious years in India. This ad break is brought to you by Hyundai. Celebrating 30 glorious years of Hyundai in India.
5: ஒரு சின்ன ஆட் பிரேக்கு கிரீன் லைட் கிடைச்சிருச்சு. ஆனா ஹண்டே இந்தியாவோட 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, வளர்ச்சி, கொண்டாட்டம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு.
6: வண்டினா அது ஒரு தடவை தான் வாங்க போறோம், அதான் ரொம்ப யோசிச்சு நல்ல முடிவு எடுக்கணும்னு இருந்தோம். எங்களுக்கு நல்ல நம்பிக்கையான வண்டி தான் வேணும்னு தோணுச்சு. அதான் சிக்கலா எதுவும் யோசிக்காம ஹண்டே சாண்ட்ரோவை எடுத்தோம். என்னோட முதல் காருங்க இது. அந்த டால் பாய் டிசைன்லாம் அப்போ வேற லெவல், ஒரு புது ட்ரெண்ட செட் பண்ணிடுச்சு. ஃபீச்சர்ஸும் பின்னி எடுத்திருப்பாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஃபேமிலிக்கே டிரைவிங் கத்து கொடுத்த வாத்தியாரே இந்த வண்டி தான். நம்ம சாண்ட்ரோனாலே அது ஒரு ஞாபகம் மூட்டை தான். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹண்டே தான்.
7: இந்த 30 வருஷத்துல இந்தியாவோட வளர்ச்சியில நாங்களும் ஒரு பங்கா இருந்தோம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம்
6: இதுதான் ஹண்டே. இது வெறும்
5: ஹண்டே இது வெறும் ஆரம்பம் தான். 30 வருஷமா இந்தியாவோட கதையில நாங்களும் ஒரு பங்காயிருக்கோம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம் ஹண்டே. இது வெறும் ஆரம்பம் தான். 30 வருஷம் நம்பிக்கை, நம்ம இந்தியா முன்னேறும் போது மனசுக்குள்ள சந்தோஷம், அந்த முதல் கார், முதல் டிரைவ், ஃபேமிலியோட போன அந்த முதல் அவுட்டிங், இந்த நினைவுகளோட இந்தியா சிரிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஹண்டே மேல உள்ள நம்பிக்கையோட அடுத்த 30 வருஷத்துக்கு இந்தியா ரெடி ஆகும் போது மனசுக்குள்ள
6: போலாமா? நம்ம மிர்ச்சி இப்போ 30 glorious years of Hyundai in India வ கொண்டாடும் போது 95 லட்சம் சந்தோஷமான கஸ்டமர்ஸோட நம்ம Hyundai family இப்போ சம்ம பெருசு. இது 30 years of trust, pride and progress. Feature rich futuristic னு சொல்றாங்களே, அது நிஜமாவே என்னன்னு தெரியுமா? கடந்த 30 வருஷமா Hyundai அத இந்தியாவுக்கு காட்டி இருக்கு.
7: Santro அந்த டால் பாய் டிசைனோட வந்து எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வெச்சது.
6: கரெக்ட்டா தான் பாஸ், இந்தியாலயே நான் முதல்ல பானோராமிக் சன்ரூஃபோட பார்த்த SUV.
7: Ioniq 5 அதோட futuristic features இந்தியாவோட EV உலகத்தையே மொத்தமா மாத்தி போட்டுருச்சு.
6: 30 வருஷமா நம்ம மக்களுக்கு feature rich carனா எப்படி இருக்கும்னு Hyundai தான் சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்த 30 வருஷத்துக்கான வேலை இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இது ஆரம்பம்தான்.

0: 30 ஆண்டுகளை கொண்டாடுவோம். நம்பிக்கை, பெருமை, வளர்ச்சி.
1: ஹாண்டே, இது வெறும் ஆரம்பம் தான். 30 வருஷமா நம்ம ஊர் மக்கள் செம ஈஸியா ஆபீஸ் போயிட்டு இருக்காங்க ஹாண்டேயோட.
2: 30 வருஷமா நம்ம ஃபேமிலியோட ஜாலியா வெளிய போயிட்டு வரோம் ஹாண்டேயோட.
1: 30 வருஷமா ஃபியூச்சர் ரெடி ஃபீச்சர்ஸோட நம்ம மக்கள் லாங் டிரைவ்லாம் கலக்குறாங்க ஹாண்டேயோட.
2: 30 வருஷமா சேஃபா கம்ஃபர்டபிள் டிரைவ் பண்றாங்க ஹாண்டேயோட.
1: ஹாண்டேயின் 30 ஆண்டுகளான நம்பிக்கை, பெருமை மற்றும் வளர்ச்சியை கொண்டாடுவோம். இது வெறும் ஆரம்பம்தான். சில பயணங்கள் வெறும் மெமரிஸா மட்டும் இருக்காது, நம்ம கூடவே தங்கி போயிடும். இதுதான் ஹாண்டேயோட 9.5 மில்லியன் ஹாப்பி கஸ்டமர்ஸ் சொல்றாங்க. ஹாண்டே கூட இருந்தா சும்மா சாதாரண மூமெண்ட்ஸ் கூட வேற லெவல் ஸ்பெஷலா மாறிடும். இன்னைக்கு மிர்ச்சி செலிப்ரேட் பண்ணுது 30 glorious years ஆஃப் ஹாண்டே இன் இந்தியா. 30 years ஆஃப் ட்ரஸ்ட், ப்ரைட் அண்ட் ப்ரோக்ரஸ். சரி பாப்போம், இந்தியால முதல் கார் வாங்கும் போது மக்கள் என்ன பாப்பாங்க?
0: வேற என்ன ஃபீச்சர்ஸ் தான், ஆபீஸ்க்கு போயிட்டு வர நல்லா வசதியா கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு நினைச்சேன்.
1: எனக்கு பவர் தான் போஸ் முக்கியம், இன்ஜின் நல்லா முன்னாடி நிக்கணும், செம ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
0: நான் லாங் டிரைவ் போறவ, அதனால டிரைவிங் ஈஸியா சரியான ஃப்ளோல இருக்கணும்னு பார்த்தேன்.
1: அப்போ இந்தியா என்ன முடிவு பண்ணுச்சு?
2: ஹாண்டே.
1: ஹாண்டே இந்தியாவின் பயணத்தை வசதியாகவும் மெமரபிளாகவும் மாத்திருக்கு. 30 ஆண்டுகள் நம்பிக்கை, பெருமை மற்றும் முன்னேற்றம். இது வெறும் ஆரம்பம் தான்.
0: யோசிச்சு பாருங்க, 30 வருஷமா எல்லா வீட்லயும் ஃபேவரட்டா இருக்கிறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
1: யோசிச்சு பாருங்க. 30 வருஷமா லட்சக்கணக்கான இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு ஒரு செம கம்ஃபர்ட் டிரைவ் குடுக்கறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
0: யோசிச்சு பாருங்க. 30 வருஷமா நல்ல ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டியோட இந்தியாவை செக்யூரா வச்சிருக்கிறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
1: அப்படி ஒரு ஃபீலிங் தான் இப்போ எங்களுக்கும் இருக்கு. நாங்க தான் ஹாண்டே, இந்தியாவோட நம்பிக்கையோட கடந்த 10 வருஷமா. அப்புறம் இது வெறும் ஆரம்பம் தான். 30 வருஷ நம்பிக்கை, நம்ம இந்தியா முன்னேறும் போது மனசுக்குள்ள சந்தோஷம், அந்த முதல் கார், முதல் டிரைவ், ஃபேமிலியோட போன அந்த முதல் அவுட்டிங், இந்த நினைவுகளோட இந்தியா சிரிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஹாண்டே மேல உள்ள நம்பிக்கையோட அடுத்த 30 வருஷத்துக்கு இந்தியா ரெடி ஆகும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம், எல்லாமே நம்ம ஹாண்டேயோட. இது வெறும் ஆரம்பம் தான்.
3: ஹலோ டார்லிங், நைட் டின்னர் ரெடியா?
4: ஏங்க உங்களுக்காக மயனீஸ் போட்டு உப்மா செஞ்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.
5: உப்மா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஃப்ரீயா விடு மச்சி, வித் மிர்ச்சி ஜோ, only on 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மச்சி.
6: This song is brought to you by Hyundai, celebrating 30 glorious years of Hyundai in India.

0: மனசுக்கு பிடிச்ச சாங்ஸ்,
1: கண்ணுக்கு மை அழகு,
0: மனசு விட்டு பேசுற விஷயங்கள்.
1: அடியே அழகே, அழகே அடியே,
0: பழைய மெமரிஸ் தோன்றும் ஞாபகங்கள். இப்படி ஒரு நைட் டிரைவ் யாருக்கெல்லாம் போகணும்னு தோணுது?
2: ஏன் கூட வாங்க, ஜாலியா போலாம். நைட் டிரைவ் வித் ஜித்து, மண்டே டு சாட்டர்டே ராத்திரி 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும். மறக்காம கேளுங்க, only on 98.3 மிர்ச்சி. This is hot to change.
3: This ad break is brought to you by Hyundai, celebrating 30 glorious years of Hyundai in India.
4: ஒரு சின்ன ஆட் பிரேக்கு கிரீன் லைட் கிடைச்சிருச்சு. ஆனா ஹண்டே இந்தியாவோட 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, வளர்ச்சி, கொண்டாட்டம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. சரி பாப்போம், இந்தியால முதல் கார் வாங்கும் போது மக்கள் என்ன பாப்பாங்க?
5: வேற என்ன ஃபீச்சர்ஸ் தான், ஆபீஸ்க்கு போயிட்டு வர நல்லா வசதியா கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு நினைச்சேன்.
4: எனக்கு பவர் தான் பாஸ் முக்கியம், இன்ஜின் நல்லா முன்னாடி நிக்கணும், செம ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
5: நான் லாங் டிரைவ் போறவ, அதனால டிரைவிங் ஈஸியா சரியான ஃப்ளோல இருக்கணும்னு பார்த்தேன்.
4: அப்போ இந்தியா என்ன முடிவு பண்ணுச்சு?
6: ஹண்டே.
4: ஹண்டே இந்தியாவின் பயணத்தை வசதியாகவும் மெமரபிளாகவும் மாத்திருக்கு. 30 ஆண்டுகள் நம்பிக்கை, பெருமை மற்றும் முன்னேற்றம், இது வெறும் ஆரம்பம் தான்.

0: 30 ஆண்டுகளை கொண்டாடுவோம். நம்பிக்கை, பெருமை, வளர்ச்சி.
1: ஹண்டே இது வெறும் ஆரம்பம் தான். ஒவ்வொரு பயணமும் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஹண்டே பயணத்துல கூடவே இருந்ததுக்கு நம்ம 9.5 மில்லியன் கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி. 30 glorious years of Hyundai in India. 30 years of trust, pride and progress.
0: யோசிச்சு பாருங்க, 30 வருஷமா எல்லா வீட்லயும் ஃபேவரட்டா இருக்கிறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
1: யோசிச்சு பாருங்க. 30 வருஷமா லட்சக்கணக்கான இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு ஒரு செம கம்ஃபர்ட் டிரைவ் குடுக்கறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
0: யோசிச்சு பாருங்க. 30 வருஷமா நல்ல ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டியோட இந்தியாவை செக்யூரா வச்சிருக்கிறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
1: அப்படி ஒரு ஃபீலிங் தான் இப்போ எங்களுக்கும் இருக்கு. நாங்க தான் ஹண்டே, இந்தியாவோட நம்பிக்கையோட கடந்த 10 வருஷமா. அப்புறம் இது வெறும் ஆரம்பம் தான். ட்ரீம் ஜாப்ல 5 வருஷம் நல்ல வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், சரி ஒரு கார் வாங்கலான்னு. வீட்டோட முதல் கார். அப்போ அப்பா சொன்னாரு, எஸ்யூவியே வாங்கிடலான்னு. அம்மாக்கு கம்ஃபர்ட் முக்கியம், ஒய்ஃபுக்கு ஃபீச்சர்ஸ் முக்கியம். இது எல்லாத்துலயும் நம்ம கிரெட்டா தான் பக்காவா செட் ஆச்சு. செம்ம ஃபீச்சர்ஸ், சேஃப், அப்புறம் நல்ல கம்ஃபர்ட். இந்தியாலேயே முதல் தடவை பானரோமிக் சன்ரூஃப் நான் பார்த்தது இந்த எஸ்யூவில தான். உண்மையில சொல்லணும்னா இப்ப வர சரியான சாய்ஸ், இன்னைக்கு தர கம்ஃபர்ட், அப்புறம் ஃபீச்சர்ஸ்க்கான அஷூரன்ஸ் எல்லாத்தையும் ஹண்டே நம்ம கிட்ட கொடுத்துச்சு.
0: 30 வருஷமா இந்தியாவோட கதையில நாங்களும் ஒரு பங்கா இருக்கோம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம்.
1: ஹண்டே இது வெறும் ஆரம்பம் தான். Feature rich, futuristic னு சொல்றாங்களே, அது நிஜமாவே என்னன்னு தெரியுமா? கடந்த 30 வருஷமா ஹண்டே அதை இந்தியாவுக்கு காட்டி இருக்கு.
0: சான்ட்ரோ அந்த டால் பாய் டிசைனோட வந்து எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வெச்சது.
1: கிரெட்டா தான் பாஸ், இந்தியாலயே நான் முதல்ல பானரோமிக் சன்ரூஃபோட பார்த்த எஸ்யூவி.
0: அயோனிக் 5 அதோட ஃபியூச்சரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இந்தியாவோட EV உலகத்தையே மொத்தமா மாத்தி போட்டுருச்சு.
1: 30 வருஷமா நம்ம மக்களுக்கு ஃபீச்சர் ரிச் கார்னா எப்படி இருக்கும்னு ஹண்டே தான் சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்த 30 வருஷத்துக்கான வேலை இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இது ஆரம்பம்தான்.
0: முப்பது வருஷமா
1: நம்ம ஊர் மக்கள் செம ஈஸியா ஆபீஸ் போயிட்டு இருக்காங்க ஹண்டேயோட.
2: 30 வருஷமா நம்ம ஃபேமிலியோட ஜாலியா வெளியே போயிட்டு வரோம் ஹண்டேயோட.
1: 30 வருஷமா ஃபியூச்சர் ரெடி ஃபீச்சர்ஸோட நம்ம மக்கள் லாங் டிரைவ்லாம் கலக்குறாங்க ஹண்டேயோட.
2: 30 வருஷமா சேஃபா கம்ஃபர்டபுள் டிரைவ் பண்றாங்க ஹண்டேயோட.
1: ஹண்டேயின் 30 ஆண்டுகளான நம்பிக்கை, பெருமை மற்றும் வளர்ச்சியை கொண்டாடுவோம். இது வெறும் ஆரம்பம்தான். 30 வருஷ நம்பிக்கை. நம்ம இந்தியா முன்னேறும் போது மனசுக்குள்ள சந்தோஷம். அந்த முதல் கார், முதல் டிரைவ், ஃபேமிலியோட போன அந்த முதல் அவுட்டிங், இந்த நினைவுகளோட இந்தியா சிரிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஹண்டே மேல உள்ள நம்பிக்கையோட அடுத்த 30 வருஷத்துக்கு இந்தியா ரெடி ஆகும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம் எல்லாமே நம்ம ஹண்டேயோட. இது வெறும் ஆரம்பம் தான். ஆட் பிரேக் முடிஞ்சிருக்கலாம், ஆனா ஹண்டே இந்தியாவோட நம்ம 30 வருஷ நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம்னு இந்த ஜேர்னி இன்னும் செம மாசா போயிட்டு இருக்கு.
3: பேசுறேன் இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது

0: அண்டையனுடைய கிரெட்டா எல்லாம் உங்க கைக்கு வரணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணி 6 மாசம் நீங்க காத்து கிடக்கணும். அவ்வளவு கூலான ஒரு டிசைன். இது கிரெட்டால மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு ஹண்டே கார்லயுமே, அது வெனியூவா இருக்கட்டும், எக்ஸ்டரா இருக்கட்டும், அயோனிக்கா இருக்கட்டும், எல்லாத்திலயுமே அவங்க செக்மெண்ட்டை விட ஒரு அதிகமான விஷயத்த அவங்க அவங்களுடைய கார்ல வச்சிருந்தாங்க. சரிப்பா, நீ மட்டும் தானே சொல்லிக்கிட்டு இருக்க இது அப்படின்னா இல்லவே கிடையாது. 9.5 மில்லியன் பீப்புள் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் இப்ப நம்ம கூட என்ன சொல்றாருன்றத நீங்களே கேளுங்க.
1: என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து கார் ஓட்டுறது ஓகே, அது ஓகே. கார்ல நம்ம ரோட்ல போனோம் அப்படின்னா இந்த ரோட் பிரசன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, அப்படி நம்மளை எல்லாரும் பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியே இன்னொரு உண்மையும் சொல்ல போனோம் அப்படின்னா, எனக்கு எப்பவுமே எஸ்யூவி மேலதான் ஒரு கண்ணு. அது நேச்சுரலாகவே ஒரு எஸ்யூவினா எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், நம்ம அதெல்லாம் பார்ப்போம். வெறும் டிசைனை மட்டும் பார்த்துட்டு ஒரு எஸ்யூவியை வாங்குறதுக்கு முடிவு பண்ண முடியாது. நான் எஸ்யூவி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதில் சேஃப்டியிலேருந்து ஃபியூச்சர்ஸ் வரைக்கும் எல்லாமே சரியாக இருந்தால் தான் அதை எடுக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய டிசிஷன் தானே. அப்படி தான் வந்து கிரெட்டா ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. சொல்ல போனா கிரெட்டாவை எடுக்கணுன்ற டிசிஷன் வந்து உண்மையிலேயே இதுவரைக்கும் நான் லைஃப்ல எடுத்த டிசிஷன்ல ஒரு பெஸ்ட் டிசிஷன் சொல்லலாம். எனக்கு மட்டும் இல்ல, என் ஹோல் ஃபேமிலிக்குமே இந்த கார் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு காரா, நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ரோட் ட்ரிப்புக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கிரெட்டா தான்.
0: அவர் பேசுறப்பவே எந்த அளவுக்கு சந்தோஷமும் ட்ரஸ்டும் சேர்ந்து தெரியுது பாத்தீங்களா. அப்படிப்பட்ட அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் கேரண்டி பண்ணிருக்காங்க ஒரு அவங்களுடைய கார்லயுமே ஹண்டே. அண்ட் முக்கியமான விஷயத்த சொல்லவா, ஹண்டே தான் முதல் பிராண்டா 3 இயர்ஸ் வாரண்டி இன்ட்ரோடியூஸும் பண்ணியிருந்தாங்க. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பேசுறதுக்கு. சோ ஸ்டே டியூன்டாவே இருங்க. 98.30 மிர்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். இது சம் ஹாட் மச்சே.
2: This song is brought to you by Hyundai celebrating 30 glorious years of Hyundai in India.

0: டே, டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: Ayya, konja puriyra mari solunga ya. Indha review la keta padam nalla iruka nalla illayane puriya mattingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan poradhu?
4: Neenga engey pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolly-ana genuine-ana movie reviews-a naan ungalku solla poren. Kelunga movie review with me Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, idhu sama hot Mirchi.
5: This ad break is brought to you by Hyundai, celebrating 30 glorious years of Hyundai in India.
6: ஒரு சின்ன ஆட் பிரேக் கிரீன் லைட் கிடைச்சிருச்சு. ஆனா ஹண்டே இந்தியாவோட 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, வளர்ச்சி, கொண்டாட்டம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. 30 வருஷமா நம்ம ஊர் மக்கள் செம ஈஸியா ஆபீஸ் போயிட்டு இருக்காங்க ஹண்டேயோட.
7: 30 வருஷமா நம்ம ஃபேமிலியோட ஜாலியா வெளிய போயிட்டு வரோம் ஹண்டேயோட.
6: 30 வருஷமா ஃபியூச்சர் ரெடி ஃபீச்சர்ஸோட நம்ம மக்கள் லாங் டிரைவ்லாம் கலக்குறாங்க ஹண்டேயோட.
7: 30 வருஷமா சேஃபா கம்ஃபர்டபுள் டிரைவ் பண்றாங்க ஹண்டேயோட.
6: ஹண்டேயின் 30 ஆண்டுகளான நம்பிக்கை, பெருமை மற்றும் வளர்ச்சியை கொண்டாடுவோம். இது வெறும் ஆரம்பம்தான். ட்ரீம் ஜாப்ல 5 வருஷம் நல்ல வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், சரி ஒரு கார் வாங்கலான்னு. வீட்டோட முதல் கார். அப்போ அப்பா சொன்னாரு, எஸ்யூவியே வாங்கிடலான்னு. அம்மாக்கு கம்ஃபர்ட் முக்கியம், ஒய்ஃபுக்கு ஃபீச்சர்ஸ் முக்கியம். இது எல்லாத்துலயும் நம்ம கிரெட்டா தான் பக்காவா செட் ஆச்சு. செம்ம ஃபீச்சர்ஸ், சேஃப், அப்புறம் நல்ல கம்ஃபர்ட். இந்தியாலேயே முதல் தடவை பானோரமிக் சன்ரூஃப் நான் பார்த்தது இந்த எஸ்யூவில தான். உண்மையில சொல்லணும்னா இப்ப வர சரியான சாய்ஸ், இன்னைக்கு தர கம்ஃபர்ட், அப்புறம் ஃபீச்சர்ஸ்க்கான அஷூரன்ஸ் எல்லாத்தையும் ஹண்டே நம்ம கிட்ட கொடுத்துச்சு.
0: 30 வருஷமா இந்தியாவோட கதையில நாங்களும் ஒரு பங்கா இருக்கோம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம்
6: ஹண்டே. இது வெறும் ஆரம்பம் தான். Feature rich futuristic னு சொல்றாங்களே, அது நிஜமாவே என்னன்னு தெரியுமா? கடந்த 30 வருஷமா ஹண்டே அதை இந்தியாவுக்கு காட்டியிருக்கு.
0: சான்ட்ரோ அந்த டால் பாய் டிசைனோட வந்து எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வெச்சது.
6: கரெக்ட்டா தான் பாஸ், இந்தியாலயே நான் முதல்ல பானோரமிக் சன்ரூஃபோட பார்த்த SUV.
0: Ioniq 5 அதோட futuristic features இந்தியாவோட EV உலகத்தையே மொத்தமா மாத்தி போட்டுருச்சு.
6: 30 வருஷமா நம்ம மக்களுக்கு feature rich carனா எப்படி இருக்கும்னு ஹண்டே தான் சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்த 30 வருஷத்துக்கான வேலை இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இது ஆரம்பம்தான். ரெடியா? போலாமா. நம்ம மிர்ச்சி இப்போ 30 glorious years of Hyundai in India-வை கொண்டாடும் போது 95 லட்சம் சந்தோஷமான கஸ்டமர்ஸோட நம்ம Hyundai ஃபேமிலி இப்போ செம்ம பெருசு. இது 30 years of trust, pride and progress. சரி பாப்போம், இந்தியால முதல் கார் வாங்கும் போது மக்கள் என்ன பாப்பாங்க?
0: வேற என்ன ஃபீச்சர்ஸ் தான். ஆபீஸ்க்கு போயிட்டு வர நல்லா வசதியா கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு நினைச்சேன்.
6: எனக்கு பவர் தான் பாஸ் முக்கியம். இன்ஜின் நல்லா முன்னாடி நிக்கணும், செம ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
0: நான் லாங் டிரைவ் போறவ, அதனால டிரைவிங் ஈஸியா சரியான ஃப்ளோல இருக்கணும்னு பார்த்தேன்.
6: அப்போ இந்தியா என்ன முடிவு பண்ணுச்சு?
7: ஹண்டே.
6: ஹண்டே இந்தியாவின் பயணத்தை வசதியாகவும் மெமரபிளாகவும் மாத்திருக்கு. 30 ஆண்டுகள் நம்பிக்கை, பெருமை மற்றும் முன்னேற்றம். இது வெறும் ஆரம்பம் தான். 30 வருஷம் நம்பிக்கை. நம்ம இந்தியா முன்னேறும் போது மனசுக்குள்ள சந்தோஷம். அந்த முதல் கார், முதல் டிரைவ், ஃபேமிலியோட போன அந்த முதல் அவுட்டிங், இந்த நினைவுகளோட இந்தியா சிரிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஹண்டே மேல உள்ள நம்பிக்கையோட அடுத்த 30 வருஷத்துக்கு இந்தியா ரெடி ஆகும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். 30 வருஷம் நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம் எல்லாமே நம்ம ஹண்டேயோட. இது வெறும் ஆரம்பம் தான்.
0: யோசிச்சு பாருங்க, 30 வருஷமா எல்லா வீட்லயும் ஃபேவரட்டா இருக்கிறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
6: யோசிச்சு பாருங்க. 30 வருஷமா லட்சக்கணக்கான இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு ஒரு செம கம்ஃபர்ட் டிரைவ் குடுக்கறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
0: யோசிச்சு பாருங்க. 30 வருஷமா நல்ல ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டியோட இந்தியாவை செக்யூரா வச்சிருக்கிறது எப்படி ஒரு ஃபீலிங்னு
6: அப்படி ஒரு ஃபீலிங் தான் இப்போ எங்களுக்கும் இருக்கு. நாங்க தான் ஹண்டே, இந்தியாவோட நம்பிக்கையோட கடந்த 10 வருஷமா. அப்புறம் இது வெறும்

0: ஆரம்பம்தான்.
1: சில பயணங்கள் வெறும் மெமரிஸா மட்டும் இருக்காது, நம்ம கூடவே தங்கி போயிடும். இதுதான் ஹண்டேயோட 9.5 மில்லியன் ஹாப்பி கஸ்டமர்ஸ் சொல்றாங்க. ஹண்டே கூட இருந்தா சும்மா சாதாரண மூமெண்ட்ஸ் கூட வேற லெவல் ஸ்பெஷலா மாறிடும். இன்னைக்கு மிர்த்தி செலிபிரேட் பண்ணுது 30 glorious years ஆஃப் ஹண்டே இன் இந்தியா, 30 years ஆஃப் ட்ரஸ்ட், ப்ரைட் அண்ட் ப்ரோக்ரஸ். வண்டினா அது ஒரு தடவை தான் வாங்க போறோம், அதான் ரொம்ப யோசிச்சு நல்ல முடிவு எடுக்கணும்னு இருந்தோம். எங்களுக்கு நல்ல நம்பிக்கையான வண்டி தான் வேணும்னு தோணுச்சு, அதான் சிக்கலா எதுவும் யோசிக்காம ஹண்டே சென்ட்ரோவை எடுத்தோம். என்னோட முதல் காருங்க இது, அந்த டால் பாய் டிசைன்லாம் அப்போ வேற லெவல், ஒரு புது ட்ரெண்ட செட் பண்ணிடுச்சு. ஃபீச்சர்ஸும் பின்னி எடுத்துருப்பாங்க.
2: இதுதான்
1: ஹண்டே, இது வெறும் ஆரம்பம்தான்.

0: 30 ஆண்டுகளை கொண்டாடுவோம். நம்பிக்கை, பெருமை, வளர்ச்சி.
1: ஹண்டே, இது வெறும் ஆரம்பம் தான். ஃபியூச்சர் ரிச் ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்றாங்களே, அது நிஜமாவே என்னன்னு தெரியுமா? கடந்த 30 வருஷமா ஹண்டே அதை இந்தியாவுக்கு காட்டியிருக்கு.
0: சான்ட்ரோ அந்த டால் பாய் டிசைனோட வந்து எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சது.
1: கரெக்டா தான் பாஸ், இந்தியாலயே நான் முதன் முதலா பேனோரமிக் சன்ரூஃபோட பார்த்த எஸ்யூவி.
0: அயோனிக் 5 அதோட ஃபியூச்சரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இந்தியாவோட ஈவி உலகத்தையே மொத்தமா மாத்தி போட்டுருச்சு.
1: 30 வருஷமா நம்ம மக்களுக்கு ஃபியூச்சர் ரிச் கார்னா எப்படி இருக்கும்னு ஹண்டே தான் சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்த 30 வருஷத்துக்கான வேலை இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இது ஆரம்பம் தான். ஆட் பிரேக் முடிஞ்சிருக்கலாம், ஆனா ஹண்டே இந்தியாவோட நம்ம 30 வருஷ நம்பிக்கை, பெருமை, முன்னேற்றம்னு இந்த ஜர்னி இன்னும் செம மாசா போயிட்டு இருக்கு.
2: ஏங்க, இந்த ஷோல நான் என்ன பேசுவேன் தெரியுமா?
3: இந்த ஈவினிங் மேட்டர்
2: ஷோ பண்ற எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்?
4: இவன் சரியான பைசா இல்ல, சரியாகாத பைசா.
2: அவர் விடுங்க, நீங்க கேளுங்க. ஃப்ரீயா விடு, ஸ்டே டியூன் மிர்ச்சை. இது சம் ஹாட் மச்சாய்.
5: கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ரமேஷ் அப்படினு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்தாருங்க. அவர் செகண்ட் ஹேண்ட்ல ஒரு i20 வாங்கி இருந்தாரு. அவருடைய பொண்ணு இன்ஜினியரிங் காலேஜுக்கு அந்த கார்ல தான் போவாங்க. அந்த கார் வெறும் காரா மட்டும் இருக்கல, அவங்களுடைய என்டையர் ஃபேமிலியோட ஃபியூச்சரியே அந்த கார் மாத்துச்சுன்னு சொல்லலாம்.
6: ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு.
5: ஒரு சில பிராண்டுக்கு தான் லெகசி அப்படின்றது இருக்கு. அண்ட் இங்க இந்த ஹண்டேனுடைய லெகசி 30 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு லெகசின்னு சொல்லலாம். இது இன்னும் இந்தியாவோட சேர்ந்து வளரும் ஸ்பெஷல் பிளேஸ எல்லாருடைய இதயத்திலுமே பிடிக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு ஹண்டேவனுடைய 30 ரிமார்க்கபிள் இயர்ஸ் உங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் நீங்க ஆல்ரெடி ஒரு ஹண்டே ஓனரா இருக்கீங்க, இல்ல ஒரு ஹண்டே ஓனரா மாறுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நான் அப்போ இப்போ அப்படியே கிளம்பிக்கிறேன். அடுத்து சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டு இருக்கு, பட் இந்த செலிப்ரேஷன் ஹண்டேயோட கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு 98.30 மிர்ச்சியில் வி ஆர் செலிப்ரேட்டிங் 30 க்ளோரியஸ் இயர்ஸ் ஆஃப் ஹண்டே. ஸ்டே டியூன் டு 98.30 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சாய்.
7: இங்க பாரு கூத்து ஜோரு காமடியாரு.

0: 98.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India. Free avade with Mirchi Joe. Only on 98.3 Mirchi. It is summer hot machi. Mirchi Rewind Ragam. 90s not out.
1: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம்.
1: ஃப்ரீயாவோடு மாமே 98.30
0: மிர்ச்சில ஃப்ரீயாவோடு ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி, ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
2: அவ்வளோ பேருக்கு முன்னாடி அவ்வளோ தைரியமா வந்து பேசுற ஆடாசிட்டி இருந்தது. அது என்ன வந்து ரொம்ப கேப்சர் பண்ணுச்சு சின்ன வயசுல. When Manushi Chilla won Miss World and she was a medical student and I was supposed to pursue medicine. அப்போ I was planning to do medicine. சரி, I could completely relate to it. அடடா, நம்ம ஃபோர்ட்டே ஆச்சே அப்படின்னு. So I planned on doing it intentionally. So அப்போலேருந்து I started training for it. Formal training. And then MBBS முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன் பிகாஸ் ஐ வாண்டட் டு மேக் ஷோர் ஐ வில் ஃபினிஷ் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட். MBBS முடித்த உடனே ஃபுல் டைம் கமர்ஷியல் மாடலிங் பண்ணேன், ட்ரெயின் பண்ணேன். அண்ட் தென் பிளான் பண்ணி இந்த வருஷம் பேஜெண்ட் என்டர் பண்ணி ஜெயிச்சு வந்தாச்சு.
0: அடடா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. ஸோ டாக்டர் ஸ்ரீ அத்வைதா ஃபெமினா மிஸ் இந்தியாவுடைய செகண்ட் ரன்னர்ஸ் அப் கிட்ட தொடர்ந்து நம்ம ஷோல பேச போறோம். நீங்க ஸ்டே டியூன்டாவே இருங்க. 98.30 மிர்ச்சி, இது சம் ஹாட் மிர்ச்சி.
3: ஃப்ரீயா விடு ப்ரோ.
0: பால் டப்பா முதல் பச்சை குழந்தை வரை கேட்கக்கூடிய ஒரே ஷோ ஃப்ரீயா விடு. நீங்க கேளுங்க ஸ்டே டியூன்ட் 98.3 மிர்ச்சி. இது சம் ஹாட் மிர்ச்சி.

0: 98.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
2: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
3: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா. சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
4: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா. வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ரூபீஸ் 1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
5: விசிட் ஜெரிகர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டிநகர், அடையார் அண்ட் ஆதமாகம். ஃபார் இமிடியட் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 9944-5944.
6: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
7: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
8: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யால ஏசி வாங்குறோம்.
7: ரவி, உனக்கு தெரியுமா, இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிய நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
9: அப்படியா?
7: கேலக்சி மார்வல் வந்தாச்சு.
10: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
11: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
12: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
13: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா, ரொட்டி நகர்.
14: சில பேரு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் போவாங்க.
15: மச்சி, இந்த வெகேஷன் ரீல் நம்ம கண்டிப்பா இதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணும்.
14: ஆனா சில பேரு ட்ரெண்ட்ஸோட தான் போவாங்க.
15: ஏய், ட்ரிப் பிளான் பண்றோம்னா அப்ப ட்ரெண்ட்ஸ்க்கே போலாமே.
16: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
17: ஓகே, சோ ரெடி ஃபார் தி இன்டர்வியூ?
18: Yes, sir.
17: So, where do you see yourself in next 5 years?
19: Sleeping peacefully in a room with an Onida AC.
17: What? Let's discuss your salary. So, how much are you expecting?
19: Sir, 1 rupee.
17: 1 rupee? What do you even get for 1 rupee?
19: Peaceful sleep.
20: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
21: ஹே, என்ன சவுண்ட் இது?
22: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
21: என்ன இடம்?
22: சர்ப்ரைஸ்.
23: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
21: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
23: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
24: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
25: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
26: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
27: நிஜமாவா? எப்படிடா?
26: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
27: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
26: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி colored bumpers, அப்புறம் up to ₹37,000 க்கு benefits இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999 க்கு. இன்னைக்கே உங்க nearest Maruti Suzuki Arena showroom க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாருங்க. Terms and conditions apply.
28: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
29: Only on 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.

0: இந்த பேஜ் என்ட்ரி பேஜ் என்ட்ரினு சொல்றாங்களே, உங்களுக்கு என்னன்னு தெரியும்?
1: ஃப்ரீயாவோடு மாமே
0: 98.30 மிர்ச்சில ஃப்ரீயாவோடு ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ, டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ரீ ஆவுட் ஷோல ஃபெமினா மிஸ் இந்தியாவுடைய செகண்ட் ரன்னர்ஸ் அப் டாக்டர் ஸ்ரீ அத்வைதா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் லிசனர்ஸ்க்கு, இந்த பேஜ் என்ட்ரி அப்படின்னா என்ன? ஸோ அது வந்து வெறும் பியூட்டி காம்படிஷன் மட்டும் தானா, இல்ல அதற்கு பின்னாடி என்ன இருக்கு சொல்லுங்களேன்?
2: யூஸ்வலி பியூட்டி பேஜன்ட்னா தமிழ்ல வந்து அழகி போட்டின்னு ஈஸியா சொல்லிடு, பட் இட் இஸ் நாட் அபவுட் தி லுக்ஸ். நீங்க அழகா பிறக்கிறது ஒண்ணு, பட் நீங்க எப்படி பிறந்தாலும் உங்களை நீங்க க்ரூம் பண்ணிக்கிறது ஒண்ணு. And I choose the second option. இப்போ நீங்கள் என்ன அழகாக இருந்தாலும் உங்கள் பர்சனாலிட்டி வந்து ரொம்ப 0.2% தான் இருக்குது அப்படின்னா இட்ஸ் பாயிண்ட்லெஸ்ல. அந்த மாதிரி இட் டசன்ட் டிபெண்ட் ஓன்லி ஆன் லுக்ஸ். பேசிக்லி இட் இஸ் அ ஸ்பேஸ் வேர் கேர்ள்ஸ் கேன் லுக் பியூட்டிஃபுல், ஃபீல் பியூட்டிஃபுல் அபவுட் தெம் செல்ஸ், ஷோ கேஸ் வாட் எவர் டேலண்ட் தேவ் காட். அண்ட் கம்யூனிகேஷன் ராம்பாக்லாம் செகண்டரி ஸ்கில்ஸ், பட் மெயின்லி அந்த ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். அவங்க ரூம்குள்ள வந்தாலே அப்படியே பிரைட்டா இருக்கும், அந்த ஆரா இருக்கும். ஸோ அதுதான், தட் இஸ் ஆல் பேஜன்ட்ரிஸ் அபவுட்.
0: வண்டர்ஃபுல், எல்லாத்தையுமே கிளியர் கட்டா அவ்வளவு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் ஸ்ரீ அத்வைதா. தொடர்ந்து அவங்க கிட்ட பேச போறோம். அண்ட் ஷீ இஸ் தி ஃபெமினா மிஸ் இந்தியாவுடைய செகண்ட் ரன்னர்ஸ் அப். ஸ்டே டியூன் டு 98.30 மிர்ச்சை. இது செம ஹாட்டமச்சை.
3: அனைவருக்கும் வணக்கம். மிஷம் பயம், பிசினஸ் பண்ண ஆசையா இருக்கு, ஆனா 1st சம்பளம் வராதுன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லுவாள். ரிஷபம் அதிர்ச்சி, உன் மேல எப்பவுமே ஸ்பெஷலா கடுப்புல இருக்கிற பாஸ் சடனா ஸ்வீட்டா இன்னைக்கு பிஹேவ் பண்ணுவாங்க. மிதுனம் சாந்தம், ஓவரா ஆட்டம் போட்டிருப்ப, அதனால ஸ்டொமக் ஒரு 2 ரெஸ்ட் கொடுத்து சாந்தமா இருப்ப. கடகம் எதிர்பார்ப்பு, யாரெல்லாம் மினிஸ்டர் ஆக போறாங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆர்வமா சொல்லுவேன். சிம்மம் கோளாறு, பெண்டிங் ஒர்க் ரிமைண்ட் பண்ண உனக்கு மெசேஜ் போடுவாங்க, அத தனியா போடாம உன் கலீக் குரூப்ல போட்டு எஸ்டாப்லிஷ் பண்ணும். கண்ணி துணை, ஏதாவது படிக்கணும்னா உடனே உன் கண்ணாடியோட துணைய தேடுவேன். லாண்ட்ரி பணக்கம்
4: ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 5.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: This Mirchi Toss update is Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
2: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
3: பஞ்சாபுக்கும் ஹைதராபாத்துக்கும் இன்னைக்கு மேட்ச் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. டாஸ் போடப்பட்டாச்சுங்க, பஞ்சாபே டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டே டியூன்ட் 98.30 மிர்ச்சை. இது செம ஹாட் மிர்ச்சை.
4: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
5: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
4: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
6: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944549444.
7: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டியவர்தா, கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் AISC இன் ஜியோ ஃபென்சிங் மோட், நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Voltas store today.
8: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
9: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
10: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
11: எஸ் மேடம், சொல்லுங்க.
10: எங்க வீட்டு ஏசி கூலிங்கே இல்ல, லொட லொடனு ஒரே சத்தம். ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
11: ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். சூப்பர் கூலிங், சூப்பர் சைலண்ட்.
10: அப்போ விலை அதிகமோ?
11: அதுதான் இல்ல, இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் 110 ஸ்பிளிட் ஏசி ஜஸ்ட் ₹39,690 கிடைக்குது. அதோட 3 மீட்டர் காப்பர் பைப் ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ.
10: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
11: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க.
10: சரியா சொன்னீங்க,
11: மிட்சுபிஷி ஏசிக்கு நம்பர் 1 டீலர்
12: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
10: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
13: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
14: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
1: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
1: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
0: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லா கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: அண்ணா, டூர் போக ஏதாவது நல்ல ஸ்பாட் சொல்லுங்களேன்.
5: சார், அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
4: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டயா?
5: ஓ, அப்படியா? அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
4: ஹாலிடே போறதுக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. ஷாப் at Trends. Style that wins your vacation.
1: ஹே, என்ன சவுண்ட் இது?
6: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
1: என்ன இடம்?
6: சர்ப்ரைஸ்.
7: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
1: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
7: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
8: This summer, choose 5-star safety for your family. Drive the BNCAP 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
9: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது.
10: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
11: Hey,
12: சார், கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு 50,000 லாட்டரி அடிச்சிருக்கு சார்.
13: ஆண்டவா!
12: ஐயோ சாரி சார், ராங் நம்பர் சார்.
13: ஆண்டவா!
14: லாட்டரியோ லைஃபோ ஃப்ரீயா விடுமச்சி, வித் மிர்ச்சி ஜோ, ஓன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட்டு மச்சி.
15: கானாவின் மோஸ்ட் பாப்புலர் சாங், ஓன்லி ஆன் மிர்ச்சி. இது செம.

0: இந்த பாடலை கானாவிலும் கேளுங்கள்.
1: மேடியனா மேடியனா, இங்க ரெண்டு வீட்லயும் லவ்வுக்கு சப்போர்ட்டே இல்லனா கல்யாணம் பண்ணிக்க ஒரு ஐடியா கொடுங்களேன்.
2: ஓகே, நோட் பண்ணிக்கோ. அலைப்பாயுதே, ரோஜா கூட்டம், டியூடு, இது மூணையும் பார்த்தனா உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா கிளைமாக்ஸ் மட்டும் காதல் படம் நீங்க வராத மாதிரி பாத்துக்கமா.
3: டேய் மேடி, வேல பார்த்தா வேர்க்குது, நோகாம ஓவர் நைட்ல தொழிலதிபர் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா கூட.
2: இவ்வளவுதானே, சூரிய வம்சம், வானதி போல, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், சுருக்கமா சொன்னா விக்ரமன் சாரோட எல்லா படத்தையும் பஞ்சா வாங்கி பிஞ்ச் வாட்ச் பண்ணிரு.
4: மேடி, 4.5 வருஷமா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன், அவ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா.
5: நீங்களே தீர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
6: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
5: தங்க மயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க, தங்க மயிலுக்கு வாங்க. TNC apply.
7: Okay, so ready for the interview?
8: Yes sir.
7: So where do you see yourself in next 5 years?
9: Sleeping peacefully in a room with an Onida AC.
7: What? Let's discuss your salary. So how much are you expecting?
9: Sir, one rupee.
7: 1 rupee? What do you even get for 1 rupee?
9: Peaceful sleep.
10: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
11: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
12: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
13: டாடி, என் பெட்ரூம் ஏசில சத்தம் தான் அதிகம் வருது, சுத்தமா கூலிங்கே இல்ல, உடனே மாத்துங்க.
14: கவலை ஏற்படாத ஜானு, நம்ம ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பானசோனிக் மிராய் ஸ்மார்ட் வைஃபை ஏசி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஏசில மட்டும் தான் சூப்பர் டைமா அவுட்டோர் இருக்கு. உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
13: அதோட நம்ம பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது பானசோனிக் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
14: இன்ஃபேக்ட் கிரெடிட் கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 4,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு.
13: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
14: சண்டேயும் கடை உண்டு, பேலே கார் பார்க்கிங்
15: வசதியும்ாரு.
16: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
17: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
16: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
17: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
16: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
18: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
19: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
18: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன்ஸ். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1,499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
20: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார். And Adambakam. For immediate appointments, call 99444-5944.
21: Bowler debut la irukkaru. Ball straight ah keeper kai ke poiruchu. Kuchu parandiruchu. Boundary la catch. Ore over la 3 wicket. Enna oru bowling. Debut la modal over la match mudichu vittaru bowler. Thanamo evening oru tharamaana aattatha paarenga. Tata IPL 7 manikku Jio Hotstar matrum Star Sports la.
22: Kalyana ponnu. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
0: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
8: எஸ் மேடம், சொல்லுங்க.
1: எங்க ஃபிளாட் டாப் ஃப்ளோர்ல இருக்கு. அக்னி வெயில் உக்கிரமா இருக்கு, எரிச்சல் தாங்க முடியல. ஏசில சுத்தமா கூலிங்கே இல்ல. இமிடியட்டா மாத்தணும்.
8: டோன்ட் வரி, டாப் ஃப்ளோருக்கு டாப் கிளாஸ் ஏசி, ஓ ஜெனரல் ஏசி தான். இந்த டிராபிக்கல் இன்வெர்டர் ஏசி வெளியில வெயில் 50 டிகிரி இருந்தாலும் ரூம்ல ஊட்டி மாதிரி சில்லுன்னு கூலா இருக்கும். அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது ஓ ஜெனரல் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
1: அப்போ பழைய ஏசி?
8: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஏசியை ஃப்ரீயா கழட்டி புது ஏசியையும் ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி தரோம். அதோட 3 மீட்டர் காப்பர் பைப்பும் ஃப்ரீ.
1: ஈஸியா ஏசியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் பெஸ்ட்னு எல்லாரும் சொல்றாங்க.
23: ஓ ஜெனரல் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
1: வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
24: மிர்ச்சி ஸ்கோ அப்டேட். ஹைதராபாத் வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஹைதராபாத் ஒரு ஓவரோட முடிவில் 11 ரன்களுக்கு நோ விக்கெட் லாஸ். ஸ்டே டியூன் 98.3 மிர்ச்சி. இது செம் ஹாட் மேட்ச்.
25: திஸ் ஸ்கோர் அப்டேட் இஸ் கோ பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச், கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
26: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
27: We together for tomorrow.
28: ஹலோ டார்லிங், நைட் டின்னர் ரெடியா?
29: ஏங்க உங்களுக்காக மைனீஸ் போட்டு உப்மா செஞ்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.
30: உப்மா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஃப்ரீயா விடுமாச்சே. வித் மிர்ச்சி ஜோ, only on 98.3 மிர்ச்சி. இது செம் ஹாட் மச்சே.

0: நேரம் திரைப்படத்திற்காக கடைசியா நீங்க பாடல் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக 98.30 மிர்ச்சியில ஃப்ரீயா வீடு ஷோ தான் கேட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபெமினா மிஸ் இந்தியாவுடைய செகண்ட் ரன்னர்ஸ் அப் டாக்டர் ஸ்ரீ அத்வைதா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஒரு பான் இந்தியன் கேர்ள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுடைய பான் இந்தியன் கனெக்ஷன் பத்தி சொல்லுங்களேன்.
1: சோ பேசிக்கா நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஜம்மு தான். ஏன்னா அப்பா வந்து ஆர்மி பேக்ரவுண்ட்ல இருந்ததுனால ஐ வாஸ் ரேஸ்ட் கம்ப்ளீட்லி இன் ஜம்மு. அண்ட் தென் சவுத்துக்கு வந்து நான் செகண்டரி எஜுகேஷன் அப்பதான் சென்னைக்கு வந்தோம். பட் தென் வீட்டில் வந்து மை ரூட்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு அஸ் வெல். ஸோ நான் தெலுங்கு ஈக்குவலா பேசுவேன், ஹிந்தி ஈக்குவலா பேசுவேன், தமிழ் இங்க வந்து கத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்றேன்னு நினைக்கிறேன்.
0: நல்லாவே நல்லாவே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த பேஜன்ட்ரி, இந்த பியூட்டி இதெல்லாம் இருக்கிறப்போ ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குமே. ஃபிட்னஸ் ரூல்ஸ் எல்லாம் எப்படி?
1: இப்போ அவங்க ரூல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க உங்களை ஃபிட்டா வச்சுக்கோங்க, அது வாட் எவர் யூ ஆர் கம்ஃபர்டபிள் வித் யூ கேன் ஃபாலோ தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ஸ் ஐ எம் ஃப்ரம் த மெடிக்கல் பேக்ரவுண்ட், நான் எப்பவுமே லைஃப்ல என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, எனி திங் யூ ரெஸ்ட்ரிக்ட் டூ மச் அது சஸ்டைனபிளா இருக்காது. இப்போ எல்லாரும் சுகர் கட் கார்ப் கட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க, அது ஒரு 3 மாதம் பண்ணலாம், அதை தாண்டி நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ ஈட் எவ்ரி திங் இன் மாட்ரேஷன், ஒரு பேலன்ஸ்டா இருந்தா ஓகே தான்.
0: அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்றதை அழகா சொல்லி முடிச்சுட்டாங்க டாக்டர் ஸ்ரீ அத்வைதா. ஃபெமினா மிஸ் இந்தியாவுடைய செகண்ட் ரன்னர்ஸ் கிட்ட தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட் 98.30 மிர்ச்சி. இது மகாட்டமச்சே.
2: ராமோ, நான் 20 என்றதுக்குள்ள அந்த வைரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல சுட்டுடுவேன்.
3: அதே ஆகலிங்கம், என் தாய் மீது சத்தியமா சொல்றேன். அதுக்கமா 10 வரைக்கும் தானே எண்ணுவாங்க, இது என்ன புதுசா 20 வரைக்கும்?
4: ரேகா, நான் எண்ணி முடிச்சதும் குதிச்சிடலாம்.
5: ஓகே கமல்.
4: 20 20 20 19 19 19.
5: கமல், வழக்கமா 1 2 3 தானே எண்ணுவாங்க, நீங்க என்ன 20 ல இருந்து எண்றீங்க?
6: என் வாழ்க்கையில 20 நாளும் 20 நிமிஷமும் ஏன் 20 நொடியும் நானா செதுக்கினதுடா?
7: ஏதே 20
8: மிர்ச்சி கவுண்ட் டவுனாலே 20 தாங்க. ஒவ்வொரு வாரத்தோட டாப் 20 பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மிர்ச்சி கவுண்ட் டவுன் சாட்டர்டே ஈவினிங் 7 to 9 அண்ட் மண்டே மார்னிங் 7 to 9 ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
9: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
10: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.
11: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
12: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
13: Brush eduthitiya? Bagala? Appuram mukkiyama reels edukka nama phone eduthitiya? Appo kelambalam pola.
14: Enna bro? Pudhu trip ah?
13: Illa bro, trend store ku shopping porom. அங்க வெறும் 1499 க்கு ஷாப்பிங் பண்ணா உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண சான்ஸ் கிடைக்கும். சமல்ல,
12: லெட்ஸ் கோ
15: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
16: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வேக்சினேஷன் போட போறேன்.
17: உன் பையனுக்கா?
16: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
17: பேரண்ட்ஸ்க்கே வேக்சினா?
16: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வேக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
17: அப்படியா, நல்ல விஷயம்டா.
16: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள் அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9944 5944 கால் பண்ணலாம்.
12: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
16: என்னம்மா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
18: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
16: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
18: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
16: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
19: மக்களே, உங்கள் CSK மேட்ச் டிக்கெட் இப்போ வேற லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம VI5G CSK ஃபேன் பஸ்ஸோட ஃப்ரீ பாஸ். மதியம் 1 மணிக்கு கிண்டில இருந்து கிளம்பி அண்ணா சாலை, 1000 லைட்ஸ், அண்ணா மெமோரியல் வழியில இருக்க எல்லா ஃபேன்ஸையும் பிக்கப் பண்ணி அப்படியே நம்ம சேப்பா கேட்லயே டிராப் பண்ண போறோம். 1 way, 0 cost and 100% ஃபன். ரெடியா? நம்ம பார்ட்டி பஸ்ல ஏறி கும்மாளம் போட வாங்க. போங்க.

0: Where do you see yourself in next 5 years?
1: Sleeping peacefully in a room with an Onida AC.
0: What? Let's discuss your salary. So how much are you expecting?
1: Sir, 1 rupee.
0: 1 rupee? What do you even get for 1 rupee?
1: Peaceful sleep.
2: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
3: This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
4: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
5: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வேக்சினேஷன் போட போறேன்.
6: உன் பையனுக்கா?
5: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
6: பேரண்ட்ஸ்க்கே வேக்சினா?
5: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வேக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
6: அப்படியா? நல்ல விஷயம்டா.
5: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9944 5944 கால் பண்ணலாம்.
7: மிர்ச்சி ஸ்கோர் அப்டேட். 3.3 overs முடிவில் ஹைதராபாத் டீமுடைய ஸ்கோர் 54 runs ஒரு விக்கெட் லாஸ். இப்போதைக்கு இஷான் கிஷன் அண்ட் டிராவிஸ் ஹெட் ஸ்ட்ரைக்ல இருக்கிறாங்க. ஸ்டே டியூன்ட் 98.30 மிர்ச்சி. இது சம் ஹாட் மச்சாய்.
8: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: We, together for tomorrow.
11: We. 98.3 Mirchi. This is the hot match.

0: ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் அவருடைய வாய்ஸ்ல கடைசியா சூப்பரான ஒரு பாடலை நீங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக மிர்ச்சியில ஃப்ரீயா விடு ஷோ தான் கேட்டு இருக்கீங்க. உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபெமினா மிஸ் இந்தியாவுடைய செகண்ட் ரன்னர்ஸ் அப் டாக்டர் ஸ்ரீ அத்வைதா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க ஒரு டாக்டர், ஒரு ஜென்ரல் மெடிசன் டாக்டர் நீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க பியூட்டி பேஜன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றப்போ நீங்க ஒரு டாக்டரா இருக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு?
1: ஐ ஃபீல் இந்த ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும், மிஸ் வேர்ல்ட் பொறுத்த வரைக்கும், தே ஆர் ஓரளவுக்கு ஃபாண்ட் ஆஃப் டாக்டர்ஸ் அஸ் சச். ஏன்னா ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் பில்ட் ஆகுது. மெச்சூரா இருப்பாங்க, வயசா யோசிப்பாங்க, அந்த ஹியூமானிட்டேரியன் ஆஸ்பெக்ட் வந்து நிறைய இருக்கும். பிகாஸ் எங்களோட பேஜன்ட் வந்து மெயினா அதுதான், பியூட்டி வித் அ பர்பஸ்ன்னு சொல்லுவோம். 80% ஆஃப் த கான்டெஸ்ட் வந்து நிஜமான கைண்ட்னஸ் பேஸ் பண்ணி தான் எங்களோட காம்படிஷன். இப்போ நீங்க பிரிட்டன் பண்ணலாம், ஒரு நாள் பண்ணலாம், ரெண்டு நாள் பண்ணலாம், 30 நாள் பேஜன்ட் நடக்கும் போது 30 days யூ கேன் நாட் பிரிட்டன் டு பி கைண்ட் அண்ட் ஜென்வின். ஸோ அப்படி பார்க்கும் போது ஐ திங்க் டாக்டர்ஸ் ரியலி ஹாவ் அ வெரி குட் சான்ஸ். அண்ட் ஆல்சோ மெடிக்கல்லே பார்த்தாச்சு, மெடிக்கல் லைஃபே பார்த்தாச்சு, ஃபேஸ் பண்ணியாச்சு, இதெல்லாம் பெரிய விஷயமா.
0: அந்த கடைசியில ஒன்னு சொல்லியிருந்தீங்க பாத்தீங்களா, இட் ஷோஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் ஸ்ரீ அத்வைதா. சோ இவங்க தான் ஃபெமினா மிஸ் இந்தியாவுடைய செகண்ட் ரன்னர்ஸ். தொடர்ந்து உங்ககிட்ட பேசலாம், நீங்க ஸ்டே டியூன்டாவே இருங்க. ஸ்டே டியூன்ட் 98.30 மிர்ச்சி. இது இது இது சம் ஹாட்.

0: மச்சி 98.30 மிர்ச்சி செலிப்ரேட்டிங் 30 இயர்ஸ் ஆஃப் ஹாண்டே இந்தியா ஃப்ரீ ஆவுடு வித் மிர்ச்சி ஜோ ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி இது சம ஹாட் மச்சி மிர்ச்சி ரிவைண்ட் ராகம் 90s not out
1: சத்யால எப்பவுமே ஏசிக்கு சம்ம ஆஃபர் தராங்க அதான் நாங்க எப்பவுமே சத்யால ஏசி வாங்குறோம்

0: இந்த மிஸ் வேர்ல்டு மிஸ் இந்தியா அப்படின்னு கேட்டாலே எனக்கு எல்லாம் பிரஷர் ஆகுது. உங்களுக்கு எல்லாம் எப்படி?
1: ஃப்ரீயா வுடு, ஃப்ரீயா வுடு, ஃப்ரீயா வுடு மாமே.
0: 98.30 மிர்ச்சில ஃப்ரீயா வுடு ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி, ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருவர் திரைப்படத்திற்காக ஏஆர்மானவர்களுடைய இசையில தான் பாடல் கேட்டு முடிச்சிருக்கீங்க. 8:06 PM தாண்டி கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப ஃபெமினா மிஸ் இந்தியாவுடைய செகண்ட் ரன்னர்ஸ் அப் டாக்டர் ஸ்ரீ அத்வைதா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம்.
2: ப்ரோ, இங்கே உன் அளவுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னாலும் நான் அதை காதில் வாங்கிக்க மாட்டேன். அந்த பொண்ணு உன்னை விட சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும் நான் காதில் வாங்கிக்க மாட்டேன். ஐ வில் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் மை ப்ராசஸ் அண்ட் டூ வாட்ஸ் ரிக்வயர்ட்.
0: இது வந்து உங்கள் ஃபீல்டுக்கு மட்டும் இல்லை, நான் என்னோட ஃபீல்டுக்கு எடுத்துக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறவங்களுமே அவங்க அவங்களுடைய ப்ரொஃபஷன் பர்சனல் லைஃப்லையுமே இதை வந்து இது பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சச் பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபெமினா மிஸ் இந்தியாவுடைய செகண்ட் ரன்னர்ஸ் அப் டாக்டர் ஸ்ரீ அத்வைதா கிட்ட தொடர்ந்து பேசுவோம். இப்போ நீங்கள் ஸ்டே டியூன்டாக இருங்க. 98.30 மிர்ச்சி, இது சம் ஹாட்டமச்சே.
3: வணக்கம், நான் உங்கள் ஃபோக் மார்லி அந்தோனிதாசன் பேசுறேன். இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஃப்ரீயா விடு மச்சி, நம்ம ஜோ கூட மிர்ச்சி, இது செம ஹாட்டு மச்சி.

0: 30 Mystery, celebrating 30 years of Hyundai India. முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
1: ஒரு சிலர் டிராவல்காகவே வாழ்றாங்க.
2: எனக்கு இந்த ட்ரிப்ஸ், ஹாலிடேஸ், லாங் டிரைவ்ஸ்னா உயிர்.
1: ஆனா இன்னும் சில பேர் டிராவலாவே வாழ்றாங்க.
2: கிரேசி ட்ரிப்பா? வாங்க ஷாப்பிங் போலாம், ட்ரெண்ட்ஸ்க்கு போலாமா?
3: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
0: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
2: ரவி, உனக்கு தெரியுமா, இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
5: அப்படியா?
2: கேலக்சி மார்வல் வந்தாச்சு.
6: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
5: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
7: நிஜமாவா? எப்படிடா?
5: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
7: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
5: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
9: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
10: எஸ் மேடம், சொல்லுங்க.
9: நாங்க பெருங்குடியில PG ஹாஸ்டல் புதுசா கட்டிருக்கோம். எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும். 100 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
10: LG 0.8 டன் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் கூலிங், காம்பாக்ட் சைஸ், கரண்ட் செலவு ஏராளமா மிச்சம்.
9: அப்போ விலை ஜாஸ்தியோ?
10: அதுவும் ரொம்ப கம்மி. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல LG 0.8 டன் ஏசி அதிரடி விலை ₹29,990 கிடைக்குது. டெலிவரி ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ, அதோட ஒரு சௌபாகிய மிக்சியும் ஃப்ரீ.
9: வாவ், சூப்பர்.
10: இப்போ கார்டு EMIல LG ஏசி வாங்கினா அப் டு 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
9: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல வண்டி வண்டியா LG ஏசி விக்கிறதால மண்டி விலைக்கே தராங்க.
11: LG ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
9: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
5: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா. சுகர் BP எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
7: டேய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா. வயசானா சுகர் BP மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃப்ளூயன்சா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜீரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
12: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாகம். ஃபார் இமிடியட் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 999-999-444.
5: ஸ்டேடியம் போற வரைக்கும் எதுக்கு பாஸ் வெயிட் பண்ணணும்? பார்ட்டியை இப்பவே ஆரம்பிக்கலாமே. நம்ம VI5DCSK ஃபேன் பஸ் இப்போ ஆபீஷியலா ரோடுக்கு வந்தாச்சு. பஸ்க்குள்ள கேம்ஸ், பிரைசஸ் னு வேற லெவல் ஃபேன் வைப் காத்துட்டு இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், போர்டிங் பாயிண்ட்ல உங்க மேட்ச் டிக்கெட்ட காட்டினா போதும். மதியம் 1 மணிக்கு கிண்டில ஆரம்பிச்சு அண்ணா சாலை, 1000 லைட்ஸ், பேரறிஞர் அண்ணா மெமோரியல் னு அப்படியே ஸ்டேடியம் வரைக்கும் நம்ம வண்டி மாசா போக போகுது. இது வெறும் பஸ் இல்ல மக்களே, இது ஒரு செம்ம கொண்டாட்டம்.
13: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
14: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூலியா?
15: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
0: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர், சென்னை.
16: மிர்ச்சி ஸ்கோ அப்டேட். இப்படி எல்லாம் கேட்ச விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஹைதராபாத் பக்கம் திரும்புற பஞ்சாபே பாத்துக்கோங்க. 7.4 overs முடிவுல ஹைதராபாத் வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல ஹைதராபாத் 88 runs 2 wickets லூஸ் பண்ணிருக்காங்க. இஷான் கிஷன் எப்படி பிளாஸ்ட் ஆக போறாரு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸ்டே டியூன் டு 98.3 மிர்ச்சி. இது சம் ஹாட் மேட்ச்.
17: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch, keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
18: in association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
19: We, together for tomorrow.
20: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
21: Only on 98.3 Mirchi. It is summer hot to Mirchi.

0: பேக்ல அங்காடி ஸ்ட்ரீட் அண்ட் யூத் திரைப்படங்களுக்காக நீங்க பாடல்கள் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக மிர்ச்சியில ஃப்ரீயா விடு ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பண்ணிக்கிட்டு இருக்கேன் 8:20 PM தாண்டி கிளாக் டுக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப ஃபெமினா மிஸ் இந்தியாவுடைய செகண்ட் ரன்னர்ஸ் அப் டாக்டர் ஸ்ரீ அத்வைதா கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எஸ் ஸோ லாஸ்டா உங்களை மாதிரியே இந்த ரேம்ப்ல நடக்கணும், நானும் ஒரு பியூட்டி பேஜன்ல ஜாயின் பண்ணணும்னு ஆஸ்பைரிங்கா இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருக்கும் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க டாக்டர் ஸ்ரீ அத்வைதா?
1: நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்வேன்னா, நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு நான் சொல்வேன். ஏன் தெரியுமா? இட் இஸ் நாட் அபவுட் தி பிசிக்கல் அப்பியரன்ஸ். நீங்க ஒர்க் அவுட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, வென் யூ ஸ்டார்ட் லுக்கிங் பெட்டர், யூ ஸ்டார்ட் ஃபீலிங் பெட்டர் அபவுட் யுவர் செல்ஃப். நத்திங் இஸ் ராங் இன் திஸ் வேர்ல்ட். உங்களுக்கு எது வந்து அந்த கான்பிடன்ஸ் பூஸ்ட் கொடுக்குதோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்வேன். எனக்கு வந்து dancing and working out is like venting to the world. Yeah, frustration ellathiyume thalli vechirum. அதனால தட் இஸ் வாட் ஐ டிட். அப்புறம் வந்து மேக் யூஸ் ஆஃப் ரீசோர்ஸஸ். இப்போதான் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாம் இருக்கு. பேசிக் வாக் பழகுங்க, பேசிக் மேக்கப் ஒரு ஜென்ஸ்க்குனா பேசிக் இந்த ஃபேஷன் சென்ஸ் பழகுங்க, ஸ்டைலிங் பழகுங்க, அண்ட் தென் ஒர்க் ஆன் யோர் கம்யூனிகேஷன். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து மிச்சது வர வர பாத்துக்கலாம்.
0: ஸோ முதல்ல இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, மீதி எல்லாம் போக போக நீங்களே மாஸ்டர் பண்ணிடுவீங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஸ்ரீ அத்வைதா, உங்களுடைய டைம் இந்த ஷோல ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே நம்மளுடைய ஃப்ரீ ஆடியோ ஷோல காத்துக்கிட்டு இருக்கே. நீங்க எங்கேயும் போக உட்காந்து கேட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டே டியூன் டு 98.30 மிர்ச்சை. இது திஸ் ஆ மஹாட் மச்சே.
2: அனைவருக்கும் வணக்கம். துள்ளாம் செலவு வாங்கின சம்பளத்தை 10 நாள்ல காலி பண்றது எப்படின்னு உங்ககிட்டதான் கிளாஸ்க்கு வரணும். விருட்சி ஆரோக்கியம் சுகர் கட்டுன்னு சொல்லுவேன், ஆனா டீ காஃபில மட்டும் கொஞ்சமா போட்டுப்பேன்னு சொல்லுவேன். தனுசு வளர்ச்சி புதுசா ஒரு பெரிய ஷூ வாங்கியிருப்ப, அது உன்ன வழக்கத்தோட 2 இன்ச் ஹைட்டா காட்டும். மகரம் சுவாரஸ்யம் இன்னும் ஆபீஸ்ல ஒர்க்க ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாம எலெக்ஷன் பத்தி தான் பேசினு இருக்கீங்கன்னு அர்த்தம். கும்பம் கட்டுப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா கெட்ட வார்த்தை இல்லாம பேசுறதுக்கு ரொம்ப போராடி கண்ட்ரோல் பண்ணுவல். மீனம் ரசனை எப்ப ஸ்வீட் சாப்பிட்டாலும் காரம் ஏதாவது இருக்கான்னு உடனே கேப்ப. நன்றி வணக்கம்.
3: Only on Mirchi, it is summer hot to machi.

0: Mirchi, celebrating 30 years of Hyundai India. எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா. சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
1: டேய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா. வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ரூபீஸ் 1499 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
2: திஸ் இஸ் ஜெரிகர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதமாகம். ஃபார் இமிடியட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 9999445944.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
1: நிஜமாவா? எப்படிடா?
0: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
1: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
0: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம், இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.

0: King of powerful cooling.
1: Hey, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
2: நிஜமாவா? எப்படிடா?
1: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
2: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
1: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999 க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
4: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
5: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
4: அதுல என்ன ஸ்பெஷல்?
5: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
4: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
5: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
4: சரி, இப்பவே கிளம்பலாம்.
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
6: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
7: எஸ் மேடம், சொல்லுங்க.
6: ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ஆத்துக்கு ட்ரபிள் ஃப்ரீயா ஏசி வேணும். ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும். வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
7: டாடா வோல்டாஸ்ல லக்ஸ் ஹெவி டியூட்டி இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல 40 feet ஏர் த்ரோ, 4-way ஆசிலேஷன், ரூம் நிமிஷமா கூல் ஆயிடும்.
6: எங்களுக்கு 6 AC வேணும்னா என்ன ஆஃபர் தருவீங்க?
7: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 வோல்டாஸ் இன்வெர்டர் ஏசி வாங்கினா 1 ton ஏசி டோட்டலி ஃப்ரீ.
6: வாவ், சூப்பர்.
7: அதோட தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
6: ரத்னா ஃபேன் ஹவுஸ் சொன்னா சொன்னதுதான்.
7: இப்போ பஜாஜ் 0% ஃபைனான்ஸும் இருக்கே.
8: டாடா வோல்டாஸ் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத சிட்டி நகர்.
6: We have no branches.
7: சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
9: This summer, choose 5-star safety for your family. Drive the BNCAP 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
10: Mirchi, score update.
11: ஹைதராபாத் வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல 11.2 overs ஓட முடிவில் 130 runs எடுத்து 2 wickets லூஸ் பண்ணியிருக்காங்க. சாலிடா 200 தாண்டிடுவாங்கன்றது தெரியுது. பாப்போம் டார்கெட் எவ்வளவு வருதுன்னு. ஸ்டே டியூன் டு 98.30 மிர்ச்சி. இது சம் ஹாட் மேட்ச்.
12: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: We together for tomorrow.
15: ஏங்க, இந்த ஷோல நான் என்ன பேசுவேன் தெரியுமா?
16: இந்த ஈவினிங் மேட்டர்
15: ஷோ பண்ற எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்?
17: இவன் சரியான பைசா இல்ல, சரியாகாத பைசா.
15: அவர் விடுங்க, நீங்க கேளுங்க. பிரியாவிடே ஸ்டேட்மெண்ட் மிர்ச்சை. இது சம் ஹாட் மச்சாய்.

0: டிக்கெட் புக் பண்ணனும், படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பாரு.
1: இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க, ஆனா பாருங்க டக்குன்னு பறக்குறான், என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ, சாட்டர்டே மார்னிங் 11 to 12 and Sunday evening 5 to 6 only on Mirchi. இது சாம ஹாட் மிர்ச்சி.

0: 98.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India. முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
1: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
2: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
1: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் at ₹1499 and ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
3: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் and Adambakkam. For immediate appointments, call 9944-5944.

0: 20 ரூபாய்.
1: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
2: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
1: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ரூபீஸ் 1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
3: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியேட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944 5944.
1: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
2: நிஜமாவா? எப்படிடா?
1: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
2: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
1: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
5: முதல் மேட்ச் 200 க்கு மேல சேஸ், ஆனா அங்க நிக்கிறது நம்ம கிங் கவர் டிரைவோட சம ஓபனிங். ரன் சேஸ்னாலும் சரி, பிக் ஸ்டேஜ்னாலும் சரி, இந்த பேர் எப்பவுமே ஃபெயில் ஆகாது. கிங்கோட கிளாஸ் எப்பவுமே பாமனன். ஒவ்வொரு ஈவினிங்கும் ஒரு தரமான சம்பவம் இருக்கு. பாருங்க டாடா IPL ராத்திரி 7 மணியிலிருந்து ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல.
6: ஒரு சிலர் டிராவல்காகவே வாழ்றாங்க.
7: எனக்கு இந்த ட்ரிப்ஸ், ஹாலிடேஸ், லாங் டிரைவ்ஸ் தான் உயிர்.
6: ஆனா இன்னும் சில பேர் டிராவலாவே வாழ்றாங்க.
7: கிரேசி ட்ரிப்பா? வாங்க ஷாப்பிங் போலாம், ட்ரெண்ட்ஸ்க்கு போலாமா?
8: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
9: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7,000 ரூபீஸ், இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3,500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
1: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299 404040.
7: ஏய், என்ன சவுண்ட் இது?
10: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
7: என்ன இடம்?
10: சர்ப்ரைஸ்.
11: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ், ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
7: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
11: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
12: This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
13: Mirchi, score update. 14 overs out of mudivile Hyderabad team day score 168 runs to 2 wickets loss. Stay tuned to 98.3 Mirchi. Idi sam hot machai.
14: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch, keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
15: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
16: We together for tomorrow.
17: ஃப்ரீயா விடு ப்ரோ.
18: பால் டப்பா முதல் பச்சை குழந்தை வரை கேட்கக்கூடிய ஒரே ஷோ, ஃப்ரீயா விடு. நீங்க கேளுங்க. ஸ்டே டியூன்ட் 98.3 மிர்ச்சி. இது சம்ம ஹாட் மச்சாய். ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த ORR அப்படிங்கற வார்த்தையை நான் நிறைய பேர் கிட்ட கேள்விப்படுறேன்.
19: ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு மாமே.
18: 98.3 மிர்ச்சில ஃப்ரீயா விடு ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க RJ மிர்ச்சி, ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நேத்து கூட நான் ORR அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன், உங்களுக்குமே ஞாபகம் இருந்திருக்கும். அதுலயும் ஒருத்தன் எங்க ஆபீஸ்ல இருக்கிறான், எங்கடா இருக்கேன்னு கேட்டா ORR அப்படின்றான். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா ORR பக்கம் தான் என்ன வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றான். சரி, வெளியே போலாமான்னு கேட்டா ORR பக்கம் போவோமா அப்படின்னு கேக்குறான். அப்படி என்னதான்டா இருக்கு அந்த ORR-ல அப்படின்னு கேட்டா, சென்னையினுடைய அவுட்டர் ரிங் ரோட தான் இந்த ORR அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அது இப்ப ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. NH-45, NH-4, NH-205, NH-5 எல்லா ஹைவேயும் இங்க மீட் பண்றதுனால டிராபிக்கை ஸ்கிப் பண்ணிட்டு வேகமா போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆயிடலாம். ஏர்போர்ட், தாம்பரம், போரூர், அம்பத்தூர் சைடு போகணும்னாலும் ORR வழி ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நமக்கு ஏஆர்ஆர் தெரியும், ஆனா இதுக்கப்புறம் ORR பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்ற சந்தோஷத்தோட உங்க காதலையும் சொல்லலான்னு வந்தேன். அண்ட் அப்படிப்பட்ட ORR-ல இருந்து ஒரு புதிய அப்டேட் நம்ம சென்னைக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. RJ மிர்ச்சி ஜோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன். ஸ்டே டியூன்ட் 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மச்சாய்.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங் நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துற உங்களை விறுவிறுனு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜின்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வேக்சினேஷன் போட போறேன்.
3: உன் பையனுக்கா?
2: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
3: பேரண்ட்ஸ்க்கே வேக்சினா?
2: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வேக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். வேக்சினேஷன் ₹1499 ல இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
3: அப்படியா, நல்ல விஷயம்டா.
2: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999444 கால் பண்ணலாம்.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
5: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா. சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
6: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா. வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
7: திஸ் இஸ் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியேட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 9999444.
8: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
9: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
10: நிஜமாவா? எப்படிடா?
9: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
10: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
9: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அம்மாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வேக்சினேஷன் போட போறேன்.
3: உன் பையனுக்கா?
9: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
3: பேரண்ட்ஸ்க்கே வேக்சினா?
9: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வேக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். வேக்சினேஷன் ₹1499 ல இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
10: அப்படியா, நல்ல விஷயம்டா.
9: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999444 கால் பண்ணலாம்.

0: King of Powerful Cooling.
1: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Gold House. ஆண்டாண்டு கால நம்பிக்கை. அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
2: பெட் சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட் சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
3: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
4: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிட்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
5: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72001-3431.
6: அண்ணா, டூர் போக ஏதாவது நல்ல ஸ்பாட் சொல்லுங்களேன்.
7: சார், அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
6: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டையா?
7: ஓ, அப்படியா? அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
6: ஹாலிடேக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. ட்ரெண்ட்ஸ்ல 1499க்கு மேல ஷாப்பிங் பண்ணி உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண ஒரு சூப்பர் சான்ஸ் புடிங்க. ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன். ட்ரெண்ட்ஸ்.

0: பார்க்கலாம். ஸ்டே டியூன் 98.3 மிர்ச்சி. இது சம் ஹாட் மச்சே.
1: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
2: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
3: We together for tomorrow.
4: சார், கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு 50,000 லாட்டரி அடிச்சிருக்கு சார்.
0: ஆண்டவா!
4: ஐயோ சாரி சார், ராங் நம்பர் சார்.
0: ஆண்டவா!
2: லாட்டரியோ லைஃபோ ஃப்ரீயா விடுமச்சி வித் மிர்ச்சி ஜோ, ஓன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: இத்துடன் இன்றைக்கான ஃப்ரீ ஆவடி ஷோ இனிதே நிறைவு பெறுகிறது. ஆமாங்க, அப்படியே கிளம்பிக்கிறேன். மாடுலேஷன் மாதவன் பண்ற வேலையெல்லாம் பாருங்களேன். மியூசிக் மாத்ரா
1: ஃப்ரீயாவோடு மாமே
0: 98.3 மிர்ச்சில ஃப்ரீயாவோடு ஷோ பங்கிட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ முஸ்தா அப்படியே கிளம்பிக்கிறேங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இதோ இந்த மாடுலேஷன் மாதவன் அவன் மியூசிக் போட்டதே அவனுடைய பதில சொல்லிட்டு நான் கிளம்புன்றதுக்காக தான். சோ வழக்கம் போல இன்னைக்குமே அவன் உங்களுக்கு ஒரு மூணு க்ளூஸ கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தான் இல்லையா, அந்த மூணு க்ளூஸ வச்சு நிறைய பேர் கரெக்டான பதில கொடுத்துருக்கீங்க. கரெக்டான பதில் இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு என்னன்னா சியான் விக்ரம் அவர்கள். இந்த பதில கரெக்டா சொன்ன அனைத்து சுச்சு புச்சுக்கு லவ் யூ. எஸ், இந்த லவ் யூ சொல்லி முடிச்ச கையோட நான் அப்படியே உத்தரவு வாங்கிக்கிறேன். எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருந்தோம். ஃபெமினா மிஸ் இந்தியாவுடைய செகண்ட் ரன்னர்ஸ் அப், இன்னைக்கு அவங்களுடைய ஜேர்னியை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேபுலஸான பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு தேங்க்ஸ் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டேன். நீங்க நம்ம ஷோ கேட்டிருந்தீங்க இல்லையா, ஷோ பத்தின தாட்ஸ் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எதாவது வச்சிருந்தீங்கன்னா 9176983983 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர்லயோ இல்ல ஆர்ஜே மிர்ச்சி ஜோன் இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன் அங்கேயோ தெரியப்படுத்தலாம். நான் கிளம்பிக்கிறேன், நாளைக்கு சூப்பரான ஷோல உங்களை சந்திக்கிறேன். Until then, this is RJ Mirchi, Joe signing off. Stay tuned to 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சே. குட் நைட். Bye.

0: Machi. 98.30 Michi. Celebrating 30 years of Hyundai India.
1: Michi not done. With Michi Jitu. Only on 98.3 Michi. It is summer hot Machi. Michi Rivendragam. 90s not out.
2: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலே ஏசி வாங்குறோம்.

0: ஹலோ பாஸ், என்ன வேலைலாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா சோகமா உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. சரி வாங்க, நான் கூட்டிட்டு போவா ஒரு ஜாலியான நைட் ரைட்.
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் மிர்ச்சி ஜித்து உங்க கூட பேச வந்தாச்சு. நான் பாஸ், இன்னைக்கு எப்படி போச்சு டே? லாங் டேவா, ஜாலியான டேவா, டயர்டான டேவா? இன்னைக்கு நாளே இப்படிதான்டா ஜித்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாத ஒரு நாளா எப்படி இருந்தது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா சொல்ல முடிஞ்சதுன்னா என் கூட இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில வந்து சொல்லுங்க, நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதாவது ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு பெரியவர் இருந்தாராம். அந்த பெரியவர் வந்துட்டு பானை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் பானை செய்யக்கூடிய ஒருத்தர். அது வந்து தூரமா ஒரு பையன் வந்து பாத்துக்கிட்டே இருக்கான். சோ அந்த பெரியவர் வந்து அந்த பானை செய்யறதுக்கு முயற்சி பண்றாரு. அது வந்துட்டு குழஞ்சு குழஞ்சு விழுந்துருது. அந்த களிமண் கட்டியா நிக்கவே மாட்டேங்குது. ரொம்ப நேரம் இவரும் ட்ரை பண்றாரு, அது சரியாவே வர மாட்டேங்குது. அப்ப தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க அந்த பையன் ஒரு பாயிண்ட்ல கடுப்பாகி என்ன பண்றான், சார் நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது வரலன்னா விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போலாம்ல, ஏன் அதுவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பாக்குற எனக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னா. அப்போ அந்த பெரியவர் சொன்னாரா, ஆமாப்பா இது இப்போ இப்படி தான் இருக்கு, ஆனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல பானையாக வந்துடும், நீ வேணா பாரு அப்படின்னா. சொன்ன மாதிரியே கொஞ்சம் நேரத்தில் அவங்க எதிர்பார்த்தத விட ஒரு அழகான பானையை அவர் வந்து செஞ்சாராம். சம்டைம்ஸ் நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணபோது அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறோமா, இல்லை கடைசி வரைக்கும் அதை விடாமல் கையை பிடிச்சிட்டு இருக்கோமா அப்படின்றது தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தேவைப்பட்ட எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஃப்ரீயாக விடுங்க, சிலாக்ஸ் மோட் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கிறது நைட் டிரைவ் வித் மீ ஜித்து. ஒன்லி ஒன் முடிச்சது சேம ஹாட்டமச்சை.
2: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
3: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
2: அப்படியா?
3: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
4: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
2: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
5: இப்பவும் 6.75% 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
6: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
7: நிஜமாவா? எப்படிடா?
6: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
7: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
6: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அம்மாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: முதல் மேட்ச் 200க்கு மேல சேஸ், ஆனா அங்க நிக்கிறது நம்ம கிங் கவர் டிரைவோட சம ஓபனிங். ரன் சேஸ்னாலும் சரி, பிக் ஸ்டேஜ்னாலும் சரி, இந்த பேரு எப்பவுமே ஃபெயில் ஆகாது. கிங்கோட கிளாஸ் எப்பவுமே பாமனன். ஒவ்வொரு ஈவினிங்கும் ஒரு தரமான சம்பவம் இருக்கு. பாருங்க டாடா ஐபிஎல் ராத்திரி 7 மணியிலிருந்து ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல.
9: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் சிடி, எம்ஆர்ஐ, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ஐசியூ என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
10: வீட்டுக்கு வந்தோடனே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. Voltas Vertis AIS in geofencing mode, நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி இஎம்ஐ ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
11: Pet Safa 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. Pet Safa, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சதா?
12: This summer, choose 5-star safety for your family. Drive the BNCAB 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
13: ஹே, என்ன சவுண்ட் இது?
14: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
13: என்ன இடம்?
14: சர்ப்ரைஸ்.
15: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
13: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்க தான்.
15: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
16: மிர்ச்சி ஸ்கோ அப்டேட்.
0: 98.3 மிர்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் சித்துங்க கூட பேசிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு ஹைதராபாத் வர்சஸ் பஞ்சாபுக்கான மேட்ச். ஹைதராபாத் தான் வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. 19.3 ஓவர்ஸ் முடியல. ஹைதராபாத் வந்து பாத்தீங்கன்னா 229 எடுத்திருக்காங்க. 3-3 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. செம ஹாட் மச்சாய்.
17: திஸ் ஸ்கோர் அப்டேட் இஸ் கோ பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச். கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
18: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
19: We, together for tomorrow.
20: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
21: Only on 98.3 Mirchi. It is Sema Hotamachi.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் பயம். பிசினஸ் பண்ண ஆசையா இருக்கு, ஆனா 1ஆம் தேதி சம்பளம் வராதுன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லுவா. ரிஷபம் அதிர்ச்சி. உன் மேல எப்பவுமே ஸ்பெஷலா கடுப்புல இருக்கிற பாஸ் சடனா ஸ்வீட்டா இன்னைக்கு பிஹேவ் பண்ணுவாங்க. மிதுனம் சாந்தம். ஓவரா ஆட்டம் போட்டிருப்ப, அதனால ஸ்டொமக் ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் கொடுத்து சாந்தமா இருப்ப. கடகம் எதிர்பார்ப்பு. யாரெல்லாம் மினிஸ்டர் ஆக போறாங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆர்வமா சொல்லுவேன். சிம்மம் கோளாறு. பெண்டிங் ஒர்க் ரிமைண்ட் பண்ண உனக்கு மெசேஜ் போடுவாங்க, அத தனியா போடாம உன் கலீக் குரூப்ல போட்டு எஸ்டாப்லிஷ் பண்ணும். கன்னி துணை. ஏதாவது படிக்கணும்னா உடனே உன் கண்ணாடியோட துணைய தேடுவேன். லாண்ட்ரி பணக்கம்.
1: Only on Mirchi. இது சம ஹாட் மச்சி.
2: இது செம ஹாட் மச்சி.

0: நீங்க ஜாலியா இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க?
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட தெரியாதனம இந்த ஒரு கேள்வியை கேட்டேன்னு நினைச்சிட்டேன். நைட்ல ஜாலியா இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, குடிச்சிட்டு மல்லாக்க படுத்துருவேன் அப்படின்னா வந்து சொல்லக்கூடாது. நான் எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்களேன், விளையாடுவோம். இன்னைக்கு நம்ம ஷோல வந்து கண்டுபிடிடா கேம் விளையாட போறோம். ஸோ வார வாரம் இந்த கேம் வந்துட்டு வெனஸ்டே ஆச்சுன்னா நான் உங்க கூட வந்து விளையாடுவோம். ஸோ ஒவ்வொரு வாரம் ஒரு விதமா விளையாடுவோம் இல்லையா. அண்ட் இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த கேமை எப்படி விளையாட போறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு பாட்டோட டியூனை பிளே பண்றேன். அந்த டியூனை கேட்டுட்டு அந்த பாட்டு எது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத முயற்சி பண்ணுங்க. ஸோ இதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா, இந்த ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிறதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா, ஜித்து நீ கெத்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. 9176983983 9176983 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி ஜித்துன்னு இருப்பேன்ல, அங்கேயுமே வந்து டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்க, நான் பாக்குறேன். தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சான்.
2: மிர்ச்சி ஸ்கூ அப்டேட்.
0: 98.3 மிர்ச்சி கேட்டு இருக்கீங்க. நான் ஜித்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஹைதராபாத் வர்சஸ் பஞ்சாபுக்கான மேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. ஹைதராபாத் வந்து 235 அடிச்சிருக்காங்க. 4-4 விக்கெட் தான் அவங்களுக்கு போயிருந்தது. ஸோ 236 அடிச்சாங்கன்னா இன்னைக்கு பஞ்சாப் ஜெயிப்பாங்க. தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சாய்.
3: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
4: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
5: We, together for tomorrow. This summer, choose 5-star safety for your family. Drive the BN Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
6: நடக்காது. சென்னை, get ready for a revolution.
7: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
8: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
9: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
10: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
9: அதுல என்ன ஸ்பெஷல்?
10: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டன்னிங் டிசைன்ஸ்.
9: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
10: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
9: சரி, இப்பவே கிளம்பலாம்.
10: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
11: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
12: நிஜமாவா? எப்படிடா?
11: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
12: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
11: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் ஆக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
13: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
14: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
15: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
16: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
15: சரி சரி.
17: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
18: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
19: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டியவர்தா. கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் AISC இன் ஜியோ ஃபென்சிங் மோட். நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
20: Hey, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
21: நிஜமாவா? எப்படிடா?
20: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
21: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
20: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரீஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999 க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அமாருங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
22: அண்ணா, டூர் போக ஏதாவது நல்ல ஸ்பாட் சொல்லுங்க.
23: சார், அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க. அங்க தான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
22: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டயா?
23: ஓ, அப்படியா? அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க. அங்க தான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
22: ஹாலிடேக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. ட்ரெண்ட்ஸ்ல 1499 க்கு மேல ஷாப்பிங் பண்ணி உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண ஒரு சூப்பர் சான்ஸ் புடிங்க. ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன். ட்ரெண்ட்ஸ்.
13: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி? வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
14: இப்போ புரிஞ்சண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
1: Brush எடுத்துட்டியா? பாக்கலாம். அப்புறம் முக்கியமா ரீல்ஸ் எடுக்க நம்ம போன் எடுத்துட்டியா? அப்போ கிளம்பலாம் போலாம்.
2: என்ன ப்ரோ? புது ட்ரிப்பா?
1: இல்ல ப்ரோ, ட்ரெண்ட் ஸ்டோருக்கு ஷாப்பிங் போறோம். அங்க வெறும் 1499க்கு ஷாப்பிங் பண்ணா உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண சான்ஸ் கிடைக்கும். சமல்ல.
3: லெட்ஸ் கோ.
4: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ். ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.

0: 20 ரூபாய்.
1: மிர்ச்சி ஸ்கூ அப்டேட்
2: 98.3 மிர்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹைதராபாத் வர்சஸ் பஞ்சாபுக்கான மேட்ச் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயா சையா சிங்கிள் ஹேண்டடாக நின்று அடிச்சு தம்சம் பண்ணி ஜெயிச்சு கொடுத்தாரு. அதே போல இன்னைக்கு நாளில் நடக்குமா? ஸோ 236 தான் ஸ்கோரு. ஸோ பஞ்சாப் இந்த ஸ்கோர் எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் இருப்பேன். ஸ்டே டியூன் 98.3 மிர்ச்சி. திஸ் இஸ் ஹாட் மேட்ச்.
3: திஸ் ஸ்கோர் அப்டேட் இஸ் கோ-பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச். கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
4: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
5: We, together for tomorrow. We.
6: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.

0: மிர்ச்சி சித்து only on 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மிர்ச்சி. மிர்ச்சி நைட் லைஃப்.
1: நீங்கெல்லாம் இருக்க ஃபோர்ஸ பார்த்தா ஈஸியா ஜெயிச்சிருவீங்க போலயே.
0: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி சித்து.
1: மிர்ச்சியில் நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜித்துங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ நான் ஒரு பாட்டோட ஸ்டார்டிங் ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் ப்ளே பண்ணுவேன். அது ஒரு மியூசிக்காக இருக்கலாம், இல்லை அந்த பாட்டோட ஸ்டார்டிங் ஒரு ரெண்டு லைனாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அது கேட்டுட்டு அது பாட்டு எது அப்படின்றது தான் நீங்கள் இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம்லாம் ஜித்து நீ கெத்துன்னு மெசேஜ் பண்ணதுனால நான் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாட்டை எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஒரு 4 செகண்டே போதும் இந்த பாட்டு எது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. உங்களுக்காக இன்னொரு தடவை போடுறேன். அவ்வளோதான், இந்த பாட்டு எது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். 91 76 98 3 98 3 9176 983 983 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் இருப்பேன், அங்கேயுமே வந்து டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. இது செம்ம ஹாட்டு மச்சாய்.

0: 6.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India. முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
1: வீட்டுக்கு
2: வந்தோன்னு கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. Voltas Vertis AIS in geofencing mode, நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
3: Murugan Super Speciality Hospital il pratheegamana Murugan Heart Foundation vandachu. Idhiyum sambandhamana anaitthu vidha prachanigalukkum world class treatments ungalkaga.
4: Murugan Heart Foundation, ungal irudhayathin nambikkai.
5: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
6: சில பேரு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் போவாங்க.
7: மச்சி, இந்த வெகேஷன் ரீல் நம்ம கண்டிப்பா இதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணோம்.
6: ஆனா சில பேரு ட்ரெண்ட்ஸோட தான் போவாங்க.
7: ஏய், ட்ரிப் பிளான் பண்றோம்னா அப்ப ட்ரெண்ட்ஸ்க்கே போலாமே.
8: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
7: ஹே, என்ன சவுண்ட் இது?
9: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
7: என்ன இடம்?
9: சர்ப்ரைஸ்.
10: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
7: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
10: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
11: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
12: சென்னை மக்களே, உங்கள் CSK மேட்ச் டிக்கெட் இப்போ வேற லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம VI5G CSK ஃபேன் பஸ்ஸோட ஃப்ரீ பாஸ். மதியம் 1 மணிக்கு கிண்டில இருந்து கிளம்பி அண்ணா சாலை, 1000 லைட்ஸ், அண்ணா மெமோரியல்னு வழியில இருக்க எல்லா ஃபேன்ஸையும் பிக்கப் பண்ணி அப்படியே நம்ம சேப்பா கேட்லயே டிராப் பண்ண போறோம். 1 way, 0 cost அண்ட் 100% ஃபன். ரெடியா? நம்ம பார்ட்டி பஸ்ல ஏறி கும்மாளம் போட வாங்க.
11: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது. பெட்சஃபா, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை. புரிஞ்சுதா?
13: போங்க.
14: hey,
15: 98.3 Mirchi. It is summer hot, Machi.

0: அட என்ன மச்சி, நீங்க சும்மா கற்பூரம் மாதிரி இருக்க வேண்டாமா?
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மெடிச்சில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு கண்டுபிடிட்டா கேம் விளையாடிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் தான். நான் உங்களுக்கு ஒரு சில பாட்டோட ஸ்டார்டிங் ஃபியூ செகண்ட்ஸ் இல்லாட்டி அந்த பாட்டோட டியூன் போட்டு காட்டுவேன். அது கேட்டுட்டு அதை என்ன சாங் அப்படின்றது தான் நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கேட்ட பாட்டு என்ன அப்படின்னா, இந்த பெப்பா பெப்பான்னு வரப்போது அது என்ன பாட்டு கண்டுபிடிக்க வேண்டாமா? எப்படி மிஸ் பண்ணுவீங்கல்ல? இதெல்லாம் எத்தனை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்து லைக் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்புறமா எப்படி இந்த பாட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லுங்கள். எஸ் அதே தான், அரண்மனை 4 அப்படின்ற படத்துக்காக நம்மளோட கரிஷ்மா ரவிச்சந்திரன், ஹிப்ஹாப் தமிழா ஆதி அண்ட் ஸ்ரீநிஷா ஜெய்சீலனோட வாய்ஸில் வந்த அவ்வளோதான். இதுதான் கேம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் தான். இந்த கேம் விளையாடுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. இப்போ அடுத்த ஒரு சூப்பரான ஒரு சாங்கோடு நான் வரேன். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. முடிச்சு இது செம்ம ஹாட்டு முச்சாய்.

0: ஐயா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூ எல்லாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
1: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ, சாட்டர்டே மார்னிங் 11 to 12 and Sunday evening 5 to 6 only on Mirchi. இது சாம ஹாட் மிர்ச்சி.

0: 98.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
2: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு 1/2 கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
1: பிளாட்டினம், மயூரா, ஜேஓ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. Voltas Vertis AISC in geofencing mode, நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி இஎம்ஐ ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Voltas store today.
5: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
6: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
7: Anna, tour poga edavadhu nalla spot solunga.
8: Sir, appadiye munnadi left edunga, anga dhaan irukku Trends.
7: Yo, na holiday ku poga edam kettaya?
8: Oh, appadiya? Appo appadiye munnadi poi left edunga, anga dhaan irukku Trends.
7: Holiday போறதுக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. Shop at Trends. Style that wins your vacation.
9: ஹே, என்ன சவுண்ட் இது?
10: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
9: என்ன இடம்?
10: சர்ப்ரைஸ்.
11: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். OMR ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
9: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
11: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
6: புக்ஸ் காப்பர் பட்டேல் லேர்னிங் தெரிஞ்சீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 72-00-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
12: உங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளதா? இப்போது மலச்சிக்கல் பிரச்சனையை மறந்து விடுங்கள். பெட்சஃபாவை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குங்கள். பெட்சஃபா 16 சிறப்பு ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது முதல் நாள் இரவிலேயே பலன்களை காட்டுகிறது.
13: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
14: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
13: அதுல என்ன ஸ்பெஷல்?
14: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
13: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
14: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
13: சரி, இப்பவே கிளம்பலாம்.
14: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட்.
15: போங்க.
6: Major courses with many

0: Machi 98.30 Machi celebrating 30 years of Hyundai India.
1: Machi not dry with Mirchi Jitu only on 98.3 Machi. It is summer hot Machi. Machi Rivendragam 90s not out.
2: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: உங்களுக்கு ஸ்ரேயா பிடிக்குமா இல்ல தமன்னா பிடிக்குமா?
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜித் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கோம், கண்டுபிடி கண்டுபிடிடா. சரி, ஏன் அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்ரேயா ஃபேனா இருந்தீங்கன்னா இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு ஈஸியா பதில் சொல்லிடலாம், அதனால கேட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கான அந்த டியூன் என்ன
2: அப்படின்னா,
0: அக்கா போதுங்க போதுங்க, ரொம்ப நம்ம எழுத்தோம்னா மாட்டிப்போம். ஸோ இதோட நம்ம நிப்பாட்டிப்போம். ஸோ இப்போ அக்கா வந்து பாடினாங்களே, நீ நாதோசோரம் போல் இருந்தால் அப்படின்ட்டு, இந்த பாட்டு வந்துட்டு எந்த சாங் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. டே ஜித்து, இதெல்லாம் ஒரு கேள்வி, நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் சில பேருக்கு இதுவே தெரியாதுப்பா, என்ன பாட்டு இது எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 9176983983 9176983983 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு இது என்ன சாங் அப்படின்றத மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். அப்படி ஆன்சர் தெரிலன்னு வைங்களேன், இன்ஸ்டாகிராமில் மிர்ச்சி ஜித்துன்ற ஐடியில் நான் இருப்பேன், போய் ஃபாலோ பண்ணிட்டு என்கிட்ட ஆன்சர் கேளுங்க, சொல்கிறேன். தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது செம்ம ஹாட்டு மச்சாய்.

0: என்ன
1: மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான

0: அவருக்கும் வணக்கம். துள்ளாம் செலவு வாங்கின சம்பளத்தை 10 நாள்ல காலி பண்றது எப்படின்னு உங்ககிட்டதான் கிளாஸ்க்கு வரணும். விருட்சி ஆரோக்கியம் சுகர் கட்டுன்னு சொல்லுவ, ஆனா டீ காஃபில மட்டும் கொஞ்சமா போட்டுப்பேன்னு சொல்லுவ. தனுசு வளர்ச்சி புதுசா ஒரு பெரிய ஷூ வாங்கியிருப்ப, அது உன்ன வழக்கத்தோட 2 இன்ச் ஹைட்டா காட்டும். மகரம் சுவாரஸ்யம் இன்னும் ஆபீஸ்ல ஒர்க்க ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாம எலெக்ஷன் பத்தி தான் பேசினு இருக்கீங்கன்னு அர்த்தம். கும்பம் கட்டுப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா கெட்ட வார்த்தை இல்லாம பேசுறதுக்கு ரொம்ப போராடி கண்ட்ரோல் பண்ணுவல். மீனம் ரசனை எப்ப ஸ்வீட் சாப்பிட்டாலும் காரம் ஏதாவது இருக்கான்னு உடனே கேப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. It is some hot machi.
2: Turn up the radio.
3: 98.3 Mirchi. It is some hot machi.

0: மிர்ச்சி சித்து only on 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மிர்ச்சி.
1: அப்போ ஊருக்குள்ள நிறைய பேர் ஸ்ரேயாக்கு தான் ஃபேனா இருக்கீங்க.
0: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி சித்து.
1: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். ஒரு பாட்டோட ஸ்டார்டிங் ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் ப்ளே பண்ணி அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு க்ளூ வேற கொடுத்துருந்தேன், உங்களுக்கு ஸ்ட்ரேயா பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த பாட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னேன். நிறைய பேர் கரெக்டான ஆன்சருக்கு அனுப்ப போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். பல பேர் ஸ்ட்ரேயாக்கு ஃபேன்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பாட்டு
2: அப்படின்னா
1: அதே பாட்டு தான். இதெல்லாம் கூட ஒரு கேள்வியா கேட்பேன், நீங்க யோசிக்கலாம். பட் சூப்பரான பாட்டுங்க. நீங்க நம்ம நரேஷ் ஐயர் மற்றும் மதுமிதாவோட காம்பினேஷன்ல வந்த சூப்பரான படம். ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நானும் வந்துட்டு சின்ன வயசில் இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த படத்தில் நமக்கு விஜய்க்கு வந்துட்டு நடக்க போகிறதுலாம் முன்னாடியே தெரியும் தெரியுமா. அப்படிப்பட்ட ஒரு பவர்லாம் நமக்கு கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், பயப்படுவோமா, இல்லை அதை நினச்சி நம்ம பெருமைப்படுவோமா அப்படின்லாம் நான் யோசிச்சது உண்டு. ஸோ நீங்களும் இந்த படம் பார்க்கும்போது அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமத்தில் மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் நான் இருப்பேன். ஸ்டேட்டு மிர்ச்சி செம்ம ஹாட் மச்சாய்.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்ச மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசாலா கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்ச் பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் செனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ். இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
6: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் செனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299-404040.
7: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
0: எத?
7: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
0: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
7: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
6: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

0: நைட்டு நேரத்தில் யுவன் சங்கர் ராஜாவோட சாங் கேட்க பிடிக்குமா? உங்களுக்கு நைட்டு நேரங்களில் யுவன் சங்கர் ராஜாவோட சாங்ஸ் கேட்க பிடிக்குமா?
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில் நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ஏன் அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, இப்போ அடுத்து நான் கேட்க போகிற கேள்வி அப்படிப்பட்ட ஒரு கேள்வி, ஒரு யுவன் சங்கர் ராஜாவோட பாடல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த சாங்கோட ஸ்டார்டிங் ஃபியூ செகண்ட்ஸ் உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன், அதை கேட்டுட்டு அது என்ன சாங்ன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, அண்ட் உங்களுக்கான பாட்டு அவ்வளோதான், இதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப ஈஸி, சிம்பிளாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இப்போ இதே நான் இன்னொரு தடவை போடுறேன், போதும், இதுக்கு மேலே என்னால் ப்ளே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்ட்டு எனக்கே ஃபீல் ஆகுது. கண்டுபிடிச்சிட்டிங்களே, அப்போ பரமேனா பாருவேன், போய் மெசேஜ் பண்ணுங்கள், ஃபோன் எடுங்க ஃபஸ்ட்டு. 91 76 98 3 98 3 9176 983 983 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் இருப்பேன் இல்லையா, அங்கேயுமே வந்து பதில் சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன பாட்டு இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்றதுக்குமே எதனா ஐடியா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். சரியா, தொடர்ந்து கேளுங்க நைட் டிரைவ் வித் மீ ஜித்து, ஓன்லி ஆன் மிர்ச்சி. திஸ் மஹாட்டு மச்சே.

0: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
1: நீங்களும் கானா ஒன் ரூபீ ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
2: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
1: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
3: .3 Mirchi. It is semi hot to my tea.

0: சத்தியமா இதுல இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை.
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வியை கேட்டேன். அந்த கேள்விக்கு நான் ஒரு க்ளூவும் கொடுத்தேன், இது யுவன் சங்கர் ராஜாவோட பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா எப்படி நீங்க கன்ஃபியூஸ் ஆனீங்க அப்படின்றதான் எனக்கு ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு பாட்டோட ஸ்டார்டிங் ஃபியூ செகண்ட்ஸ் பிளே பண்றேன். ஸோ இது என்ன சாங் அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து கரெக்டாகவும் ஆன்சர்ஸை சென்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? ஆனால் ஒரு சில பேர்லாம் கன்ஃபியூஸ் ஆகி வேறு வேறு படத்தில் வரக்கூடிய பாட்டெலாம் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க. என் காதல் சொல்ல நேரம் இல்லை அனுப்பியிருக்கீங்க. அப்புறமா வந்துட்டு தீபாவளி படத்தில் வரக்கூடிய அந்த பாட்டை வந்து அனுப்பியிருக்கீங்க. பட் ஒரிஜினல் சாங் என்ன அப்படின்னா, எப்படி எழுதியிருக்காரு பாருங்க நம்மனா முத்துக்குமார். ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாம சேர்ந்ததான் காதல் அப்படின்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட காதல் அமையிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குங்க, இந்த படத்துல வரக்கூடிய ஹீரோயினுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்றதை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி சித்து அப்படின்ற ஒரு ஐடியில இருப்பேன். ஹீரோயினுக்கும் எனக்கும் சம்பந்தம்னா பர்சனலா கிடையாதுங்க, ப்ரொஃபஷனலா சொல்றேன். சரியா? ப்ரொஃபஷன் இதுதான் க்ளூ. கண்டுபிடிச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி சித்துன்ற ஐடியில இருப்பேன். ஸ்டேட்டின் மிர்ச்சி செம்ம ஹாட்டமிச்சு.

0: அனைவருக்கும் வணக்கம். மீஷம் பயம். பிசினஸ் பண்ண ஆசையா இருக்கு, ஆனா 1ஆம் தேதி சம்பளம் வராதுன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லுவாய். ரிஷபம் அதிர்ச்சி. உன் மேல எப்பவுமே ஸ்பெஷலா கடுப்புல இருக்கிற பாஸ் சடனா ஸ்வீட்டா இன்னைக்கு பிஹேவ் பண்ணுவாங்க. மிதுனம் சாந்தம். ஓவரா ஆட்டம் போட்டிருப்ப, அதனால ஸ்டொமக் ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் கொடுத்து சாந்தமா இருப்ப. கடகம் எதிர்பார்ப்பு. யாரெல்லாம் மினிஸ்டர் ஆக போறாங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆர்வமா சொல்லுவேன். சிம்மம் கோளாறு. பெண்டிங் ஒர்க் ரிமைண்ட் பண்ண உனக்கு மெசேஜ் போடுவாங்க, அத தனியா போடாம உன் கலீக் குரூப்ல போட்டு எஸ்டாப்லிஷ் பண்ணும். கன்னி துணை. ஏதாவது படிக்கணும்னா உடனே உன் கண்ணாடியோட துணைய தேடுவேன். லாண்ட்ரி பணக்கம்.
1: Only on Mirchi. It is summer hot to machi. Mirchi Night Drive with Mirchi Jitu. Only on 98.3.

0: 98.30 Mirchi, celebrating 30 years of Hyundai India.
1: Mirchi not dry. With Mirchi Chitu, only on 98.3 Mirchi. It is summer hot Mirchi. Mirchi Rewind Ragam, 90s not out.
2: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலே ஏசி வாங்குறோம்.

0: கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே நின்று இருந்தா எப்படி ஆரம்பிங்க.
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம கண்டுபிடிடா கேம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அதில் நான் உங்களுக்கு வந்து ஒரு சில சாங்ஸோட ஸ்டார்டிங் ஃபியூ செகண்ட்ஸ் ப்ளே பண்ணுவேன், அதை கேட்டுட்டு அது என்ன பாட்டு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ உங்களுக்கான அந்த லாஸ்ட் சாங்கை நான் ப்ளே பண்ணுறேன், முடிஞ்சா கண்டுபிடிங்க. போதும் ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிட்டேன், ஸோ பாட்டு தெரியுதுல்ல, அப்புறமே நான் அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க என்கிட்ட சொல்லுங்க. இன்ஸ்டாகிராமில் மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் இருப்பேன், இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்க 91 76 98 3 98 3 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியும் சொல்லலாம். ஒரு க்ளூ வேணும் அப்படின்னா, இது வந்து நம்ம சிம்பு எஸ்டிஆர் பண்ண பாட்டு, அவ்வளோதான்ப்பா, இவ்வளோதான்ப்பா க்ளூ. ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மறந்து படுத்த முடியும், மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டேட்யூன் மிர்ச்சி செம்மா ஹாட்டு மச்சான்.

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
1: You are listening to Back to Back, Back to Back Mirchi, Back to Back, Back to Back.
0: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Machi.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங் நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துற உங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.

0: மிர்ச்சி சித்து only on 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மிர்ச்சி. மிர்ச்சி நைட் லைஃப்
1: பாஸ். அது எப்படி பாஸ் இந்த பாட்டுக்கும் அந்த பாட்டுக்கும் எப்படி பாஸ் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க?
0: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
1: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜித் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கண்டுபிடி கேம் விளையாடிட்டு இருக்கோமா? நான் என்ன பண்றேன், உங்களுக்காக வந்துட்டு ஒரு சில சாங்கோட ஸ்டார்டிங் ஃபியூ செகண்ட்ஸ் பிளே பண்ணி அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பிளே பண்ண அந்த மியூசிக் என்ன அப்படின்னா, இதுதான். ஸோ இதை கேட்டுட்டு நான் என்ன நினைச்சேன், நிறைய பேர் வந்துட்டு இந்த கரெக்டான பாட்டை சொல்வீங்க, நான் வேற க்ளூ வேற கொடுத்துருந்தாலே இது நம்ம சிம்பு பாடின பாட்டு அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக கரெக்டான சாங் என்ன
2: அப்படின்னா,
1: எஸ் இந்த காலத்தோட தனுஷ், அதாவது நம்ம பிரதீப் ரங்கநாதனோட ஒரு சுபமான பாட்டு இது. ஆனா நிறைய பேர் வந்து எனக்கு அனுப்பிச்ச ஆன்சர் என்ன தெரியுமா, இதுக்கு நான் யார குத்தம் சொல்றது தெரியல. நான் கேட்ட பாட்டு லியான் ஜேம்ஸோட கம்போசிங்ல கோஸ் ஏஷாவோட வரிகள்ல சிலம்பரசன் பாடின பாட்டுங்க. மத்தபடி நமக்கும் எதுக்குமே சம்பந்தம் கிடையாது. நீங்க வந்துட்டு இப்ப உங்களோட ஓவரால் ஸ்கோர் என்ன அப்படின்றத எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல முடிச்சு ஜித்து அப்படின்ற ஐடியில இருப்பேன். ஸ்டேடியோ முடிச்சு செம்ம ஹாட்டமிச்சோம்.

0: நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல. டாக்டர், உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா, மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்ச் பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: 98.3 மிர்ச்சி. இது

0: நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா இல்ல முழிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா?
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். வழக்கமாக இந்த நேரங்கள்ல நான் உங்ககிட்ட கேள்வி ஒன்று கேட்க மாட்டேன், 11 மணிக்கு மேலே அப்படின்னாலே நான் சும்மா ஜாலியாக ஃப்ரீயாக விட்டுருவேன். பட் எனக்கு என்னமோ இன்னைக்கு நீங்கள் தூங்குறீங்களா இல்லை முழிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய படங்கள்ல எல்லாத்துலேயுமே சாங்கு ஃபைட்டு இது எல்லாமே இருக்கு இல்லையா, ஆனால் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு டைம் இந்த சாங்கு ஃபைட்டு இது எதுவுமே இல்லாமல் ரிலீஸ் ஆன படம் எது அப்படின்றது தெரியுமா உங்களுக்கு? ஸோ தெரியலனா கண்டுபிடிச்சி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் நான் இருப்பேன். அப்படி இல்லாடி வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9176983983. திரும்ப சொல்கிறேன், 9176983983 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு எந்த ஃபைட்டும் எந்த சாங்கும் எந்த டான்ஸும் இல்லாமல் ரிலீஸ் ஆன படம் எது அப்படின்றது தான் நீங்கள் இன்றைக்கி எனக்கு சொல்ல போகிறீங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நைட் டிரைவ் வித் மீ ஜித்து. உங்களை அனுப்பிடுச்சு இது செம ஹாட்டு மச்சாய் வரும்.

0: ராமோ, நான் 20 என்றதுக்குள்ள அந்த வைரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல சுட்டுடுவேன்.
1: அதே ஆகலிங்கம், என் தாய் மீது சத்தியமா சொல்றேன், அதுக்கமா 10 வரைக்கும் தானே என்ன வாங்க, இது என்ன புதுசா 20 வரைக்கும்.
2: வாழ்க்கையில 20 நாளும் 20 நிமிஷமும் ஏன் 20 நொடியும் நானா செதுக்கினதுடா?
3: ஏதே 20
4: மிர்ச்சி கவுண்டவுனாலே 20 தாங்க. ஒவ்வொரு வாரத்தோட டாப் 20 பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மிர்ச்சி கவுண்டவுன் சாட்டர்டே ஈவினிங் 7-9 அண்ட் மண்டே மார்னிங் 7-9 ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
5: 98.3 மிர்ச்சி, இது செம்ம ஹாட் மச்சி.

0: அவ்வளவுதான் பாஸ், வாங்க வாங்க கடையை சாத்திர கிளம்புவோம்.
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் மிர்ச்சி ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நைட் டிரைவ் ஷோவில் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக சூப்பர் ஃபன்னாக போச்சு. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு ஷோ எப்படி இருந்தது, பிடிச்சதா பிடிக்கலையா, என்ன ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராமில் மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் நான் இருப்பேன். ஸோ எப்போவுமே ஷோ முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரே விஷயத்தை தான் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லா நாளும் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்காது, பட் ஒவ்வொரு நாள்லையுமே நமக்கு பிடிச்ச அட்லீஸ்ட் ஒரு விஷயமாச்சும் நடந்திருக்கும் இல்லையா, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க, ஹாப்பியாக இருங்க, நிம்மதியாக போய் தூங்குங்க. ஓகே, ஸோ நானும் அப்படியே கிளம்புறேங்க. நீங்க அவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தது நைட் டிரைவ் வித் மீ ஜித்து, ஒன்லி ஆன் மிர்ச்சி. திஸ் இஸ் எம் ஹாட் மச்சாய்.

0: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.
1: ஃப்ரீயாவோடு மாமே, வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: சரோஜாக்கா கிண்ணா சவுண்ட் விடாம கிரா தரமோ வாய
1: கம்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா அனல் பறக்கும்.

0: வணக்கம். துள்ளாம் செலவு வாங்கின சம்பளத்தை பத்து நாள்ல காலி பண்றது எப்படின்னு உங்ககிட்டதான் கிளாஸ்க்கு வரணும். விருட்சி ஆரோக்கியம் சுகர் கட்டுன்னு சொல்லுவேன், ஆனா டீ காஃபில மட்டும் கொஞ்சமா போட்டுப்பேன்னு சொல்லுவேன். தனுசு வளர்ச்சி புதுசா ஒரு பெரிய ஷூ வாங்கியிருப்ப, அது உன்ன வழக்கத்தோட ரெண்டு இன்ச் ஹைட்டா காட்டும். மகரம் சுவாரஸ்யம் இன்னும் ஆபீஸ்ல ஒர்க்கை ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாம எலெக்ஷன் பத்தி தான் பேசின்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். கும்பம் கட்டுப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா கெட்ட வார்த்தை இல்லாம பேசுறதுக்கு ரொம்ப போராடி கண்ட்ரோல் பண்ணுவல். மீனம் ரசனை எப்ப ஸ்வீட் சாப்பிட்டாலும் காரம் ஏதாவது இருக்கான்னு உடனே கேப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, it is summer hot machi.
2: Mirchi not dry. With Mirchi Jitu, only on 98.3 Mirchi, it is summer hot machi.

0: மேடியனா மேடியனா, இங்க ரெண்டு வீட்லயும் லவ்வுக்கு சப்போர்ட்டே இல்லனா கல்யாணம் பண்ணிக்க ஒரு ஐடியா கொடுங்களே.
1: ஓகே நோட் பண்ணிக்கோ. அலைபாயிலே ரோஜா கூட்டம் டியூடு, இது மூணையும் பார்த்தனா உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா கிளைமாக்ஸ் மட்டும் காதல் படம் நீங்க வராத மாதிரி பாத்துக்கமா.
2: டேய் மேடி, வேலை பார்த்தா வேர்க்குது, நோகாம ஓவர் நைட்ல தொழிலதிபர் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா கொடு.
1: இவ்வளவுதானே? சூரிய வம்சம், வானத்தை போல, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், சுருக்கமா சொன்னா விக்ரமன் சாரோட எல்லா படத்தையும் பஞ்சா வாங்கி பிஞ்ச் வாட்ச் பண்ணிரு.
3: மேடி, 4.5 வருஷமா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், அவ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. அவ என்ன லவ் பண்ணனும், அதுக்கு என்ன பண்ணலாம்?
1: ஓஹோ, சரி எழுதிக்க. அர்ஜுன் ரெட்டி பேச்சுலர், லவ்வர், காற்று வெளியிடை.
3: இந்த படத்துல வர மாதிரி பண்ணா அவளுக்கு எம்மல லவ் வருமா?
1: லவ் எல்லாம் வராது, போலீஸ் தான் வரும். இப்படி எல்லாம் லவ் பண்ண கூடாது அப்படின்னு இந்த படம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க.
2: யாரையா அவரு, என்ன கேட்டால் சினிமா ரெஃபரன்ஸோடயே பேசுறாரு.
1: நான் தாங்க மிர்ச்சி மேடி. சினிமா சினிமா, இதுதான் நம்ம ஏரியாமா. மேடி ஸ்மார்ட்னி ஷோ, மண்டே டு சாட்டர்டே 12 to 5, ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட்டு மச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம்னே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல.
5: டர்ன் அப் தி ரேடியோ.
6: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

0: அனைவருக்கும் வணக்கம். மீஷம் பயம். பிசினஸ் பண்ண ஆசையா இருக்கு, ஆனா 1ஆம் தேதி சம்பளம் வராதுன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லுவாள். ரிஷபம் அதிர்ச்சி. உன் மேல எப்பவுமே ஸ்பெஷலா கடுப்புல இருக்கிற பாஸ் சடனா ஸ்வீட்டா இன்னைக்கு பிஹேவ் பண்ணுவாங்க. மிதுனம் சாந்தம். ஓவரா ஆட்டம் போட்டிருப்ப, அதனால ஸ்டொமக் ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் கொடுத்து சாந்தமா இருப்ப. கடகம் எதிர்பார்ப்பு. யாரெல்லாம் மினிஸ்டர் ஆக போறாங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆர்வமா சொல்லுவ. சிம்மம் கோளாறு. பெண்டிங் ஒர்க் ரிமைண்ட் பண்ண உனக்கு மெசேஜ் போடுவாங்க, அதை தனியா போடாம உன் கலீக் குரூப்ல போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணும். கன்னி துணை. ஏதாவது படிக்கணும்னா உடனே உன் கண்ணாடியோட துணைய தேடுவ. லாண்ட்ரி பணக்கம்.
1: Only on Mirchi. It is Summer Hot Machi. 98.3 Mirchi. It is Summer Hot Machi.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட்டுமச்சி.
1: விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோட சின்ன துரல் என்ன.

0: டே, டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docu drama and the cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 அண்ட் சண்டே ஈவினிங் 5 to 6. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
5: The 8.3 Mirchi. It is Sema Hot Machi.

0: டே, டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 அண்ட் சண்டே ஈவினிங் 5 to 6. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
5: 98.3 Mirchi. It is Sema Hot Machi.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரம். மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூனு சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல.
5: 98.3 மிர்ச்சி. It is semi hot, Machi.
6: For all you Carnatic lovers.

0: That's all for now. Thank you.
1: Mirchi, it is summer hot to Mirchi.

0: வணக்கம் வணக்கம் துள்ளாம் செலவு வாங்கின சம்பளத்தை பத்து நாள்ல காலி பண்றது எப்படின்னு உங்ககிட்டதான் கிளாஸ்க்கு வரணும். விருட்சி ஆரோக்கியம் சுகர் கட்டுன்னு சொல்லுவ, ஆனா டீ காஃபில மட்டும் கொஞ்சமா போட்டுப்பேன்னு சொல்லுவ. தனுசு வளர்ச்சி, புதுசா ஒரு பெரிய ஷூ வாங்கியிருப்ப, அது உன்ன வழக்கத்தோட ரெண்டு இன்ச் ஹைட்டா காட்டும். மகரம் சுவாரஸ்யம், இன்னும் ஆபீஸ்ல ஒர்க்க ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாம எலெக்ஷன் பத்தி தான் பேசினு இருக்கீங்கன்னு அர்த்தம். கும்பம் கட்டுப்பாடு, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா கெட்ட வார்த்தை இல்லாம பேசுறதுக்கு ரொம்ப போராடி கண்ட்ரோல் பண்ணுவல். மீனம் ரசனை, எப்ப ஸ்வீட் சாப்பிட்டாலும் காரம் ஏதாவது இருக்கான்னு உடனே கேப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, it is some hot to machi.
2: 98.3 Mirchi. It is some hot to machi.

98.3 Mirchi. It is summer hot, Mirchi.

98.3 Mirchi, it is semi hot to machi.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல.
5: மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் பயம். பிசினஸ் பண்ண ஆசையா இருக்கு, ஆனா ஒன்னாம் தேதி சம்பளம் வராதுன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லுவாய். ரிஷபம் அதிர்ச்சி. உன் மேல எப்பவுமே ஸ்பெஷலா கடுப்புல இருக்கிற பாஸ் சடனா ஸ்வீட்டா இன்னைக்கு பிஹேவ் பண்ணுவாங்க. மிதுனம் சாந்தம். ஒவ்வொரு ஆட்டம் போட்டிருப்ப, அதனால ஸ்டொமக் ஒரு 2 days ரெஸ்ட் கொடுத்து சாந்தமா இருப்ப. கடகம் எதிர்பார்ப்பு. யாரெல்லாம் மினிஸ்டர் ஆக போறாங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆர்வமா சொல்லுவேன். சிம்மம் கோளாறு. பெண்டிங் ஒர்க்கு ரிமைண்ட் பண்ண உனக்கு மெசேஜ் போடுவாங்க, அதை தனியா போடாம உன் கலீக் குரூப்ல போட்டு எஸ்டாப்லிஷ் பண்ணும். கன்னி துணை. ஏதாவது படிக்கணும்னா உடனே உன் கண்ணாடியோட துணையை தேடுவேன். லாண்ட்ரி பணக்கம்.
1: Only on Mirchi. இது சம ஹாட் மச்சி. 98.3 Mirchi. இது

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துறவங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு
2: சொல்லுங்க. இது செம்ம ஹாட் மச்சி.

மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி. மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
1: விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வலிக்கு துணை, வடிவேலும் செங்கோடன் மயூரமும்.

முன்னெழுங்கள், முன்னேறுங்கள், உங்கள் ஆற்றலின் முழுமையை உணருங்கள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது சம ஹாட் மிர்ச்சி.

0: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.
1: அதிகாலைகளை அழகான காலைகளாய் ஆக்க மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

தாறுமாறி சிங்கத்தின் மீதேறி

0: This summer hot machi.
1: உங்க மார்னிங் வாக்குக்கு உங்க கூடவே வரும் ஒரு மோட்டிவேட்டிங் ஃப்ரெண்ட். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மிர்ச்சி.